வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 17 நாள், பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 19 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2 தேதி செவ்வாய்க்கிழமை, நேரம் 5 மணி 57 நிமிடம். நாம் இனி கேட்கலாம்

0: பண்பட்ட தன்மைதான். குறள் எண் 851 அதிகாரம் இகல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சு நடத்தினார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்கார் தொழிற்சாலை பகுதியில் மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆண்டு திருவிழாவையொட்டி மேல்நெறியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில், சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் ஓட்டுநர் உயிரிழந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர், தாய்லாந்தின் பேண்டர் ஆட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து

0: அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேரம் காலை 6:03. உங்களின் இன்றைய நாளை புத்துணர்ச்சியோடும் புன்னகையோடும் தொடங்க வைக்கும் காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சுஜி. இனி கேட்கலாம் குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 35, அதிகாரம் அரண் வலியுறுத்தல். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறமாகும். மீண்டும் ஒருமுறை குறள் எண் 35, அதிகாரம் அறன் வலியுறுத்தல். குறள், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறமாகும். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் நாம் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
2: பக்தி இருக்கலாம், ஆனால் அதில் கர்வம் கொள்ளக்கூடாது. தெய்வம் என் அருகே அமர்ந்து கொண்டிருக்கிறது.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சுபத்ரா ராமச்சந்திரன். Prime Minister Narendra Modi and President of Myanmar U Min Aung Hlaing held detailed talks on the entire gamut of bilateral issues in New Delhi. The discussions covered trade, defence, border management, culture, among other areas of interest. Briefing media after the talks yesterday, Foreign Secretary Vikram Misri said both sides expressed interest in forging closer cooperation, particularly in the areas of trade and investment, development cooperation, health, education and energy. Mr. Misri said that both sides underscored the importance of preventing the misuse of territory for activities inimical to their security interests.
4: Both sides underscored the importance of preventing the misuse of sovereign territory for activities inimical to their security interests. Overall, this visit by the President has once again reaffirmed the shared commitment of both sides to deepen their long-standing partnership and to work together for mutual benefit, growth and prosperity in the region.
3: BJP National President Nitin Naveen held a meeting with senior party office bearers and workers in New Delhi yesterday. Talking to media, party MP and spokesperson Dr. Sambit Patra shared key details highlighting discussions on the Narendra Modi government's 12 years of service, organizational expansion and future initiatives aimed at broadening the party's outreach across various sections of society. He said that the government is completing 12 years in office and everyone has witnessed how India has progressed under the leadership of Prime Minister Narendra Modi, with advancement taking place across every sector. Mr. Patra said, today the Bharatiya Janata Party and the NDA have been given the opportunity to serve in government in 22 states. Uttar Pradesh government has constituted 2 separate high-level inquiry committees to investigate the collapse of the segmental span of the under-construction bridge over the Betwa River in Hamirpur district. The committees under the district administration and the Uttar Pradesh Bridge Corporation have begun a comprehensive investigation into the incident which took 6 lives. District Magistrate Hamirpur Abhishek Goyal said that

0: காலை கன்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: இனி கேட்கலாம் நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று இடம்பெறப்போகும் முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை மணி 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் முன்சல்லடா பகுதியில் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9:02 இளையராஜா ஸ்பெஷல் வழங்குகிறார் சௌமியா. காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வனார்காளி. மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 90 சந்திக்கும் 92 போத்தனூர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னைய வச்சா இளநீரு. தென்னை தொழில் புரியும் முதுகலை பட்டதாரி கோயம்புத்தூர் சூலூர் கரையாம்பாளையம் எஸ் கார்த்திக் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். இரவு 7:25 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் குறித்து பேராசிரியர் முனைவர் கே ராஜமாணிக்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று இரவு 9:15 சிறப்பு மயிலரகு விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா. 10 மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் ஈரோட் நேயர்கள் பங்கு பெற்று உங்களது விருப்ப பாடல்களை காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, நமது இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் அழகான பாடல்களையும் தவறாமல் கேட்டு ரசிங்க. நேரம் 6:35. நாம் இனி கேட்கலாம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31°C முதல் 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 25°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60%-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-10 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 km வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லாத நாட்களில் பயன்படுத்த முடியும். குறுவை நெல் நாற்றாங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றாங்கால் தயாரித்து விதைப்பு மேற்கொள்ளலாம். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
1: கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணை தொகைகளை பெறவும் உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும் தங்கள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்து விவசாய

அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சிறப்பு முகாம்கள் மே 9 முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நில விவரங்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு தேவையான ஆவணங்கள் விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். பதிவு செய்யும் இடங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், பொதுச் சேவை மையங்கள். இந்த நில விவரப்பதிவிற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. இது முற்றிலும் இலவசமானது. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் 1,00,000 ரூபாய் PM கிசான் உதவித்தொகை, மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர்காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மழை பற்றாக்குறையின் போது கடைபிடிக்க வேண்டிய பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை உத்திகளை பற்றி கூறியுள்ளது. பண்ணைக்குட்டைகளை தூர்வாருதல், நீர் சேமிப்பு அமைப்புகளின் வரப்பினை மேம்படுத்துதல் போன்ற நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மழைப்பொழிவு காலங்களில் நீரை சேமிப்பதுடன் மழை குறைவான காலங்களிலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க ஊடுபயிர் சாகுபடி, அகன்ற பாத்தி அமைப்பது மற்றும் பயிர் எச்ச மூடாக்குகளை பயன்படுத்த வேண்டும். சரியான வடிகால் முறைகளை பின்பற்றி பண்ணைக்குட்டைகளில் நீரை சேமிப்பதன் மூலம் உயிர்காக்கும் பாசனத்திற்காக பயன்படுத்த முடியும். சரிவுக்கு குறுக்காக கோடை உழவு செய்வதன் மூலமும் நீரை சேமிக்கலாம். விதை கடினப்படுத்துதல், சோளம், கேழ்வரகு போன்ற விதைகளை 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டில் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும். கம்பிற்கு 2% பொட்டாசியம் குளோரைடில் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும். நிலக்கடலைக்கு 0.2% கால்சியம் குளோரைடில் 6 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர வைக்க வேண்டும். பச்சை பயிருக்கு 0.1% மாங்கனீஸ் சல்ஃபேட் அல்லது 0.1% துத்தநாக சல்ஃபேட்டில் 6 மணி நேரம் நிழலில் உலர வைக்க வேண்டும். நிலக்கடலை மற்றும் சிறுதானியங்களை விதைக்கும் பொழுது டிராக்டரில் இணைக்கப்பட்ட விதைப்பு கருவி மூலம் விதைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. பண்ணை குட்டைகளிலிருந்து பயிரின் முக்கிய பருவநிலைகளில் உயிர்காக்கும் நீர்ப்பாசனம் வழங்க பரிந்துரைக்கப்படுகிறது. வறட்சியை தாங்கும் திறனை மேம்படுத்துவதற்காக பயிர் வகைகளான நிலக்கடலை, மக்காச்சோளம் மற்றும் கரும்பு ஆகியவற்றிற்கு இலை வழி தெளிப்பு முறையை பயன்படுத்த வேண்டும். பயிர் உண்டர் 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு, நிலக்கடலை ரிச் 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு, பருத்தி பிளஸ் 5 கிலோ ஒரு ஏக்கருக்கு, மக்காச்சோளம் மேக்சிம் 3 கிலோ ஒரு ஏக்கருக்கு தெளிப்பாக பயன்படுத்த வேண்டும். வறட்சியை தாங்கும் தன்மையை அதிகரிக்க 10 நாட்கள் இடைவெளியில் 1% PPFM இலை வழி தெளிக்க வேண்டும். தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் தாவர வளர்ச்சி பருவத்தில் 0.5% பொட்டாசியம் குளோரைடை இலை வழி தெளிக்க வேண்டும். பருத்தியில் அதிகப்படியான தாவர வளர்ச்சியை தடுக்க செடி வளர்ந்த 45 மற்றும் 60 நாட்களில் 250 PPM என்ற அளவில் மெபிக்வாட் குளோரைட் தெளிக்க வேண்டும். குறுவை பருவத்தில் குறுகிய கால மற்றும் நீடித்த வறட்சி சூழ்நிலையில் விதை சுத்திகரிப்பு தவிர தாவர நிலையில் 1% பொட்டாசியம் குளோரைட் அதனுடன் CCC PPM என்ற அளவில் இலை வழி தெளிப்பதன் மூலம் உலர் விதை நீர்ப்பாசனம் செய்யப்படாத தாழ்நில நெல் வறட்சியை குறைக்க முடியும். வறட்சி மற்றும் அதிக வெப்பநிலை அழுத்தத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்க TNAU கிராப் ஷைன் என்ற பயிர் ஊக்கியினை இலை வழியாக பயன்படுத்த வேண்டும். நெல்லுக்கு விதை நேர்த்தி செய்ய 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி என்ற அளவிலும், இலைவெளி தெளிப்பிற்கு 1 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவிலும், தெளிப்பிற்கு 200 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் பூக்கும் பருவங்களில் பயன்படுத்த வேண்டும். ராகி, பச்சை பயிறு மற்றும் தக்காளிக்கு பரிந்துரைக்கப்படும் அளவு விதை நேர்த்தி செய்ய 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவிலும், இலைவழி தெளிப்பிற்கு 0.5 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவிலும், தெளிப்பதற்கு 200 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவிலும் பூக்கும் நிலையில் தெளிக்க வேண்டும். மரவள்ளி கிழங்கிற்கு பரிந்துரைக்கப்படும் அளவு விதை நேர்த்தி செய்ய 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவிலும், இலை வழி தெளிப்பிற்கு 0.5 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவிலும்,
தெளிப்பிற்கு 200 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு, தெளிக்கும் நிலைகள் நடவு செய்த 30 மற்றும் 60 நாட்களுக்கு பிறகு தெளிக்க வேண்டும். இதன் மூலம் இனப்பெருக்கத்திறன் மற்றும் தானிய நிரப்புதலின் சதவிகிதம் அதிகரிக்கிறது. மூடாக்கிடுதல் மற்றும்

0: புழுதி மூடாக்கினை பின்பற்றலாம். கசிவு நீர் குட்டை மற்றும் நீர் சேமிப்பு கட்டமைப்புகளை புனரமைக்க வலியுறுத்தப்படுகிறது. கால்நடை முகாம்களை ஒருங்கிணைத்து கால்நடைகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் வழங்க வேண்டும். ஒருங்கிணைந்த விதை மேலாண்மை தொழில்நுட்பங்களை அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். உரங்களின் அளவை குறைக்க, உரங்களை தூவாமல் இடமிட்டு பயன்படுத்தும் முறையை பின்பற்ற அறிவுறுத்தப்படுகிறது. ஈரப்பத அழுத்தத்தின் முக்கிய வளர்ச்சி நிலையில் டிரான்ஸ்பரண்டுகள் தெளிக்கப்படுகின்றன. ஈரப்பத அழுத்தத்தின் போது நீராவி போக்கு தடுப்பான்களை தெளிக்க வேண்டும். மரம் மற்றும் பூப்பயிர்களுக்கு நீர்ப்பாசன செயல்திறனை மேம்படுத்த சொட்டு நீர் பாசனம் பரிந்துரைக்கப்படுகிறது. தழைக்கூளம் இடுவதால் நீர் இழப்பை குறைக்க உதவுகிறது. தென்னையில் படுகையை சுற்றி தழைக்கூளம் இடுவதன் மூலம் நீர் சேமிப்பை அதிகரிக்க உதவும்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் குறித்து பேராசிரியர் முனைவர் கே. ராஜமாணிக்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இணைந்திருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சியோடு. நேர்களே, இன்று காலை மணி 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் முன் சல்லடா பகுதியில் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9:02 இளையராஜா ஸ்பெஷல் வழங்குகிறார் சௌமியா. நமது நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு ரசிங்கள். இனி தொடர்வது மாநில செய்திகள்.

ஹி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை

மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன்,

0: உள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம் விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும் ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணை பிரதமர் திரு தோங் சவான் போம் விகானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டுமென்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சேவை பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல் நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை

0: காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென், ரஷ்யாவின் கிரில் ஃபெலோரெட்டோ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்கிலும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர், தாய்லாந்தின் குணானன் பேண்டரோச்சன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55:20. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது திரைப்பட பாடல். கரகாட்டக்காரன் படத்திலிருந்து இளையராஜா, கே.எஸ். சித்ரா குழுவினர் பாடியிருப்பது.

0: என்றும் நீங்கள்
1: நேரம் 7 மணி. குட் மார்னிங், இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்புல நான் உங்க ஆர்ஜே சுஜி.

0: பாட்டு கேட்டு ரசிச்சுட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் கேட்ட பாட்டு கோயில்புரா திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பாடியது, இசை இளையராஜா. ரெண்டாவதாக கேட்டு ரசிச்ச பாட்டு பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திற்காக உமாரமணன் பாடியது, இசை இளையராஜா. மூன்றாவதாக கேட்டு ரசிச்ச அந்த இனிமையான பாடல் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை இளையராஜா.
1: சூடான காஃபி.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
0: மணி 9:15 சிறப்பு மயிலரக நிகழ்ச்சியில் விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா. நேர்கள் கேட்டு இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங்குடன் உரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் 100ஆண்டுகால கலாச்சார நாகரிக உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பரஸ்பரம் புரிந்துணர்வு மற்றும் நட்புறவு என்ற வலுவான அடித்தளத்தில் அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியாவிற்கான இந்தியாவின் நுழைவாயிலாக மியான்மர் திகழ்கிறது என்று அவர் கூறினார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுள்ள திரு யூமின் ஆங்கிற்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்தார். மியான்மர் அரசுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஆதரவு அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மருந்து உற்பத்தி, இயந்திரங்கள், வேளாண் பொருட்கள் போன்ற துறைகளில் இந்தியா மியான்மர் இடையேயான வர்த்தக உறவு விரிவடைந்துள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. நிதி அணுகலை மேம்படுத்துதல், நிறுவனங்களை முறைப்படுத்துவதை ஊக்குவித்தல், டிஜிட்டல் மயமாக்கலை விரைவுபடுத்துதல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டில் தொழில் முனைவை வலுப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை குறித்தும் திரு ஜிதன்ராம் மாஞ்சியுடன் தென்னாப்பிரிக்க பிரதிநிதிகள் விவாதித்தனர். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 1.3% அதிகம் என்றும் அது கூறியுள்ளது. இரும்பு தாது, எஃகு, உரங்கள் ஆகிய சரக்குகள் அதிக அளவில் கையாளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த மாதம் 61 கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது.

0: ஆண்டின் இதே காலகட்டத்தில் 59 கோடி பேர் பயணம் செய்ததாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மேர்லஸ் புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், பிராந்திய மேம்பாடு, இந்தோ பசிபிக் மற்றும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய துணை பிரதமருடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் உத்தரப்பிரதேச பாலங்கள் கட்டுமான வாரியத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுக்கள் 6 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள 3 பேர் கொண்ட குழு இச்சம்பவம் தொடர்பாக நிர்வாக, தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை அம்சங்களை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச பால கட்டுமான வாரியம் அமைத்துள்ள 3 பேர் கொண்ட மற்றொரு குழு இடிந்து விழுந்த பாலத்தின் கட்டுமான தரம், வடிவமைப்பு, கட்டுமான பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத் தலைவர் திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மதிப்பு 73,890 கோடி ரூபாய் என்றும், இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் தொடர்ந்து அதிக அளவில் இந்தியாவிலிருந்து கடல் உணவுகளை இறக்குமதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் இறால் ஏற்றுமதியின் மூலம் மட்டும் அதிகபட்சமாக 49,000 கோடி ரூபாய்க்கும் மேலான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக திரு ஜவஹர் கூறினார். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், எந்தவித இடையூறுமின்றி புதுச்சேரியில் அது விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நுகர்வோர் பற்றாக்குறை தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டு தேடுதல் நடவடிக்கை நேற்று 10வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இதர பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து ராணுவம் இந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அவர்களுடைய மறைவிடங்களை கண்டறியவும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பதற்றமான எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எல்லைக்கோட்டுப் பகுதியில் உயர் ராணுவ தளபதி ஒருவர் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்துள்ளார். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா, ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி, லெபனான் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அதை மீறுவது அனைத்து ஒப்பந்தத்தையும் மீறுவதாகும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக பெய்ரூட்டில் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியிருந்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020

0: கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டரோட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென் ரஷ்யாவின் கிரில் ஃபிலரோட்டோவ் இணையை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்குகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஜப்பானின் யூஷி தனாகாவையும் மற்றொரு இந்திய வீரர் ரக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபர்கானையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பி சிந்து தாய்லாந்தின் பூசானனையும் மற்றொரு இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோ தாய்லாந்தின் சோச்சு வாங்கையும் எதிர்கொள்கின்றனர். ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: காபியோடு சுவையான விஷயங்களோடு
2: குட் மார்னிங் ஆபிசர்.
1: இது வணக்கம் கோயம்புத்தூர். இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் வெப்ப பதிவாகலாம். திருப்பூரில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸும் சேலத்தில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் பாலக்காடு பகுதியில் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகலான சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்றைக்கு உங்களுக்கான பொது அறிவு கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டின் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்காக மாநிலத்தின் 18வது வனவிலங்கு சரணாலயமாக அண்மையில் அறிவிக்கப்பட்ட பகுதி எது? இந்த கேள்விக்கான பதிலை 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர்லையும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்ற நம்ம FB பேஜ்ல நாம போட்டிருக்கிற போஸ்டருக்கு கீழையும் ஆன்சர் பண்ணலாம்.

0: wish you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day. Wish you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day.
1: நான் வாழவை பெண் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி, இசை இளையராஜா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் நாம் இனி கேட்கலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கும் உரை.
1: மீண்டும் முன்செல்லடா பகுதியில் உங்களுடன் முனைவர் ஆ விமலா. கடந்த முறை முன்செல்லடா பகுதியில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு சில தடைகள் இருந்துச்சு, அந்த தடைகளை மீறிதான் இன்னைக்கு நான் ஒரு சாதனையாளராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட டிஸ்கண்டினியூ ஆயிட்டு திருப்பி வந்து ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்து படிச்சது. ஒரு 2 வருஷம் கேப் எனக்கு, 12ஆம் கிளாஸ் முடிச்சதுல இருந்து அண்டர் கிராஜுவேஷன் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு 2 இயர்ஸ் கேப் வந்து. ரெண்டாவது நான் சொன்ன பிசிக்கலா எனக்கு ஒரு சேலஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன சேலஞ்சஸ் பாத்தீங்கன்னா, எனக்கு ஸ்ட்ராமரிங் இருந்துச்சு. திக்கி பேசக்கூடிய ஒரு திக்கி பேசுறது நீங்க யாரும் கவலையா எடுத்துக்க வேண்டாம், டெஃபினட்டா உங்களால முயற்சி பண்ணா நீங்களும் நார்மலா பேசலாம் அப்படிங்கறதுக்காக பர்டிகுலரா நான் இதை சொல்றேன். அப்ப மேம், அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேச்சாளரா இருக்கிறீங்க, ஒரு பேராசிரியரா இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த காலகட்டத்திலேயே அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் என்ன போட்டு பேசினா எனக்கு திக்காம வருமோ, அந்த மாதிரி

வார்த்தைகளை நான் என் மனசுக்குள்ளவே தேர்ந்தெடுக்க கத்துக்கிட்டேன். அதே மாதிரி என்னோட தனிமையில இருக்கும்போது நான் வந்து உரக்க வாசிப்பேன், ஒரு புக்கை எடுத்து நல்லா உரக்க வாசிப்பேன். ரெண்டாவது என்ன பண்ணுவேன், என்னோட ப்ரொனவுன்சியேஷன் மேல என்னோட கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். என்னோட தமிழ் பேசினாலும் சரி ஆங்கிலம் பேசினாலும் சரிங்க, அதுல வந்து வந்து அழகான ஒரு பக்கா ப்ரொனவுன்சியேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கவனம் செலுத்தினேன். இந்த மாதிரி செலுத்தி வந்து ஒரு தொடர் முயற்சியை நான் பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட எம்பிஏ முடிக்கும் போது எல்லாமே எனக்கு ஸ்டாமரிங் கொஞ்சம் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆஃப்டர் தட் எனக்கு நல்லா பேச வந்துடுச்சு. அது ஒரு ட்ரிக் தான், அந்த ஸ்டாமரிங்கிறது ஒரு ட்ரிக்கு. ஏதோ ஒரு இடத்துல மாத்திக்க கத்துக்கிட்டோம்னா உங்க மனசுல இருந்து அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். நான் தனியா இருக்கும்போது ஒரு விஷயத்த நானே வாசிச்சு பாக்குறது, ஒரு நியூஸ் ரீட் பண்ற மாதிரி கூட நான் வாசிச்சு பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் எஃபோர்ட் நான் போடும் போது எனக்கு அந்த ஸ்டாமரிங்கும் போயிட்டு இன்னைக்கு நல்ல ஒரு அதனாலதான் இன்னைக்கு ஒரு பேராசிரியரா நான் இருக்கிறேன். மூணாவது விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா, எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம், முதல் முறையா நம்ம சிட்டியில வந்து படிக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த ஆங்கிலத்துக்கு வந்து நம்ம பழகிறதே கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. அதுவும் என்னை மாதிரி என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நியர்பைல வந்து பெஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்தவங்க, அவங்க எல்லாம் ரேரா கூட தமிழ் பேச மாட்டாங்க. அந்த காலகட்டத்துல நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களோட லாங்குவேஜஸ் கொஞ்சம் உன்னிப்பாவும் நான் கவனிச்சிருக்கேன். யாராவது ஒரு விஷயம் லாங்குவேஜ் பேசுறாங்கன்னா அதை மனப்பாடம் பண்ணுவோம். நான் ஆக்சுவலா அப்ப நிறைய பேர் கூட நம்ம சொல்லுவோம், யாராவது நான் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கேன் ஆனா என்னால இங்கிலீஷ் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஓரளவுக்கு நல்லா இங்கிலீஷ் பேசுறோம் அப்படிம்பாங்க. எனக்கு அதை ஒத்துக்க முடியாது. நான் தமிழ் மீடியம் படிச்சாலும் ஆங்கிலத்தையும் தமிழுக்கு ஈக்குவலா என்னால லேர்ன் பண்ணிக்கிட்டு பேச முடியுங்கிறதுல உறுதியா இருந்து கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல டெலிவரி பண்ண முடியும் ஒரு விஷயத்த. அதே மாதிரி என்னால ஒரு மிகப்பெரிய டிராஃப்டே எழுத முடியும். நான் எல்லாம் ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் எழுதுவோம் நான். சோ இந்த தடைகள் எல்லாம் நம்ம தாண்டி தான் வரும். அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு கான்செப்ட் என்னன்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மளோட படிப்பு தொடர முடியாது, நம்மளோட வேலையை தொடர முடியாது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம பழைய பிரகாரம் எஃபெக்டிவா இருக்க முடியாது, நம்ம பிசிக்கலா நம்மள மேனேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் உங்களோட நினைப்பு தானே தவிர கண்டிப்பா நம்மளால அது மேனேஜ் பண்ண முடியும். எம்பிஏ முடிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிஜி டிப்ளமா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சேன், எம்ஃபில் படிச்சேங்க, அது போக பிஹெச்டி படிச்சேங்க. என்னோட பையன் ஒரு 8 மாசம் குழந்தை அப்பெல்லாம் நான் பிஜி டிப்ளமா படிச்சுட்டு இருக்கிறேன். ஒட்டுக்கா வந்து பாத்தீங்கன்னா 15 பேப்பர் எழுதணும். டைம்லதான் வந்து தமிழ்நாடு அரசோட நுகர்பொருள் வாணிப கழகத்தோட எக்ஸாம் எழுதி மண்டல மேலாளர் பொறுப்பா இருந்து ரிலீவ் ஆகி இத்தனை வேலைகளையும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணியிருக்கேன். மேம் அப்படி பண்ணும் போது அப்போ உங்களுக்கு குடும்பத்தை நீங்க பாக்கலையா? இல்ல, ரெண்டத்தையுமே பாத்துக்கிட்டேன். அதாவது இதெல்லாம் எப்படி இப்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குதே அப்படின்னு நினைச்சா, அப்படிலாம் ஒன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம் நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் உங்களுக்கு பிளானிங் இருக்கணும். ஹார்ட் ஒர்க் 100% இருக்கும், கொஞ்சம் பிளானிங்கோட ஒரு வேலையை வந்து இஷ்டப்பட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா நிஜமாவே கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு போயிடும். மேம் இப்ப இந்த மாதிரி நீங்க இத்தனை தடைகளை தாண்டி எப்படி நீங்க ஒரு வந்து இந்த அளவுக்கு இருக்கிறீங்க, அப்ப நீங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்றத விட நான் ஃபாலோ பண்ண சில டிப்ஸ் வேணா உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னுக்கு வரணும்னு ஆசை முதல்ல நம்ம கிட்ட இருக்கணும். நான் என்னவா ஆகணுங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கணும். ஆசைப்பட்டா மட்டும்தான் ஒரு விஷயத்தை அடைய முடியும். ஆனா அந்த ஆசை வந்து எத்திக்கலான ஆசையா இருக்கணும்ன்றதான் நான் எதிர்பார்ப்பேன். அன்னெத்திக்கலா நம்ம எதையும் வந்து வளர்த்துக்க வேண்டாம். முன்னுக்கு வரணும்ன்ற ஒரு ஆசை நமக்குள்ள மனசுல இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாவதா என்ன நினைப்போம்னா தொடர் முயற்சி. அதை எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு உண்டான தொடர் முயற்சி நீங்க போடணும். அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா, ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். அதனோட சேர்ந்த ஸ்மார்ட் ஒர்க் அதுவும் ரொம்ப வந்து அவசியமான ஒண்ணு. நான் நாலாவதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எந்த ஒரு மிஸ்டேக்கும் ஃபெயிலியரும் வந்து அதோட வந்து நம்மளோட வாழ்க்கையை முடிவு பண்றது கிடையாது. அதுல இருந்து கத்துக்கிட்டு அதை வராம பாத்துக்கிறதா நம்மளோட மனுஷங்களோட சைக்கிளே. நாம வந்து ஆறறிவு படைச்சது காரணமே வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்படி அது வராம தடுக்கிறதுங்கிறத பாக்குறது. அது போக தன்னைத்தானே விமர்சிக்க கத்துக்கணும் நம்ம. அது நிறைய பேர் வந்து தான் யாரு என்னங்கிறதே நம்ம அசஸ் பண்ணிக்க மாட்டோம். அதாவது சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம். இது மகாத்மா காந்தி அவர்கள் அந்த காலத்திலே சொல்லி இருக்கிறாங்க, தன்னைத்தானு வந்து வந்து பாத்தீங்கன்னா சுய பரிசோதனை செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப என்ன நானே விமர்சிப்பேன், இன்னைக்கு வந்து நான் பண்ண ஒர்க் வந்து எஃபெக்டிவா பண்ணி இருக்கிறேனா, இல்ல வந்து நான் எங்கேயாவது பேசும்போது கோவப்பட்டு இருக்கிறனா, ஏதாவது ஒரு இடத்த தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகிச்சிருக்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இதெல்லாம் அசஸ் பண்ணிப்பா. அதுக்காக மேம் நீங்களே உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்களான்னா நம்மளுக்கு திங்கிங் தானே நம்ம வந்து பேசி நம்ம இது பண்றது. அதனால தன்னைத்தானே விமர்சித்து கொள்ளுதல். அதே மாதிரி நம்ம சின்ன விஷயம் நல்லா ஸ்மார்ட்டா பண்ணிருக்கோம்னா அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். நம்ம குட் ஜாப்.
யூ டன் அ குட் ஜாப் அப்படின்னு நான் எனக்கு நானே அப்ரிசியேஷன் பண்ணணும். பரவாயில்லையே, ஸ்மார்ட்டா ப்ரெசென்டா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டா அந்த இடத்த ஆன்சர் பண்ணிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிசியேட் பண்ணிக்கிறது. ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டிப்பா நம்ம பாதுகாக்க கத்துக்கணும். ஏன்னோ நம்மளோட வேலை பாக்குறவங்களும் சரி, நம்மளோட வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, இல்ல நம்ம சுத்தி

அனைவர்களும் வந்து எல்லாருக்கிட்டமே வந்து ஒரு நல்ல உருவ முறைகளை வந்து பாதுகாத்து கொள்ளுதலுக்கு உண்டான முயற்சி உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட வேலை முடியுது, இன்னையோட அவங்க முடிஞ்சு போயிடுறாங்கன்னு நினைக்காதீங்க. என்னைக்காவது திருப்பி அதே சைக்கிள் அங்க போய் நிக்கும், அவங்களோட நம்ம வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுயநலமா கூட திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா எல்லாரும் ஒரு மனித கூட்டத்தோடு தான் நம்ம வாழ, அதுதான் ஹியூமன் வந்து சோசியல் அனிமல்னு சொல்றோம் பாருங்களேன். நம்ம எப்பவுமே மக்களோட மக்களா வாழற ஆட்கள் தான். அதனால அந்த மனித உறவுகளை வந்து எவ்வளவு சுமூகமா உங்களால பாதுகாக்க முடியுமோ அதை பத்திரமா பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி சிம்பிளிசிட்டி அண்ட் அப்ரோச்சபிள், முடிஞ்ச அளவுக்கு நீங்க சிம்பிளாவும் கேஷுவலாவும் இருங்க. உங்களை பார்த்தா நாலு பேர் வந்து உதவி கேட்கணும், அந்த மாதிரி இடத்துல நீங்க இருக்கணும். அப்ரோச் பண்றதே ரொம்ப சிரமமா இருக்கிற இடத்துல மாதிரி நீங்க அதை காமிச்சிக்க கூடாது. வந்தாலும் இவங்க எந்த பதவியில இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்க மக்கள் கிட்ட உருவாக்கணும்னா அதுக்கு நீங்க வந்து ரொம்ப சிம்பிளாவும் உங்களை ஈஸியா அணுகக்கூடிய முறையிலையும் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் என்னோட இந்த சாதனைக்கும் வெற்றிக்கும் பின்னாடி இருக்கிற ரெகுலர் ஒர்க். ஆகாஷ்வாணி 303 நேயர்களுக்கும் நிலைய அதிகாரிகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் நாளைக்கு சாதனையாளர்களாக இது போன்ற நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசும்போது மிக்க மகிழ்ச்சி.

0: இதுவரை திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கிய உரை கேட்டோம்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு ஏ ஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
2: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நாம கேட்டிருந்த ஜி கே கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னா, சிறுமுகை சோமு கலைவாணி, கோணமலை ஆனந்தன், ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார் மகேஸ்வரி, ஜெய் ரித்விக் கணிஷ்க், அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், மகேஸ்வரி கனகராஜ், இந்து மல்லீஸ்வரன், அபி மூக்கனூர்லிருந்து, பிரபு ராஜபாளையத்திலிருந்து, பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா, ஐயனார் முதுகுடி, பிரமிளா சென்னையிலிருந்து.

0: கேட்டு ரசிச்ச அந்த அழகான பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் இனி நாம் கேட்கலாம். நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: கோடைக்காலம் அதிக வெப்பம் நிறைந்த பருவமாகும். இந்த காலத்தில் நாள்பட்ட நோயாளிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். நீரிழிவு நோயாளிகளுக்கு உடலில் நீர் சத்து குறைபாடு ஏற்படலாம். உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு வெப்பம் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதய நோயாளிகள் கடும் வெயிலில் அதிக நேரம் இருக்கக்கூடாது. ஆஸ்துமா நோயாளிகளுக்கு தூசி மற்றும் வெப்பம் சிரமங்களை ஏற்படுத்தும் என்கிறார்கள் மருத்துவர்கள். சிறுநீரக நோயாளிகள் போதுமான அளவு தண்ணீர் அருந்த வேண்டும். கோடையில் உடல் சோர்வு அதிகமாக ஏற்படும். வியர்வை மூலம் உடலிலிருந்து நீர் அதிகமாக வெளியேறும். எனவே அடிக்கடி தண்ணீர் பருக வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். இளநீர், மோர் போன்ற பானங்கள் உடலுக்கு நன்மை தருகின்றன. பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகமாக உணவில் சேர்க்க வேண்டும். தர்பூசணி, வெள்ளரி போன்ற நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள் இந்த கோடை காலத்திற்கு ஏற்றவை. அதிக எண்ணெய் மற்றும் கார உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் மருத்துவ வல்லுநர்கள். மருத்துவர் வழங்கிய மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலை அல்லது மாலை நேரங்களில் உடற்பயிற்சி செய்வது நலம் என்கிறார்கள் மருத்துவர்கள். பருத்தி ஆடைகளை அணிவது உடலுக்கு வசதியாக இருக்கும். தலைக்கு தொப்பி அணிவது, குடை பயன்படுத்துவது போன்றவை இந்த கோடை காலத்திற்கு ஏற்றவையாக கருதப்படுகின்றன. கோடை காலத்தில் போதுமான ஓய்வும் தூக்கமும் அவசியம். உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும், வெப்பத்தால் நோயின் தாக்கம் அதிகரிக்கலாம் என்றும், எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முக்கியமானது என்கிறார்கள் மருத்துவர்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும். சரியான அணுகுமுறை மற்றும் பராமரிப்பால் நாள்பட்ட நோய்களை சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும் என்கிறார்கள் மருத்துவ வல்லுநர்கள்.
0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நம்ம கிட்ட நிஜிக்கி கேள்விக்கு இன்னும் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய பேர்கள்லாம் படிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, தாராபுரத்துல இருந்து தனுஷ்கோடி, ராமநாதபுரம், தாராபுரம் குமார், பிரேமா வெள்ளையங்கரியில இருந்து, கணேசமூர்த்தி சூலூர்ல இருந்து, செல்வபுரம் சையத் ரசூல், வீரதுரை அரியலூர்ல இருந்து, கே என் பாளையம் பேச்சுமுத்து, சிங்காநல்லூர்ல இருந்து ஜெயலட்சுமி மனோகரன், கோவை சுகம் ராஜா, தென்பொன்முடி நாகமணி, மனோகரன் கரையாம்பாளையத்திலிருந்து, சண்முக சுந்தரம் ரமணு முதலிப்புதூர்ல இருந்து, திண்டுக்கல் நடராஜன் ஜனகா, ரேவதி, தினேஷ்குமார், திருப்பூர் சண்முக சுந்தரம், அம்பிகா தேவி, ஹோப்ஸ் காலேஜ் பிரணயா குகன், பூலவே

ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா. ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் தான் ராஜா.

0: ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா, பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா.
1: கேட்ட ரசித்த அந்த அருமையான பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக. பாடலாசிரியர் வாலி, இசையமைத்து பாடியது இளையராஜா. இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த ஜிகே கேள்வி, தமிழ்நாட்டின் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்காக மாநிலத்தின் 18வது வனவிலங்குகள் சரணாலயமாக அண்மையில் அறிவிக்கப்பட்ட பகுதி எது அப்படின்ற கேள்விக்கு சரியான பதில் என்னன்னா, தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம். தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பர்கூர் மலைப்பகுதியை மாநில அரசு சமீபத்தில் தமிழ்நாட்டின் 18வது வனவிலங்கு சரணாலயமாக அறிவிச்சது. இந்த அறிவிப்பு வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கியமான நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த பகுதி நீண்ட காலமாக யானைகள், சிறுத்தைகள், கரடிகள், மான்கள் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளின் ஒரு இயற்கையான வாழ்விடமாகவும் இருந்துட்டு வந்துச்சு. யானைகள் ஒரு

0: காட்டுல இருந்து இன்னொரு காட்டுக்கு இடம்பெயர்ந்து போகும்போது முக்கிய வழித்தடங்கள்ல பர்கூர் மலைப்பகுதியும் ஒன்னா இருந்துச்சு. அதனாலதான் இந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்கு யானைகளின் வாழ்வையும் அவங்களுடைய இயற்கை இயக்கத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அவசியமான ஒன்றாக இது கருதப்பட்டுச்சு. சோ இந்த பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய உயிரின பன்முகத்தன்மை மிகவும் வளமானது. சோ அரிய வகை தாவரங்கள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் இங்க காணப்படுது. காடுகள் இருந்தாதான் விலங்குகள் வாழும், விலங்குகள் வாழ்ந்தாதான் இயற்கையும் சமநிலை பெறும். அந்த பாதுகாப்பு பயணத்துல புதிய மைல்கல்லாக இணைஞ்சிருக்குது தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம். இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
1: சூடான காஃபியோடு சுவையான விஷயங்களோடு
2: குட் மார்னிங் ஆபிசர்.
1: இது வணக்கம் கோயம்புத்தூர்.

7:55 இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், கோவை மின் பகிர்மான வட்டம், கோவை மாநகர் நகரிய கோட்ட மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று காலை 11 மணி அளவில் நடைபெற உள்ளது. கோவை அலுவலகத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் இந்த கூட்டத்தில் மின்வாரியம் சம்பந்தமான குறைகளை கேட்டு பயன்பெறலாம். மற்றொரு சேவை செய்தி, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் 2026 சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க June 3 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்திற்கான இணையதள முகவரி www.skilltraining.tn.gov.in. நீங்கள் கேட்டது சேவை செய்திகள்.

0: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
0: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்கா இருப்பீங்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
0: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மாமா.
1: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: என்னங்க, ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ், புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல்நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். கடந்த மே மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: சொல்ல நானும் ரெடி. நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

8 மணி 9 நிமிஷம் ஆகாஷானி கோயம்புத்தூர் 103 FM லைவ் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. பட்டாம்பூச்சி அப்படின்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம நாட்டில் பல இடங்களில் பட்டாம்பூச்சி உடைய பூங்காக்கள் இருந்தாலும் கோவாவில் பலோலம் அகண்டா கடற்கரைக்கிடையே அமைஞ்சிருக்க பள்ளத்தாக்கு பட்டாம்பூச்சி பள்ளத்தாக்கு அப்படின்னு அழைக்கப்படுது. இதே மறைக்கப்பட்ட ரத்னம் தான் கோவாவுடைய. இந்த அமைப்பை பார்க்கறதுக்கு பட்டாம்பூச்சி வடிவத்தில் தான் இருக்கும். அடர்ந்த மரங்களால் சூழப்பட்ட இந்த இடத்துல தரை வழியாக போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் காலையில் படகு சவாரி போனோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் இருந்தால் நம்ம டால்பின்களை கூட பார்த்து ரசிக்கலாம். அடர்ந்த வனத்தின் வழியாக நடைப்பயணம் மேற்கொண்டோம் அப்படின்னா மரங்களால் இருக்கப்படக்கூடிய பல வண்ண பட்டாம்பூச்சிகளையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். மலை உச்சி பூங்காக்கள் மேலே பார்க்கக்கூடிய நூற்று கணக்கான வித்தியாசமான பட்டாம்பூச்சிகளை இங்கே நாம பார்க்கலாம். அப்படி போனோம் அப்படின்னா நமக்கு பட்டாம்பூச்சி பிடிக்கும் அப்படின்னா இங்கே நேராக போனோம் அப்படின்னா நிறைய பட்டாம்பூச்சிகளை நாம பார்த்து ரசிக்கலாம்.

0: It increased from 51.2% to 80.5%, reports the Times of India. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. Myanmar President U Min Aung Hlaing says his country will not allow its territory to be used against India's security interests. India and US have finalized most elements of first phase of bilateral trade agreement, says Commerce and Industry Minister Piyush Goyal. Uttarakhand's UNESCO World Heritage Site, Valley of Flowers, opened to tourists. 22 rowers included in TOPS development group ahead of Asian Games 2026. And in hockey, India registered dominant 4-1 win over Korea in Men's Under-18 Asia Cup. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
3: நேரம் 8:30 அஞ்சனோட ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. இன்று காலை 9 மணிக்கு இளையராஜா ஸ்பெஷல் சூப்பரான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு வழங்குகிற சௌமியா. மிஸ் பண்ணாம இந்த நிகழ்ச்சியை கேளுங்க. ரைட், வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. மடகாஸ்கர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டிங்கி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து சவரக்கத்தி மாதிரி கூர்மையான சுண்ணாம்பு ஊசி பாறைகளால் ஆனது. கரடுமுரடான இந்த வனத்தில் மனிதர்கள் வந்து வெறும் காலோட நடக்கவே முடியாது. அபாயகரமான அதிக பாறை சிகரங்களை கொண்ட இந்த தீவு அந்த நாட்டில் 1/3 வனப்பகுதியை கொண்டது. இந்த பகுதி சுண்ணாம்பு பாறைகள், அரிப்பு, வானிலை சிதவுகளால் செதுக்கப்பட்டு மாய தோற்றத்தையும் வேறொரு உலகத்தையும் சார்ந்தது மாதிரி ஒரு நிலப்பரப்பை உருவாக்கியிருக்கு. இங்கே நம்ம போனோம் அப்படின்னா நம்ம பூமியில தான் இருக்கோமா அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும். பார்த்துக்கோங்களேன், வானுயர்ந்த சிகரங்கள், கூர்மையான விளிம்புகளை கொண்ட செங்குத்தான பாறைகள், சிக்கலான குகைகள் அப்படின்னு சொல்லி ஒன்னோட ஒன்னா பின்னி பிணைஞ்சு நம்ம கற்பனை உலகத்துக்கு நேரா வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வியப்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம அங்க பார்க்கலாம். பூமியில வேற எங்கேயுமே காணப்படாத தாவரங்கள், உயிரினங்கள் இங்க இருக்கு. இந்த காட்டுல வசிக்கக்கூடிய இந்த காட்டில் வசீகரிக்கக்கூடிய ஒரு அம்சமான ஒளி நிழல்களுடைய நடனமாக இருக்குது. அங்கே பார்க்கும்போதே அது அவ்வளோ அழகாக இருக்கும். குறுகிய இடைவெளிகள், பிளவுகள் வழியாக இந்த ஒளிக்கதிர்கள் ஊடுருவி போகும்போது அது நிலப்பரப்பை ஒளிர செஞ்சு சிக்கலான கோலங்களை அங்கே உருவாக்குது. அதுதான் நமக்கு அந்த மாதிரி ஒரு காட்சியை கொடுக்குது. இந்த வழியாக நம்ம போகிறதே வந்து ஒரு சுகமான ஒரு பயணம் அப்படின் சொல்லணும். வளைஞ்சு நெளிஞ்சு போகிற பாறைகள், குறுகிய பள்ளத்தாக்குகள், மறைந்திருக்கக்கூடிய குகைகள், ஒவ்வொரு திருப்பமும் நமக்கு ஒவ்வொரு புது புது காட்சியை வந்து கொடுக்கும். மலையேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற இந்த த்ரில் பயணம்லாம் விரும்புவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இங்கே போனோம் அப்படின்னா ஆஹா அடடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு உணர்வை இந்த வனம் அவங்களுக்கு கொடுக்கும்.

இவன் படத்திலிருந்து மாதங்கி பி உன்னிகிருஷ்ணன் பாடின பாடல் கேட்டோம். இசை இளையராஜா. 8:38 வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணவங்கள ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நமக்கு நெகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. கடலுக்கடியே மீன் ஒண்ணை காப்பாத்தி காயமாற உதவி செஞ்ச கடல் ஆய்வாளரை அந்த மீன் மறக்காம அடையாளம் கண்டுபிடிச்சு ரொம்ப சந்தோஷமா கடலுக்கடியில அவங்க பக்கத்துலயே நின்றுருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவத்தை மறக்காம நினைவுல வச்சு தனக்கு உதவி செஞ்சவங்களை எப்ப பார்த்தாலும் அடையாளம் கண்டுபிடிச்சு ரொம்ப வாஞ்சையா அந்த நபருக்கு பக்கத்துல போய் நினைக்குது இந்த மீன். ஒட்டகம் இல்லைன்னா காளையுடைய திமிழ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மீனுடைய நெற்றியில மேடு மாதிரி அமைஞ்ச ஒரு தோற்றம் பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கும். 45 வயசு வரைக்குமே வாழக்கூடிய இந்த மீனுடைய பெயர் வந்து ஏசியன் ஷீப் ஷெட்ராஸ் அப்படிங்கிறது. ஜப்பான்ல கடல் ஆய்வாளரா இருந்த ஹிரோயுகி அரகாவா தான் இதை காப்பாத்தி இருக்காங்க. அதை பத்தி அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, பராமரிப்பு பணிகளுக்காக நான் அடிக்கடி கடலுக்கு

போவேங்க. அப்படி போகும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி காயமடைஞ்ச அந்த ஏஷியன் சீப் டெட்ராஸ் மீனை வந்து நான் பார்த்தேன், அதுக்கு குணமடைகிறதுக்கு உதவியும் செஞ்சேன். புத்துணர்வு அடைகிற வரைக்குமே அதுக்கு நான் உணவும் கொடுத்தேன். இந்த பழக்கத்தால் நான் கடலுக்கு போகும்போதெல்லாம் அந்த மீன் வந்து என் பக்கத்தில் வந்து நின்றுக்குது. நான் பல நாட்கள் வந்து கடலுக்கு போகாமே இருந்திருக்கேன். அப்படி கடலில் மூழ்கும்போது நான் போகிற ஒவ்வொரு இடமுமே வேறுபடும். எப்படி இருந்தாலும் அந்த மீன் என்னை கண்டுபிடிச்சு அங்கெல்லாம் வந்துருந்துங்க. பல சந்திப்புகளுக்கு அப்புறமா அந்த மீனுக்கு யோரிக்கோ அப்படின்னு சொல்லி நான் பெயர் வச்சேன். சில தருணங்களில் நெருக்கமாக வந்து அது என்ன உரசும். இந்த மாதிரி மீன் இனங்களுக்கிடையே இது மாதிரி இப்படி நடக்குமா அப்படிங்கிறது வந்து அசாதாரணமான ஒரு விஷயம் தான். அது கூட நான் விளையாடி ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், தலையை வருடி அன்போடு முத்தமிடுவேன். யோரிக்கோ அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நண்பன் மாதிரி நான் கூப்பிட்டா உடனே வந்து அது என்கிட்ட வந்துடும். ஒரு மனிதனை விட இது எனக்கு உற்ற தோழனா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கடல் ஆய்வாளர் சொல்லியிருந்தாரு. கேட்கவே நல்லா இருக்கு இல்லையா?

0: கேட்ட பாடல் சிறைச்சாலை படத்திலிருந்து கே எஸ் சித்ரா கங்கை அமரன் பாடியது, இசை இளையராஜா.
1: ஜின்கே பாஸ் கோய் கரண்டி நஹி ஹை சர்க்கார் குத் உன்கி கரண்டர் பன் ரஹி ஹை.
2: கடந்த 6 வருஷத்தில்
3: நேரம் இப்போது 8:45.
4: ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்கலாம்.
5: வணக்கம் காய்ஸ், என் பேரு சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ்ல ஒண்ணு. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்ல, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸா இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது, சோஷியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியால அவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளவு லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோல. அண்ட் பர்சனலி பேசணும்னா ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா, கிளியரா, மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓவராலா பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டெய்னர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆகினாலும் கண்டென்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்துல ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். ஸோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸா இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம பிரசன்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும். தேங்க்யூ காய்ஸ்.
6: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசில் கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலாக சொல்ல போனால், நான் சின்ன வயசில் இருந்தபோது காலையில் எழுந்த பிறகு நியூஸு, அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க காலத்தில் ரேடியோ இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னு. அதுலேயும் குறிப்பாக இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராமை நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியாக அவர் என்ன பேசுகிறாரு, என்ன கதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம அவர் சிம்பிளா சொன்னாலும் அதுல ஒரு மாரலோட ஒரு லெசன் கத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா மட்டும் இல்லாம ஒரு கம்பானியனாவோ ஒரு டீச்சராவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இப்போ கூட ரேடியோ வச்சு தான் நியூஸும், டிசாஸ்டர் பற்றி, எலெக்ஷன் பற்றி, நாட்டு நடப்பை பற்றி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமாக தான் கற்றுக்குறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ், அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்ல போனால் சோஷியல் மீடியா,

0: போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
1: என் பேர் சிறுதீப். இப்போ தான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ரோலிங்லேயே நம்ம லைஃப்பை வந்து தள்ளிட்டுருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டயலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போ தான் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவாக ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ் வானிலை மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னிவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், இந்த ஏர் இப்போ வரைக்குமே இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸாக கலக்கிட்டு இருக்கு. அந்த

0: ஸோ பார்த்து லீவா ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ் வானிலை மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னி வரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், இந்த ஏர் இப்போ வரைக்குமே இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸாக கலக்கிட்டு இருக்கு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாமல் அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
1: ஹாய், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. ரேடியோ வந்து ஒன் ஆஃப் த லைக் ரொம்ப ட்ரஸ்டடான விஷயமா ரொம்ப இயராக இருக்குது. பிகாஸ் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புளுமே வந்து அது அவங்கவுங்க டே டு டே லைஃப்பில் வந்து ஹியர் பண்ணிகிட்டே வராங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதனால் இருக்குது அப்படின்னா வந்து லைக் மெனி ரிமோட் பிளேசஸ், வில்லேஜஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து எல்லா சோஷியல் மீடியா ஆக்சஸுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற இடத்துல என்ன நடக்குது, லைக் வெதராக இருக்கலாம், இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், இல்லை பாலிடிக்ஸாக இருக்கலாம், இதை பற்றி எல்லாமே வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரேடியோ அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்லேயே வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோலை ப்ளே பண்ணுது. அண்ட் ரேடியோவில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன, இந்த ரெயின்போ ரேடியோவில் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, லைக் வந்து ஸோ தட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாட் எவர் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்களோ எல்லாமே புரியும். டே டு டே லைஃப்பில் லைக் ஒர்க் போகிறவங்களா இருக்கலாம், இல்லைனா வீட்டில் வந்து லெஷர் டைமில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல வந்து ரேடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டெய்லியும் வந்து வேலைக்கு போகும்போது வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி போகிறவங்க அவங்க எல்லாமே கூட ரேடியோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் நியூஸ் கேட்கறதுக்கு, பாலிடிக்ஸ் கேட்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் செலிப்ரிட்டி இன்டர்வியூஸ் இதெல்லாமே பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ரேடியோ வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து எதனா ஒரு வேலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரேடியோவில். லைக் வந்து மியூசிக் ஷோ இருக்கும், நியூஸ் அப்டேட் வந்து டைம் டு டைம் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப இன்ட்ராக்டிவான ஷோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு அவங்களோட பற்றி இன்டர்வியூ எடுக்கும்போது நம்மளுக்கு அதுவுமே வந்து ரொம்ப கேட்கறதுக்கு வந்து ரொம்ப கியூரியஸாக இருக்கும்.
2: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பற்றி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நான் ஒரு 2K kids தான். பட் என்ன தான் நான் 2K kids இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்தில் வந்து டிவி ஃபோன் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்ல, அப்போ அந்த டைமில் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையிலேருந்து நைட்டு எவ்வளோ நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான் ஸ்டாப்பாக வந்து ரேடியோவில் என்ன வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரேடியோ கூட இன்னும் நம்ம கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம வந்து கார் ஜேர்னி அப்போ இல்ல சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும் போது அந்த பஸ்ல எல்லாம் வந்து நம்ம ரேடியோ பேசுறத வந்து நம்ம கேட்போம். ஸோ கார்ல போகும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாவே நான் வந்து ரேடியோ மூலயமாவே நிறையவே வந்து ஜென்ரல் நாலேஜ் கத்துக்கிட்டேன். ஸோ அதுல மெயினா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM என் சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்தா கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது. சோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11:00 வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். சோ மோஸ்டாவே நான் வந்து இளையராஜா பேஸ்ட் ஒரு பர்சன் தான், அது நீங்களா இருக்கலாம் இல்ல யார வேணாலும் இருக்கலாம். சோ நம்ம மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். சோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். சோ நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுது. வி டூ செலிப்ரேட்டட் டுகெதர். தேங்க்யூ.
3: ஹாய், திஸ் இஸ் ஹேமா. எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து என் பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கேட்பானால சரி சும்மா ரேண்டமாக ஒரு நாள் கூட உட்காந்து கேட்டேன். அவங்களோட பாட்காஸ்ட் அப்புறம் நியூஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ என்னோட டெய்லி ரொட்டீனில் இதுவும் ஆட் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து டெய்லியும் காலேஜ் போகும்போது டெய்லியும் நியூஸ் அப்டேட் கேட்டுட்டு போவேன். நாலேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிசி

0: ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து அவங்களோட டெய்லி அப்டேட்ஸ், அவங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் எல்லா சோர்ஸஸும் இருக்குது ஃபார் சில்ட்ரன்ஸ், எல்டர்ஸ், எவ்ரிபடி ஹியர். எல்டர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க டெய்லி நியூஸஸ், அப்புறம் வந்து எதனா ட்ராமாஸ், எஸ்பெஷலி ட்ராமாஸ் சொல்லியே தீரணும், நிறைய ட்ராமாஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே வந்து அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது, கேட்குறதுக்கும் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்டரி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாஸ் தான் நிறைய கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்பாங்க, பட் எல்டர்ஸ் வந்து இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நியூஸோட ஃபாஸ்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து எங்கே இருந்தாலுமே வந்து அப்டேட் வந்து ரீச் ஆயிடுது. முக்கியமாக இதெல்லாம் அட்லீட்ஸ்க்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் இந்த சயின்ஸ் ஃப்ரிக்ஷன் பற்றிலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட இதில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. லைக் அவங்களாம் சயின்டிஸ்ட் பற்றிலாம் பேசுவாங்க. சயின்டிஸ்டே வந்து இங்கே வந்து பேசுகிற அளவுக்கு எல்லாமே இருக்குது.
1: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆன போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும். நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு க்வெஸ்சன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவு தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃபை டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க. தேங்க்யூ.
2: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜென்ரேஷன். என் சைல்டுஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒலிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்குற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ் இதெல்லாம் என் சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோவோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனால் அது நம்ம இமேஜினேஷனை வேற ட்ராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனால் அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸை கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனால் ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80s வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
3: ஹாய், ஐ எம் ரூபாவத்தியர் ஃப்ரம் தரமணி. ஸோ ரேடியோ எப்படி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா எங்கள் தாத்தாவால் தான். ஸோ ஹாலிடேஸ் அப்போது மோஸ்ட்லி எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆனாலே தாத்தா ரேடியோவை தான் ஆன் பண்ணுவார். எஃப்எம் கோல்டில் நடக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அது ரொம்ப மெமரிஸாகவும் இருந்துச்சு. சாட்டர்டே நடக்கிற அந்த குவிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்னோடய கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ரேடியோ வந்து என் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவும் இருக்குது, ஒரு நல்ல நண்பராகவும் இருக்குது.
1: இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: குப்பைகளை

அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். தெலுங்கானா உருவான தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15ஆம் தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: சிறுவாணி சாரல். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு சிறுவாணி சாரல தொகுத்து வழங்க வந்திருக்கேன் சௌமியா. என்ன இது காலம் காத்தால நீங்களா, நான் உங்களை 12 மணிக்கு தானே எதிர்பார்க்கிறோம், நீங்க யோசிப்பீங்க. சிறுவாணி சாரல் இன்னைக்கு ஸ்பெஷல், ராஜா சார் பர்த்டே ஸ்பெஷல். அப்ப அது வெறும் சாரல் இல்ல, இன்னிசை சாரல், பன்மொழி சாரல். எஸ், சூப்பர் சூப்பரா பாடல்களை கேட்க போறோம். ராஜா சார், இந்த தேசத்தின் சொத்து இல்லையா, அந்த சொத்து படைத்த முத்துக்களை கோக்குறது ரொம்ப கஷ்டமான வேலை. எதை எடுப்பது, எதை கோர்ப்பது, என்ன பாட்டெல்லாம் கேட்க போறோம்? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ்.

பூக்களுடன் சௌமியா. ராஜா சார் பர்த்டே ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன, தமிழுக்கு அடுத்து தெலுங்குல தான் ராஜா சார் அதிகமான பாடல்கள் பண்ணியிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் சாங் ஒரு தெலுங்கு பாட்டு, கொண்டவீட்டி துங்கானா 1990 வந்த படம, பாடலாசிரியர் வேட்டூரி, அப்புறம் நம்ம ராஜா சார் கோம்போ வந்து எப்பவுமே ஹிட்டு, அதுதான் தி பெஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த படத்துல எல்லா பாட்டும் ஹிட்டு. இப்ப நம்ம என்ன பாட்டு கேட்க போறோம், சுபலேகா ராசுக்குன்னு எதலோ எப்படோ, அது நீக்கு பம்புக்குன்னு அப்படே கலலோ. என்னது இந்த பாட்டு, இதயத்துல திருமண பத்திரிகையை நான் எப்போ எழுதி வச்சிட்டேன், அதை ஏற்கனவே கனவுல உனக்கு அனுப்பி வச்சிட்டேன். இப்படி எஸ்பிபி சாரும் சித்ராவும் பாடுற சூப்பரான பாட்டு இப்படி வினண்டி.

0: Kahara, Japan. Captain Ketan Kushwaha led from the front with a brace, scoring in the 3rd and 36th minute. India will take on Chinese Taipei in their final pool match tomorrow. And that is the end of this news bulletin.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். சிறுவாணி சாரல் இன்னைக்கு பன்மொழி சாரலா இன்னிசை சாரலா பொழிஞ்சிட்டு இருக்கு. ராஜா சார் கன்னட பாட்டுக்கு இசையமைச்சு ஃபேமஸ் ஆனதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் எங்க கேரளத்துல தான் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சேச்சி மாறும் சேட்டன் மாறும் சொல்லுவாங்க. கரெக்ட் தான், அத்தனை எக்ஸ்பிரசிவா ராஜா சாரோட தமிழ் பாடல்களை பாடினது

என்னவோ முதல் முதல்ல மலையாள சேனல்கள் தான். இப்போ பாருங்களேன், மல்டிலிங்குவல் ரவுண்டுன்னு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை, இன்றைக்கி எல்லா சேனல்லையும் பிரபலமாக இருக்குது, ஆனால் அன்றைக்கே அதை பண்ணவங்க மலையாள சேனல்ஸ் தான். ராஜா சார் பாடல்களை நேட்டிவ் மொழியில் பாடி கொண்டாடி தீத்தாங்க. ஆனால் ராஜா சார் வந்து மலையாள பாட்டுகளை வந்து ஸ்டாண்டலோன் சாங் நிறைய பண்ணியிருக்காரு, மலையாளத்திலேயே நிறைய இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து கேரளத்துக்கான பாட்டு, வேறு எந்த மொழியிலையும் அவர் எடுத்துகிட்டே வரல. ஒன்று ரெண்டை தவறேன்னு வச்சுக்கலாமா, ராஜா சார் அண்ட் யேசுதாஸ் சார் காம்போ எப்பவுமே அடிப்பொழி தானே. இந்த பாட்டு என்ன பாட்டு, பூமுகப்படியில் நின்னேயும் காத்து. அந்த படத்தில் இந்த பாட்டு, ஓ பூங்காட்டினோடும் கிளிகளோடும், என்ன ஒரு சூப்பர் பாட்டு. இல்லை, ஜேசுதாஸ் சார் தான் லீட் வோக்கலிஸ்ட். அதில் நம்ம செல்லக்குட்டி ஜானகி அம்மா பாட்டு ஃபுல்லாக வெறும் ஹம்மிங் தான் பண்ணியிருப்பாங்க, லாஸ்ட்டில் ரெண்டே ரெண்டு வரியில் தான் வருவாங்க. இப்படி ஒரு பாட்டை ராஜா சார் எப்படி கம்போஸ் பண்ணியிருப்பார், அதாவது கடவுளின் சொந்த தேசம் இல்லையா கேரளம், கடவுளே அவர் கூட இருந்து பண்ண வச்சிருப்பார் போல இருக்கு. அதனால தான் இப்படி ஒரு பாட்டு வந்திருக்கு, பூங்காட்டினோடும் கிளிகளோடும் பூமுகப்படியில் நின்னேயும் காத்து. 1986 வந்த படம், அந்த படத்துலேருந்து இந்த பாட்டு.

நீங்க எந்த மொழியில வேணாலும் கொண்டாடுங்க, நாங்களும் கொண்டாடுவோம் அவரை அப்படின்னு சத்மா ஹிந்தியோட மூன்றாம் பிறை ரீமேக் வந்தது இல்லையா, அப்ப வட இந்தியா ஃபுல்லா இந்த மாதிரி கொண்டாடிட்டாங்க அவரை. ஏ ஜிந்தகி கலேல காலே, இந்த பாட்டை நமக்கெல்லாம் பரிச்சயம் இல்ல, நாம ஏற்கனவே என்றோ கேட்டதில்ல, கேள்வி பதில் செஷன்ல கேட்டாச்சு. பாடகர் சுரேஷ் வாடுகர் அவருக்கு இது பயங்கர அப்லிஃப்ட்மெண்ட் கிடைச்சது இந்த பாட்டுல. பாலமகேந்திரா சார் வந்து மூன்றாம் பிறைக்கு ஒரு ரெண்டு மூணு டியூன் கொடுத்தப்ப அவர் வந்து பூங்காற்று புதிதானது தான் எடுத்துக்கிட்டாரு. அதே ஹிந்தியில ரீமேக் ஆகும்போது என் வாழ்விலே வரும் அன்பேவா அந்த டியூன் தான் ஏ ஜிந்தகி கலேல காலே, ஆனா தமிழ்ல அப்புறம்தான் வந்தது. சோ இந்த பாட்டு செம ஹிட்டு. அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்ல அவர் எடுத்துட்டு வர தம்பிக்கெந்த ஊர்ல அதே டியூன், ஆனா ஹிந்தியில ஹிட்டோ ஹிட்டு. ஆப் சுனியே ஏ கூப்சூரத்தி கானா ஏ ஜிந்தகி கலேல காலே.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது சிறுவாணி சாரல் ராஜா சார் பர்த்டே ஸ்பெஷல் உங்களுடன் சௌமியா. இப்படி இருக்கு நமக்கு குழு குழுன்னு இருக்கு காலங்காத்தால இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும் போது இல்லையா. மராட்டிய பாடல்களை பார்த்தீங்கன்னா நாட்டிய சங்கீத் அப்படின்னு சொல்லப்படுற ஜானர் இருக்கும், கொஞ்சம் கிளாசிக்கலாகவும் இருக்கும், அதே போல லாவணின்னு சொல்லப்படுற ஃபோக் மியூசிக்கும் இருக்கும். ரொம்ப ரசனையானவங்க அவங்க. நம்ம ராஜா சாரை கூப்பிடாம எப்படி இருப்பாங்க. 2011 இசையமைக்க கூப்பிட்டாங்க, அவரும் போய் ஒரு அருமையான படத்துக்கு ஹலோ ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற படத்துக்கு இசையமைச்சு தந்தாரு. நான் சென்னையில பேல்புரி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தப்ப 2011-12 இது ரிலீஸ். அப்பவே இந்த பன்மொழியில வந்த ப்ரோக்ராம், அதுல நாங்க போட்டப்ப அப்பா லிசனர்ஸ் எல்லாம் ஸ்லாகிச்சு இது என்ன பாட்டு இது என்ன பாட்டுன்னு கேட்டிருந்தாங்க. கஞ்சா லீலா அப்படிங்கிற பாட்டு அந்த படத்துல இந்த ஹரிஹரன் சார் பாடினது, சூப்பர் மெலடி. இப்ப அந்த பாட்டு தான் கேட்க போறோம். தமிழ்ல அந்த பாட்டு மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கான்னு, அந்த சாயல்லாம் கூட பாட்டு வராது, அது ஒரு யூனிக்கான டியூன்ல தான் அவர் பண்ணியிருப்பாரு. புதுசா ஒரு மொழிக்கு போய் பண்ணணும்னா அவர் வந்து எப்பவுமே அந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டியூன்ஸ் அவர் எடுக்கிறதே கிடையாது. இன்னொன்னு, இந்த படத்தை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே உங்களுக்கு தோணும். ஆமா, கேட்டிருக்கோம், நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க. எப்படி, நம்ம வந்து விநாயக சதுர்த்தி ப்ரோக்ராம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கேட்டோம் இல்லையா, காலையில 1 மணி நேரம், அதுல டோலுவாஜத்தோன்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா, அந்த பாட்டு ராஜா சார் மியூசிக் தான், நான் அதுல சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம கேட்க போற பாட்டு வந்து கஞ்சா லீலா, அதுதான் ஹரிஹரன் பாடினது. இது வந்து லாவணியும் இல்ல, நாட்டிய சங்கீதமும் இல்ல, ரெண்டும் இல்லாத ஒரு மெலடி டியூன், ரொம்ப மனசை மயக்கிற மாதிரி ஒரு பாட்டு. இப்ப அந்த பாட்டை கேட்போமா?

சிறுபாணி சாரல் இன்னைக்கு ஸ்பெஷல், ராஜா சார் பர்த்டே ஸ்பெஷல். ஒரு கல்ட் கிளாசிக் மூவி தெருவில் வந்தது. அது பேரு மகரிஷி. அதுல எல்லா பாடல்களும் அவ்வளோ ஹிட்டு. பொதுவா அந்த டைம்ல 80s ராஜா சார் வந்து தெலுங்கு கன்னடால ஒரிஜினலா இசையமைச்ச டியூனை வந்து நிச்சயமா தமிழுக்கு கொண்டு வந்திருப்பார். அது அப்படித்தானே நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனா சில பாட்டை வந்து அவர் கொண்டே வரல. ஸ்டாண்ட் அலோன் சாங்க அது அங்கேயே இருக்கு. இந்த படத்துல மாட்டராணி மௌனமிதி, அதுதான் வஞ்ச போடி தேக்கையிலே. ஆனா அப்படி கொண்டு வராத ஒரிஜினல் பாடல்களும் இருக்கே, அங்கேயே அக்கட தேசத்திலேயே பத்திரமா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம செல்லங்கள் SPB சாரும் எஸ் ஜானகி அம்மாவும் பாடின பாட்டு தான் சுமம் பிரதி சுமம் சுமம். என்ன மாதிரியான பாட்டு, சும்மா கிறுகிறுக்க வைக்கும். நம்ம அந்த பாட்டை கேட்டா ரொம்ப பொசசிவ் ஆயிடும். சே, ராஜா சார் இப்படி ஒரு பாட்டை போய் அங்கேயே வச்சுட்டாரே, நம்ம தமிழ் கொண்டே வரலையேன்னு. இப்படி சூப்பரான இப்பாட்டை நீ விந்தாமா

0: ஜீவனம்.
1: வாவ், இப்ப நான் வாவ்னு சொல்லிட்டு இந்த பாட்டை ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இது சொல்லும் போதே எனக்கு அந்த பாட்டோட சீனு அதோட மெலடி எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த பாட்டு சான்ஸே இல்லை. அந்த நாள் அழகு பெங்களூரை ஞாபகப்படுத்துற யதார்த்தமான பாட்டு. பல்லவி அனுபல்லவி படம், மணிரத்னமோட டெபியூ படம், அதான் முதல் படம். அதற்கு எதுவுமே வாங்காம ஃப்ரீயா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க ராஜா சார். ஒரு இளைஞனோட கனவு, இயக்குனர் கனவு, அந்த ஆசையை திறம்பட முடிக்க இவரோட மியூசிக் அதுக்கு நிச்சயம் தேவைப்பட்டது. எப்படி பாருங்களேன், எல்லாருக்கும் பாரபட்சமே இல்லாம எக்ஸ்ட்ராடினரியா சிறப்பா அவரால் மியூசிக் போட முடிஞ்சது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். புதுமுகம், பழைய முகம், பெரியவர் சின்னவர்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாருக்கும் வாரி வழங்கியிருக்கார் ராஜா சார். அது என்ன பாட்டு? அதுதான் நகுவா நயனா மௌனா. எஸ்பிபி சார் எஸ் ஜானிக்கு ஐயோ எப்படி பாடியிருப்பாங்க. ஒரிஜினல் இஸ் ஆல்வேஸ் ஒரிஜினல். தமிழ்ல பிற்காலத்துல டப்பிங் ஆச்சு, ஆனா இதுல உள்ள டைனமிக்ஸ், டெப்த் எல்லாமே மிஸ்ஸிங்னு தோணும். ஒரிஜினல் எந்த மொழியில வந்ததோ அதுதான் பெஸ்டா இருக்கும். கிஃப்டட் கனடிகாஸ், என்ன சொல்றது, ஈ ஹாடன்னு கேளி மஜா மாடி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது சிறுவாணி சாரல் ராஜா சார் பர்த்டே ஸ்பெஷல் உங்களுடன் சௌமியா. ராஜா சார் வந்து குறைவான ஹிந்தி படங்களுக்கு தான் இசையமைச்சிருக்காரு. ஏன்னா அவர் அவ்வளோ பிஸி, போக முடியல அவரால். ஏன்னா அவர் படமே பாதி வந்து அப்படியே டப்பிங் ஆச்சு, அதனால அவர் அது பெருசாக கண்டுக்கல. சத்மாக்கு அப்புறம் சிவா, அதாவது தமிழில் வந்தது இல்லையா உதயம்னு, அது தெலுங்குல சிவா, ஹிந்திலையும் அது வந்து ரீமேக் ஆச்சு அதே பேரில். அத்தனை பாடல்களும் ஹிந்திக்கு போச்சு, ஒரு மாதிரி ஹிட்டும் ஆச்சு அந்த படம். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் பண்ண படம் தான் சீனி கம், இனிப்பு கம்மியா சக்கர கம்மியான்னு சொல்கிற படம் பேர். ஆனால் பாடல்களை பார்த்தீங்கன்னா இனிப்பு தூக்கல் தான். என்ன ராஜா சாரோட மேஜிக், அது எப்படி மன்றம் வந்த தென்றலுக்கு மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஸ்லோ ஜாஸ் பாட்டோட டியூனை எடுத்து ஹிந்திக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்ச் மாற்றி டெக்னோ சவுண்டில் வித்தியாசமாக ஒரு பாட்டை ஸ்ரேயா கோஷலை வச்சு பாட வச்சிருக்கார். அடாடே அப்படின்னு தோணும். அவர் நினச்சிப்பார், மாவானே எவ்வளோ வருஷம் கழித்து நான் ஹிந்திக்கு வந்தாலும் நான் ஹிட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஹிட்டு பாட்டு தான் இது சீனிக்கம். பாட்டில் சீனிக்கம் இல்லை, படம் பேரு தான், பாட்டு பேரு தான்.

அடாடா, நம் ரேடியோ விட்டு எழுந்தே போக மனசு வரலையே அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இதை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. நான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன். நான் என்ன சர்ப்ரைஸ்ன்னு நான் சொல்லவே இல்லை. இப்ப இது பெரிய சர்ப்ரைஸ் இல்லை உங்களுக்கெல்லாம். எப்பவும் போல அவரோட ஹிட் சாங் வரும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. இது பத்திங்களா, மல்டி லிங்குவல், யாருக்கு தான் பிடிக்காது. சரி, இப்ப என்ன பாட்டு கேட்க போறோம்? சந்த பொத்துல காட சம்பங்கி நவிந்தி. இந்த பாட்டு தான் ஸ்டேஜ் ஷோல பாத்திருப்பீங்க. எஸ் ஜானகி அம்மா சிரிச்சுக்கிட்டே சொராபிஷேகம்ல அப்படி பாடுவாங்க. ஐயோ, எஸ்பிபி சாரு அவங்களும் ரெண்டு பேரும் ஒரே கலாட்டா பண்ணி பாடுற பாட்டு தான் இது. அவங்க நெஜத்துலயும் இப்படிதான் பாடினாங்களாம் ரெண்டு பேரும். ஒரே கலக்கலா இருக்கும் அந்த பாட்டு. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா அபிலாஷா, இந்த படத்துல எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். சிரஞ்சீவியும் ராதிகாவும் ஒரு ஆட்டம் ஆடியிருப்பாங்க பாருங்க இந்த பாட்டுக்கு. இன்னொரு பாட்டு உண்டு, பந்தி சாமந்தி அப்படின்னு, அந்த பாட்டும் செம டான்ஸ் பாட்டு. ஐயோ, ராஜா சார் என்னமா கலக்கிருப்பாரு. என்ன பாட்டை பத்தி நீங்க சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பாட்டை பத்தி சொல்லிட்டு அதை போட முடியாது. இப்ப இந்த பாட்டை பத்தி சொல்லிட்டு அட்லீஸ்ட் இதையாவது போடலான்னு பாக்குறேன். ஆனா படம் ஃபுல்லா எல்லா பாட்டை பத்தியும் சொல்லணும்னு தான் இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து சம்மங்கி பூத்து. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, ஈவினிங் டைம், மாலை நேரம் இல்லையா, அப்ப வந்து சம்பங்கி பூத்துருக்கான். அப்புறம் அந்த பிறை சந்திரன் இருக்குல்ல, அப்படி சிரிக்குதான், அதான் ஜாபிலி, அது வந்து சிரிக்குதான் அப்படின்னு இந்த பாட்டு ஜோஷா ஆரம்பிக்கும். எக்ஸலன்ட் சாங்னா எஸ்பிபி சாரும் எஸ் ஜானகிமாவும் என்ன மாதிரி பாடியிருப்பாங்க. ராஜா சார் மியூசிக்ல வந்து எக்ஸலன்ட் சாங் அது. அபிலாஷா படத்துல எல்லாம் ஹிட்டோ ஹிட்டு.

சரி, அடுத்த பாட்டு என்ன? ஒன்னானும் நம்ம 1984 வந்த படம், வாலிட்டெழுதிய நீலக்கடக்கண்ணில் மீனு, மோகன்லால் படம, கேஜே யஷ்தாஸ், எஸ் ஜானகி. இப்போ என்ன மாதிரி ஒரு பாட்டு! இதே பாட்டு எனக்குள் ஒருவனில் தேர்கொண்டு சென்றவன் யார் என்று சொல்லடி தோழி, ஆல்ரெடி பி சுஷிலாம்மா பாடிட்டாங்க. ஆனால் ராகம் பாருங்கள், ஹம்சத்வனியில் போட்டிருப்பார். ஓப்பனிங்கில் பாடுறது, கச்சேரி ஓப்பனிங்கில் ஹம்சத்வனி நாட்டையெல்லாம் பாடுவோம். இவர் எந்த பாட்டை வந்து இப்படி யோசிச்சிருக்காரு பாருங்கள், சான்ஸே இல்லை. ஆனால் தமிழ் முந்திக்குச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே வருஷம் தான், இதுவும் 1984, அதுவும் 1984 தான். இது வந்து அக்டோபர் ரிலீஸ், ஆனால் மலையாள படம் டிசம்பர் ரிலீஸ். ஆனால் தமிழில் வந்து மற்ற பாட்டெலாம் தூக்கிடுச்சு அந்த படத்தில். மேகம் கொட்டட்டெல்லாம் கண்ணா பின்னா ஹிட் ஆயிடுச்சா, அதனால இது அப்படி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. வாலிட் எழுதிய பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் வாலிட் எழுதிய பாட்டு ஏற்கனவே தெரியும். அகைன் நம்ம என்ரோல குவிஸ்ல கேட்டாச்சு, நீங்களும் பதில் சொன்ன பாட்டு. நீங்களாம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டீங்க, அதை முழுசாக கேட்க வேணாம். இப்போ கேட்க போகிறோம் ஒரு அடிபொளி பாட்டு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இது சிறுவாணி சாரல், ராஜா சார் பர்த்டே ஸ்பெஷல். உங்களுடன் சௌமியா. இன்னைக்கு சிறுவாணி சாரல் எப்படி இருந்தது? ஒரே கலக்கல்ல பன்மொழி பாடல், இது எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ். நம்ம எல்லாம் ராஜா சாரோட இசைமழை. அவர் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு, அவர் வந்து இந்தியாவின் சொத்து, உலகின் சொத்து. ஸோ அவரோட பாட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கெல்லாம் என்ன குறை, அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம். அதுலேருந்து வருவது அமுதம் தான் இல்லையா? அதை தானே நம்மளை ஜீவனோட இனி வரைக்கும் வாழ வைக்குது. இன்னைக்கு சிறுவாணி சாரல் ஒரே குதூகலமாக இருந்தது இல்லையா? பன்மொழி பாடல் மழை பொழிந்தது, சாரல் மழை பொழிந்தது. இந்த சிறுவாணி சாரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உடனே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுதா? எடுங்க உங்க மொபைல, இந்த நம்பருக்கு உடனே மெசேஜை தட்டி விடுங்க. 9585800103. 9585800103. நோட் பண்ணிட்டீங்களா? உடனே உங்க மெசேஜஸ் எல்லாம் தட்டி விடுங்க. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுவது சௌமியா.
1: நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். தெலங்கானா உருவான தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15ஆம் தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் இன்று நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: at the Telelock app, website www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நேரம் 10:33 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேர்களே, இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் 90s-ஐ சந்திக்கும் 92, போத்தனூர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா, மறக்காம இந்த நிகழ்ச்சியை கேளுங்க. ஓகே ரைட், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு மஞ்சு செந்தில் பெரிய கள்ளிப்பட்டியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ரிதம் படத்துலேருந்து காற்றே என் வாசல் வந்தாய் பாடல் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி இதோ பாட்டு.

நேரம் 10:39 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல இது உங்கள் சாய்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில பாட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த பாட்டு பொறி படத்துல இருந்தே கேட்க போறோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சிஎஸ் லாவண்யா, சஸ்மிதா சரவணம்பட்டியிலிருந்தும், ஆமினா பி பி கே புதூர்ல இருந்தும் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக பாட்டு.

நேர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னைய வச்சாய் இளநீரு தென்னை தொழில் செய்து வரும் முதுகலை பட்டதாரியான கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் எஸ் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

திருடா திருடா படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிஞ்சிருந்தாங்க. திருப்பூர்லேருந்து மலையரசி செல்வி கோமதி சந்தியா கேட்டிருந்தாங்க. 10:49 கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ், லிசனர்ஸ் சாய்ஸ். கீதா சுபிக்ஷா காட்டூர்லேருந்து கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து தொடரி படத்துலேருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னைய வச்சா இளநீரு, தென்னை தொழில் செய்து வரும் முதுகலை பட்டதாரியான கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் எஸ் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: கார்த்திகை படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க செந்தில்குமார் தனுஷ்கோடி பகுதியிலிருந்து. 10:59:13 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல இது வரைக்கும் கேட்டுங்க. இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ். என்னங்க நாங்களும் பாட்டு கேட்டு எங்களுக்கு போடவே இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. மறுபடியும் நம்ம நிகழ்ச்சியை தான் நாளைக்கு ஒளிபரப்பாகும். அங்கே நீங்கள் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து 11:00 இன்றைய நிகழ்ச்சி கேட்கலாம். அதுக்கப்புறமா 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில 90s-ஐ சந்திக்கும் 92 போத்தனூர் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. ஸ்டேட் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பின் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பிசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினார்கள். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்ட

0: சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்கள் அனைத்தும் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளை நிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15ஆம் தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவானது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11:02. இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் VV ரவி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம்.

0: இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வி ரவி அவர்களின் வயலின் இசை கேட்டோம். நேர்களே, நமது ஆகாசவாணி கோயம்புத்தூரில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி நாளை காலை 8:30 ஒலிபரப்பாகும்.
1: போத்தனூர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர். இன்றைய நேர்முகம் அவரோடு தான். ஒரு 12 வாக்கில் நல்ல வெயில்ல இந்த தள்ளாத வயசுல நம்ம வானொலி நிலையத்துக்கு ஒரு பெரியவர் வரார். சௌமியா மேடம், உங்களை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க மகள் வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், நிறைய பேர் வருவாங்க, அவர் வந்து பார்க்கணும்னு வந்திருக்காரு. நம்ம நிகழ்ச்சியை கேட்டு என்ன பார்க்கணும்னு வந்திருக்காரு. பல வருடமா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காரு. 2 வசந்த இல்லம் நிகழ்ச்சியை கேட்கிறாரு. அதே மாதிரி மூத்தோருக்கான நிகழ்ச்சி சாய்வினார் காலி நிகழ்ச்சியும் கேட்கிறாரு. அவருக்கு நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மகள் கிட்ட சொல்லியிருக்காரு. மகள் வந்து அப்பாவுக்கு வந்து எதையாவது ஒண்ணு நம்ம செய்யணும் அப்படின்னால இதையாவது செய்வோம், வானொலி நிலையத்துல போய் பார்க்கலாமா, நம்மள என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் யோசனை இருந்ததா. இருந்தாலும் போன்னு சொன்னா கூட நம்ம கேட்டு உள்ள போயிடணும், எப்படியாவது அவங்களை மீட் பண்ண வச்சிடணும் அப்பா. ஏன்னா அப்பா கேட்டது அது ஒண்ணுதான், அப்பா உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டப்ப இதை சொல்லியிருக்காங்கன்னா அவங்கள மீட் பண்ணணும்னு. ரொம்ப நெகிழ்வான தருணம் அது. தள்ளாத வயசுல ஒருத்தர் வந்து நம்மளை பார்க்கணும்னு விருப்பப்படுறது, இந்த வானொலி நிலையத்துல இருக்கிற மற்றவங்களையும் தேவகி சீனிவாசன் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி கூட இருக்கவங்க எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுப்புன்னு நம்மளுடைய குரல் மூலமா தான் அறிமுகமே. அந்த குரல் நம்ம செய்யற நிகழ்ச்சிகள் மூலமா அறிமுகம். அந்த நிகழ்ச்சி அவங்கள வந்து அவங்களுக்கு ஏற்படுத்திய தாக்கம், அவங்களுக்கு நம்ம சிறப்பா செஞ்சதுனால அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. அவங்களோட ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம வாய்ஸோடையே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ரொம்ப நெகிழ்வான தருணம் எனக்கும் வானொலியில் பணிபுரியும் அத்தனை பேருக்கும். ஏன்னா இது ரொம்ப சிறப்பான வருடம், வி ஆர் செலிப்ரேட்டிங். அந்த சமயத்துல ஒரு 92 இளைஞர் தான் சொல்லணும், பாருங்க நம்மளை தேடி வந்திருக்காரு, நம்ம போலியே அவரை தேடி. அப்ப அவர் இளைஞர் தானே, அவ்வளவு ஒரு உடல் உபாதையில கூட பேசும்போது அவளுக்கு இறைக்குது. இருந்தாலும் விடாப்பிடியா நான் இதை பத்தி சொல்லுவேன், அதை பத்தி சொல்வேன். அவருக்கு சொல்றதுலயும் பேசுறதுலயும் தான் எவ்வளவு ஆர்வம். இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும், அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. கோர்வையா இல்லைன்னாலும் நமக்கு நல்லா புரியுது அவர் சொல்ல வந்த விஷயம். நிகழ்ச்சிகள் மேல வச்சிருந்த அபிமானம் அதுதான் நமக்கு முக்கியம். அது என்ன சொல்ல வராருங்கிறது கூட முக்கியம் இல்லை, நமக்கு அதை நினைப்பே நமக்கு வந்து போதுமானது. இன்னைக்கு அவரை தான் சந்திக்க போறோம். சந்திப்போமா சார், நமஸ்காரம், வணக்கம், சொல்லுங்க சார்.
2: வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.
1: உங்க பேரு சார்?
2: என் பேரு ராமகிருஷ்ணன். போத்தனூர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டாப்ல ஒர்க் மேனேஜரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன்.
1: எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க?
2: நான் ரயில்வேல 38 வேலை செஞ்சிருக்கேன். ஓபன் ரயில்ல ஒர்க் பண்ணிட்டு 1956 அப்பாயின்மெண்ட், 1956 ரிட்டையர்மெண்ட், 31/3/1994.
1: ஓ, எல்லாம் அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களே, எல்லாம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு இல்லையா?
2: 12 ஓபன் ரயில்ல ஒர்க் பண்ணேன் இன்ஸ்பெக்டரா.
1: எந்தெந்த ஊர்ல இருந்திருக்கீங்க?
2: அது சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவேன். இந்த பக்கம் வால்ட்டை, இந்த பக்கம் ரைச்சோ, இந்த பக்கம் சேலம். ஒவ்வொரு மாசம் ஒரு ஸ்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன்ல நிறைய ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணேன். நிறைய கஷ்டப்பட்டேன். ஹிந்தி எஜுகேஷன் போது நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு. ஆபீசர் கூப்பிட்டு, ராமகிருஷ்ணன் இது எப்படியான்னு ஒரு மாசத்துக்குள்ள ரெஸ்டோர் பண்ணி எனக்கு கொடுக்கணும். ராத்திரி பகல வெறும் டீ தண்ணியை குடிச்சுட்டு ஓபன் லைன் ஸ்டேஷன்லாம் டென்ட்ல படுத்துட்டு டீ காஃபியை குடிச்சுட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் போத்தனூர் வந்தேன். போத்தனூர்ல இருந்து அப்புறம் இதுவே
1: இல்லை,
2: ஸ்கூல்ல இன்ஸ்ட்ரக்டரா இருந்தேன். ஒர்க் ஷாப்புக்குள்ள டெப்டி ஸ்டாஃப் சூப்பர்டென்டா போனேன். அப்புறம் அங்கே ஸ்டாஃப் சூப்பர்டென்ட், அப்புறம் அசிஸ்டன்ட் ஒர்க்ஸ் மேனேஜர், அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்.
1: ரிட்டையர் ஆகும்போது அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்
2: நிறைய ஒர்க் பண்ணேன். கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்த மாதிரி கேமி ஹால் ஹெல்ப் நிறைய பேர் வாங்கி கொடுத்தார். அனைவரும் எனக்கு தெரிஞ்சு நல்ல பேரோட ரிட்டையர்
1: ஆகிட்டீங்க. பேசுறதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் ஞாபகத்தை வச்சுட்டு சொல்றீங்க. சரி, எனக்கு நீங்க சொல்லுங்களேன், ரேடியோ எவ்வளவு வருஷமா கேக்குறீங்க? ரேடியோ
2: இந்த ரிட்டையர் ஆனதுலேருந்து
1: ரேடியோ தான்.
2: ஒர்க் பண்ணும்போது ரேடியோ கேட்டேன் போய் சொல்லக்கூடாது, எப்பவுமே ஒர்க் மைண்டட்.

0: என் குடும்பத்தை ஒண்ணு கொண்டு வந்தது, பொண்ணெல்லாம் படிக்க வச்சது, பையனை படி எல்லாமே என் ஒய்ஃப் தான்.
1: அவங்க பார்த்துட்டாங்க,
0: மேனேஜ்மெண்ட் ஒய்ஃப் தான். பையன் இப்போ அமெரிக்காவில் இருக்கான், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். மாட்டு பொண்ணும் அங்கேயே டாக்டராக இருக்கான். இவர் தான் டாக்டர், இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சயின்டிஸ்ட் இன்ஜினியராக இஸ்ரோ ஒர்க் பண்ணுறாரு திருவண்டத்தில்.
1: ஃபேமிலி நல்லா செட்டில்டு இல்லையா? பேரம்பத்தியெல்லாம் பார்த்துட்டீங்களா?
0: வேணாம், இவளுக்கு ரெண்டு குழந்தைகள். அவன் வந்து பிஇ படிச்சுட்டு கிண்டி ஐஐடியில் எம்இ படிச்சுட்டு வேலையில் இருக்கான். இன்னொரு பையன் பிஇ படிச்சுட்டு நியூசிலாந்து போயிட்டான்.
1: ரேடியோ கேட்குறீங்களே, எது ரொம்ப பிடிக்கும்?
0: பொய் சொல்லாமல் சொல்ல நியூஸ் தான்.
1: சரி,
0: அப்புறம் இந்த வசந்த இல்லை அனைவரும் விடாமல் கேட்பேன். ரெண்டரைக்கு
1: ஊர்புறத்தில்
0: இந்த ஹெல்த்தி டிப்ஸை விடாமல் கேட்பேன்.
1: ஓ, ஹெல்த் டிப்ஸ். ஓகே,
0: ஹெல்த்தி டிப்ஸை அனைவரும் மிஸ் பண்ண
1: மாட்டேன். டாக்டரோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வசந்த இல்லத்தில் வேற என்ன பிடிக்கும் உங்களுக்கு? யாரது பிடிக்கும்?
0: ஐயோ, இன்டர்வியூ பண்ணுற அவங்களதான் பிடிக்கும். ரொம்ப நாள ஆசை இவங்க பர்சனலாக மீட் பண்ணி என்னுடைய அப்ரிசியேஷனை சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா எனக்கு ஆசை. இன்னைக்கு தான்
1: இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லிசனர்ஸ்க்கும் நான் சொல்றேன், இந்த வசந்த இல்லம் கேட்கற லிசனர்ஸ்க்கும் இதை நான் சொல்லிக்கிறேன்.
0: ஆச்சரியம் எனக்கு, எப்படி இவ்வளோ ப்ரோக்ராமுக்கு நடுப்புல இன்னைக்கு ப்ரோக்ராம், நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு வேண்டியதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, எத்தனை புக்கை ரெஃபர் பண்றாங்க, என்னென்னவோ பேர்லாம் சொல்றாங்க, எப்படிதான் நினைவு வச்சு எனக்கு ஒரே ஆச்சரியம். அடுத்த ப்ரோக்ராம் அடுத்த ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி
1: டைம்? அது வந்து இங்க கேட்கற நல்ல கேள்விதான். டைம் வந்து நேத்தி இன்னைக்கும் ப்ரிப்பேர் பண்ணதில்ல, ப்ரிப்பரேஷன் வந்து மைண்ட்ல எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். இப்ப உங்களை இன்னைக்கு இன்டர்வியூ பண்றேன், இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வரப்போறாங்க, உங்களை இன்டர்வியூ பண்ணுவோம். ப்ரிப்பரேஷன் நமக்கு மனசுல இருக்கணும், அதுக்காக நம்ம படிச்சிருக்கணும், அப்டேட்டடா இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், மியூசிக் தெரிஞ்சிருக்கணும்.
0: அடுத்தடுத்து ப்ரோக்ராம் வந்துட்டே இருக்கு. நீங்களோ என்னென்னவோ புக்கெல்லாம் ரெஃபர் பண்ண.
1: உங்களை மாதிரி பெரியவங்களாம் வந்து இங்கே பிளஸ் பண்ணும்போது, நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அது எங்களுடைய ஆசீர்வாதமாக நான் எடுத்துக்கிறேன். வந்து சொல்றீங்க பார்த்தீங்களா, வசந்த இல்லம் நல்லா இருக்குன்னு, அதுதான் வந்து நிகழ்ச்சியோட வந்து சக்ஸஸ். உங்களை மாதிரி பெரியவங்க எல்லாம் லிசனர் வந்து கேட்டுட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: என்னுடைய டாக்டர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், எப்படி இவங்க இத்தனையும் நினைவு வச்சுக்கிறாங்க, எப்படி அடுத்த நாள் ப்ரோக்ராமுக்கு நீ ஆனா எனக்கு டைமே கிடைக்கல, ஏன் பேசலன்னு கேட்பேன். நேச்சிக்கலாம், ஏன் இல்லை பாரு டைமே உனக்கு டைம் கிடைக்கலங்கிற ரேடியோவில் வந்து பாரு, டெய்லி அடுத்த நாள் ப்ரோக்ராமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி தான்.
1: உங்கள் பொண்ணை சொல்வீங்களா இதை போய்? அவ்வளோ ஸ்வீட்டாக சொல்கிறாரு பாருங்களேன், லிசனர்ஸ்க்கு தான் இதை சொல்லணும். அவர் அவ்வளோ ஸ்வீட்டாக, அவருக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி, அப்புறம் என்ன எல்லாம் பிடிக்குங்கிறத நம்மக்கிட்ட இப்படி நரேட் பண்ணுறாரு. ஒரு டேலண்ட்டை வந்து எப்படி அவர் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு பாருங்கள் சார். இந்த வயசில்
0: ரியலி டேலண்ட், வெரி டேலண்ட்.
1: நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க சொல்றது. சரி, இங்க போத்தனூர்ல நீங்க தனியாவே இருக்கீங்களா? 92 வயசு, அது எப்படி தனியா இருக்கீங்க? உங்க வில் பவர், இந்த வில் பவர் எல்லாருக்கும் இருக்கணும் இல்லையா? அவ்வளவு உடல் உபாதைகள் இருக்கு, அதையும் மீறி நீங்க இருக்கீங்க.
0: இப்பதான் கொஞ்ச நாள் ஒரு இந்த கொரோனா வந்ததுல இருந்து டாக்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுக்கு முன்னாடி
1: ஏன் நீங்க போகல, உங்க பொண்ணோட போய் இருக்கலாமே, ஏன் இல்ல?
0: போத்தனூருக்கு அங்க அவருக்கு மாமியார் மாமனார் இருக்கார் கூட, இவர் இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர், கஷ்டம், லிஃப்டும் கிடையாது,
1: அதனால நீங்க போல.
0: எனக்கு நேரே எனக்கும் செய்யணும், மாமனாருக்கும் செய்யணும், எனக்கு நேரே என் பொண்ணு கஷ்டப்படுறது
1: கஷ்டமா இருக்கு, அதனால போல. உங்க பொண்ணு திருவனந்தபுரத்துல இருக்காங்க, அதனால நீங்க திருவனந்தபுரம் போல. உங்க பையன் வந்து அமெரிக்கால இருக்காங்க, நீங்க வந்து போகாம இங்கே இருக்காங்க, அவங்க அப்பப்ப வந்து பாத்துக்கிறாங்க இல்லையா?
0: பாத்துக்கிறேன், நல்ல திருவியார் ஆழ்கொண்ட நல்ல பொண்ணையும் நல்ல பையனையும்
1: கொடுத்திருக்காரு கடவுள். உங்களுக்கு
0: சாப்பாட்டு கவலையே இல்லை, 24 வருஷமா ஒரு மாமி எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கான். என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து எனக்கு
1: சாப்பாடு வருது. இருந்தாலும் உங்களை மற்ற உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கும், எவ்வளோ ஏஜ் ஒன்று இருக்கு, நீங்களே உங்களை பார்த்துக்கிறீங்களா இல்லை?
0: என் ஒய்ஃப் வந்து டெத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு என்னை கூப்பிட்டு நான் போனதுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்
1: அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை கேட்டாங்க?
0: 2002
1: கேட்குறாங்க.
0: நான் சொன்னேன், நீயே என்னை விட்டு
1: நினைப்பேன்.
0: பெரிய போட்டோ வச்சிருக்கேன், அவங்கள பத்தி நான்

0: தர்மசம்வர்தினி அறம் வளர்த்த நாயகி இல்லையா, அந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க. படிச்சதெல்லாம் திருவியாரா?
1: திருவியாரா, திருவியார். அதுக்கப்புறம் டிப்ளமா படிச்சேன் மதுரை.
0: ஓஹோ,
1: மதுரையில படிச்சு வீட்டுல வந்து ஒரு மாசம் கூட இல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவங்களே பார்த்து அனுப்பிட்டு
0: அப்பதான் வேலைக்கு வந்தீங்க. எந்த வருஷம் வேலைக்கு வந்த வருஷம்?
1: 1956
0: வேலைக்கு வந்துட்டீங்க. ஓ, அப்பவே கோயம்புத்தூர்
1: வந்தாச்சா? எல்சிடி போர்டுல தான் வேலைக்கு
0: சேர்ந்தேன்.
1: அப்புறம் ரயில்வேக்கு அப்ளை பண்ண டக்குன்னு கொடுத்து.
0: அந்த வருஷமே வந்தாச்சுங்க, கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு.
1: இல்ல, கோயம்புத்தூருக்கு வரல,
0: மதுரைக்கு போயிட்டு வந்தீங்களா?
1: 15 வருஷம் ஓபன் லைன் கஷ்டப்பட்டு.
0: நல்லபடியா இருந்திருக்கீங்க. இப்ப பாத்து பாத்து குடிக்கிறோம், எத்தனை வியாதி வருது இல்லையா? சரி, அந்த ஸ்டீம் இன்ஜின் காலத்துல இருந்தே நீங்க ரயில்வேஸ்ல இருந்திருக்கீங்க, எப்படி இருந்தது அப்ப?
1: எனக்கு என்னமோ தெரியல, சின்ன வயசுலயே ரயில்வேல, எங்க அப்பா ரயில்வேல
0: இருந்ததுனால
1: ரயில்வேல சேரணும்
0: ரொம்ப ஆசை இருந்ததா? ட்ரெயின் ரொம்ப பிடிக்குமா? ட்ரெயின் பாக்குறதுக்கு யாருக்கு பிடிக்காது?
1: ரொம்ப பிடிக்கும். நிறைய சில இதெல்லாம் ரயில்வேக்கு இன்வென்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ரயில்வேலே ஒரு தடவை என்ன இதுக்கு அனுப்பிச்சா, ஈராக்,
0: ஈராக்குக்கு போயிட்டு வந்திருக்கீங்க பாருங்களேன். எந்த வருஷம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
1: அங்க ஒரு எக்ஸிபிஷன்.
0: ஓ சரி, நீங்க 1970 போனீங்களோ? பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்ககிட்ட கேட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 1970 தான் நீங்க ஈராக்
1: போயிருக்கீங்க. ரிட்டையர்மெண்ட்க்கு முன்னாடி செட்டில்
0: பண்ணிட்டேன். அப்ப உங்களுக்கு வந்து அங்க இருந்து ஷாப்ல இருந்து நைஜீரியாலாம் அனுப்புவாங்க இல்லையா? உங்க ஒர்க் ஷாப்ல இருந்து அனுப்புவாங்க, பொன்மலையில இருந்து நைஜீரியா ஈராக் எல்லாம் அனுப்பி இருக்காங்க, எனக்கு தெரியும். கரெக்டா?
1: இங்க இருந்து ஒரு எக்ஸிபிஷன், அதுக்கு நம்ம ப்ராடக்ட்டும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் செட் பண்ணதான் நான் தான். அதனால நீங்க போயிட்டு வாங்க.
0: அதனால அதுக்கு ஈராக்கு போயிட்டு வந்தீங்க. எத்தனை நாள் இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா?
1: 1 month இருப்பேன்.
0: இருந்திருக்கீங்க
1: வெளியிலேயே ஜாஸ்தி போகல, அந்த எக்ஸிபிஷனே சரியா
0: போயிடு. சரியா போச்சு. ஓகே,
1: ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன்.
0: போயிட்டு வந்தாச்சா? சரி, சூப்பர். யாரு பையன் வீட்டுக்கா?
1: 6 மாசம் போய் அமெரிக்கால இருந்துட்டு.
0: உங்களுக்கு பிடிச்சதா?
1: எனக்கு ஒன்னும்,
0: அதனாலதான் இப்ப நீங்க பையன் கிட்ட போக மாட்டேங்கிறீங்க. இல்ல பிடிக்கல,
1: பிடிக்கல.
0: உங்களுக்கு கோயம்புத்தூர் தான் பிடிச்சிருக்கு. இல்ல, கோயம்புத்தூர் விட்டு எங்கேயும் போக பிடிக்கல, அதுவும் போத்தனூர் விட்டு எங்கேயும் போக பிடிக்கல. கரெக்டா? ஆனா ஒண்ணு வந்து ரொம்ப நாங்களா சந்தோஷப்படுற விஷயம்,
1: 2 மாசம் ஒரு தடவை
0: பாருங்களேன், அவங்க பொண்ண பத்தி அவரு சார் சொல்றாரு, பொண்ணுதான் எனக்கு தெய்வம்ங்கிறாரு. ஒண்ணு, குழந்தைங்க வந்து நம்ம பெற்றோரை பாத்துக்கிற மாதிரி நமக்கு வந்து பெற்றோருக்கு அது ஒரு குடுப்பினை இந்த காலத்துல இல்லையா? எத்தனை பெற்றோருக்கு அது குடுப்பினையா இருக்கு?
1: 1 மாசம் கொரோனா வந்து உள்ளே விழமாட்டேன்னா டெய்லி அந்த உள்ளியார் கிட்ட வந்து உட்கார்ந்துகிட்டு ஜபம் பண்ணிட்டு போவோம். 1 மாசம்
0: பெரிய விஷயம் தான். இப்ப உங்க பொண்ணு இருக்கும் போது உங்களுக்கு என்ன கவலை இல்லையா? ஆனாலும் தனியா இருக்கீங்க, பொண்ணு திருவனந்தபுரத்துல இருந்து வராங்க பாத்துக்கிறாங்க உங்களுக்கு. நீங்க தனியா இருக்கிறது வந்து எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்ககிட்ட என்ன கத்துக்கணும், அந்த தைரியத்தையும் விடாமுயற்சியையும் வில் பவர் எல்லாமே இல்லையா? உங்களோட கொஞ்சம் எங்களுக்கு எல்லாமே கொடுங்களேன் அந்த வில் பவரை. ரொம்ப சந்தோஷம். அதாவது அவரால் நடக்கிறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராரு. வயசு பாருங்க 92, நம்ம எல்லாம் வந்து 70 நிப்போமா என்னன்னு தெரியல. ஆனா பாருங்க, ராமகிருஷ்ணன் சார் வந்து எங்களை தேடி வந்திருக்காரு ஆல் இண்டியா ரேடியோக்கு. ஏன்னா அவருக்கு வந்து வசந்த இல்லம் நீங்க பண்றீங்க, உங்களை பார்க்கணும் அப்படின்னு நேரில் வந்தேனாரு. எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. இவ்வளோ வயசுல பெரியவர் நம்மளை தேடி வரதே எவ்வளோ ஒரு பாக்கியம். அது ஆல் இண்டியா ரேடியோ 90 நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 92 வயசு பெரியவர் வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு வந்திருக்காரு ஆகாஷ்வாணி.

0: இல்லை அது பெரிய நமக்கெல்லாம் பெரிய கொடுப்புனே சார். நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். ரேடியோவுக்கு வந்து இப்போ 90 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு 92. நீங்கள் ரேடியோவோட பெரிய ஒரு வயசில் சொல்லுங்களேன் அதை
1: பற்றி. ரேடியோ ரொம்ப யூஸ்ஃபுல் ஒரு சாதனை ஜனங்களுக்கு, எஸ்பெஷலி என்னை பொறுத்தவரை நிறைய ஹெல்த்தி டிப்ஸ் கொடுக்குறது. இந்த ஹெல்த்தி டிப்ஸ் வருதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நிறைய கற்றுருக்கேன். உடனே உடனே என் டாக்டரை கூப்பிட்டு சொல்லிடுவேன், இது சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இது பண்ணாத. ரெண்டாவது இந்த அந்த வசந்த இல்லத்தில் நான் நிறைய பேர்கிட்ட ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணிங்க, ரிட்டையர். அவர் என்ன சொன்னார், நீங்கள் பையனாக மக்களுக்கு சொல்ல என்ன, ஒன்று சர்வீஸில் இருக்கும்போது மேலதிகாரிகளுக்கு அடிமையாக இருந்தேன், எனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள அடிமையாக வச்சுருந்தேன், மேலே இருக்கிறவங்களுக்கு நான் அடிமையாக, கீழே இருக்கிறவங்க நான் அடிமையாக வச்சேன். கரெக்டுங்க, சர்வீஸில் இருக்கும்போது மேலதிகாரிகள் அவருக்கு, அதே மாதிரி கீழே இருக்கிறவங்க நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருந்தால் தான் நம்மளை சமாளிக்க முடியும். அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பழைய பாட்டில் விடவே மாட்டேன்.
0: அப்புறம் நீங்கள் என்கிட்ட ஒன்று சொன்னீங்களே பேசும்போது, பழைய பாட்டில் இல்லை ஜாலியாக இருக்கிற பாட்டு தான் போடணும், சோக பாட்டே போடக்கூடாது. நீங்கள் அது எங்கள் ஆர்ஜிஎஸ்க்கு நீங்கள் சொன்னதாக நான் சொல்கிறேன், சோக பாட்டே வேண்டாங்கிறீங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: ஏன் சோக பாட்டு வேண்டாம்?
1: எனக்கு பொறுத்தவரையும் ஒய்ஃபு இல்லாததுனால ராத்திரியில் படுக்கும்போது நிம்மதியாக படுக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வீடு வரை உறவு இந்த பாட்டை போடுறாங்க.
0: அந்த பாட்டு எங்கள் இதில் போட மாட்டாங்க, நான் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், யாருமே போட மாட்டாங்க. அது போடக்கூடாதுன்னு நம்மளே சொல்லியிருக்கோம்,
1: சொல்லி அது கூடவே கூடாது. அது கேட்டாலே சில சமயம் என்ன வருது, அப்படியே டென்ஷன் ஆகி ரேடியோ தூக்கி போட்டு உடச்சிடலாமான்னு, அந்த அளவுக்கு நான் டென்ஷன் ஆயிடுறேன். ரேடியோ தூக்கி உடச்சிடலாம், ஜாலி படுக்கும்போது
0: சந்தோஷமான பாட்டு தான்
1: போடுறோம்.
0: அவர் சொல்றாரு இந்த மாதிரி சந்தோஷமான பாட்டே போடுங்க, எதுக்கு வீடு வரை உறவு பாட்டுலாம் போடுறீங்க, மனசு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு ஒரு 92 வயசு பெரியவர் சொல்றாரு. அவரோட கோரிக்கையை நம்ம எடுத்துக்கணும். வேற ஏதாவது ரேடியோ ஸ்டேஷன் கேட்டிருக்கீங்களா? கோயம்புத்தூர்
1: வேற ஒண்ணுமே மாற்ற மாட்டேன், செவ்வா வெள்ளிய லேடிஸ் கண்ட்ரோலா வச்சிருக்கேன்.
0: சரி சரி, செவ்வா வெள்ளி லேடிஸ்க்கு தான்.
1: இப்பவே 33%, 50%.
0: இது நீங்க இப்படி சொல்றீங்களா, சில பேர் வந்து லேடிஸ்க்கு கொடுக்காதீங்க எங்களுக்கும் கொடுங்கன்னு வேற சொல்றாங்க.
1: இன்னொன்று சொல்றேன், வந்தே நலங்கு பாட்டு வைங்க, நான் ரொம்ப அதில் ஆசை உள்ள நலங்கு பாட்டு நிறையா இருக்காது, வர வேண்டும் வேண்டும். அப்புறம் என்ன
0: வாராய தொழில் சொல்றீங்களா?
1: இல்லை நம்ம நலங்கு பாட்டே வலதுகால் எழுத்து
0: வலதுகால் அதான் மணமகளே மணமகளே வா வா.
1: செவ்வாயும் செவ்வாயும் வெள்ளியும் ஃபுல்லாக லேடிஸ் கண்ட்ரோல். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், பெருமையாக வெளியில் சொல்லிக்கலாம். வெளியில் இங்கே ரேடியோவில் வெள்ளி செவ்வாயும் வெள்ளியும் நாங்கள் லேடிஸ் தான் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கலாம்.
0: இப்போ ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி இல்லையா கோயம்புத்தூர், இல்லை இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், ஆகாஷ்வாணி வந்து இது 90வது வருஷத்தை கொண்டாடுது. ஆகாஷ்வாணிக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க, இன்னும் பல வருஷம் இருக்கணும்னு நீங்கள் பண்ணுங்களேன் ஆசீர்வாதம்.
1: நல்லா இருக்கணும், ரேடியோ ஸ்டேஷன் மேலே மேலே வளர்ந்து நிறையா ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இதான முக்கியமாக ஹெல்த் டிப்ஸ். இப்போ அநேகமாக நிறையா பேர் ஹெல்த் கான்சியன்ஸ் ஆகிட்டா, இப்போ எப்படி ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் நிறையா கிடுகிடுகிடு, இப்போ என்ன இன்ஜினியருக்கு வேலையே நிறையா காலேஜை மூடிட்டு, அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் கூட இந்த காலேஜ் கூட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தேன்னா அதுக்கு டிமாண்டே இருக்காது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஹெல்த் கான்சியன்ஸ், ஹெல்த் கான்சியன்ஸ் என்னால் வந்தது இந்த ரேடியோனால் ஹெல்த் கான்சியன்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப இதுவாகிட்டா, அவேர்னஸ் ஜாஸ்தியாகிடுச்சு, எல்லாம் அலர்ட் ஆகிட்டா. அடுத்த நாளில் பார்த்தேன்னா ரோட்டில் ஒரே வாக்கிங் தான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த மெடிக்கல் காலேஜ் எல்லாம் கூட தேவையில்லாமல் போயிடும்.
0: ரேடியோ வந்து நல்ல சர்வீஸ் பண்ணுதா? ரேடியோட சர்வீஸ் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு.
0: ஆகாஷ்வாணியோட சர்வீஸ்
1: நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு.
0: ரேடியோ காலையில எத்தனை மணிக்கு கேப்பீங்க? 5 மணிக்கா?
1: 5
0: கேட்க ஆரம்பிச்சிருவீங்க?
1: அப்ப
0: இருந்து கேட்க ஆரம்பிச்சு முடிய வரைக்கும் கேப்பீங்க இல்லையா?
1: அதுவும் கேப்பேன். புரியதோ புரியலையோ கொஞ்சம் குரல்
0: அதெல்லாம் கேட்பீங்க. பாட்டெல்லாம் டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் சாமி பாட்டெல்லாம்

0: வருது,
1: அது ஒன்று
0: எல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு.
1: அது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம வேலையில் வலிச்சேச்சிகள்
0: எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. சரி, இப்போ எலெக்ஷன் வந்ததே, எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுங்கன்னு எவ்வளோ சொன்னோம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: எலெக்ஷன் வந்து விடாமல் கரெக்டாக நல்ல நியூஸ்லாம் சொன்னான், இதெல்லாம் சொன்னான். எலெக்ஷன் டைஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து ரேடியோ வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணி.
0: அதை நாங்கள் பண்ண மாட்டோம் இல்லையா, எல்லாரும் நமக்கு ஒன்று தான்.
1: எல்லா எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி கரெக்டாக நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், கரெக்ட் இன்ஃபர்மேஷன்.
0: நீங்கள் அது நீங்கள் சொல்கிறது, உங்களை மாதிரி பெரியவர் சொல்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. இன்னும் நல்ல ப்ரோக்ராம் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஓட்டு போட முடிஞ்சுதா? ஓட்டு போட்டிங்களா? ஓட்டு போட்டது காட்டுறாரு.
1: அங்கே போய்
0: போய் ஓட்டு போட்டிருக்கீங்க? ஓஹோ, சரி சரி. போத்தனூரில்
1: ரைட்டு. ஒருத்தர் ஒரு கார் வச்சிருக்கேன், ஒன்றும் கவலையே போட ஆயிஷன் போய்
0: போட்டாச்சு. எத்தனை எலெக்ஷன் பார்த்துருக்கீங்க? எவ்வளோ வருஷமா ஓட்டு போட்டிருக்கீங்க? ஒரு 70 வருஷமா ஓட்டு போட்டிருப்பீங்களா?
1: மிஸ் பண்ண இந்தியா இல்லை,
0: பண்ணதே இல்லை.
1: அங்கதான் போய் ஓட்டு.
0: மகாத்மா காந்தியை பார்த்துருக்கீங்களா?
1: மகாத்மா காந்தியை ஒரு தரம் பார்த்துருக்கேன்.
0: வேற எந்த தலைவர்கள்லாம் பாத்திருக்கீங்க?
1: எம்ஜிஆர் ஒருத்தரும் பாத்திருக்கேன். கூட்டத்துக்கு ரொம்ப கூட்டத்துக்கு எல்லாம் போமா.

0: சரி ஓகே. டிவி எல்லாம் பாப்பீங்களா? தூர்தர்ஷன்
1: டிவி கண்ணில் கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கு.
0: முன்னாடி பார்த்துருக்கீங்க?
1: கொஞ்ச நேரம் பார்த்து கண்ணை எரியது,
0: பார்க்கறது இல்லை,
1: கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கு, அதனால போக மாட்டேன்.
0: சரி, இப்போ நீங்கள் உங்களோட பழுத்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு, நல்ல சிறப்பாக வேலை பார்த்துருக்கீங்க, நல்ல லைஃப் உங்களுக்கு, நல்ல ஃபேமிலி. நீங்கள் நேயர்களுக்கு நம்ம லிசனர்ஸ்க்கு ஏதாவது சொல்லுங்களேன்.
1: டியூட்டியில் இருக்கிறவர்கள் டியூட்டி கான்சியஸாக இருக்கணும், டியூட்டி கான்சியஸாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபேமிலியும் கவனிச்சுக்கணும், ஃபேமிலி கூட அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணி போகணும். சும்மா எப்போ பார்த்தாலும் சஞ்சாயம் ஹாப்பியாக இருக்கணும், எப்பவும் சிரிக்க முடிஞ்சோடு.
0: அதான்
1: என்ன வரவங்களுக்கு, அதான் எப்பவும் ஹாப்பியாக சிரித்து வாழ வேண்டும். ஆனால் பிறர் சிரித்து
0: வாழ்ந்திராது,
1: அதான் என் நம்மளுக்கு ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க, அதை வந்து நீங்கள் சிரித்து வாழ வேண்டும், இதை விட யாரும் சொல்லுங்க, ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் அதுதான் மெசேஜ் இல்லையா? உங்ககிட்ட இருந்து மெசேஜ் அதுதான்.
1: அதுவும் மெயினாக எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் ராமகிருஷ்ணன் வரலையா, ராமகிருஷ்ணன் வரலையா,
0: அவர மாதிரி உங்களை மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஹாப்பியாக லைஃப் இஸ் டு லிவ் அப்படிங்கிற மாதிரி எடுத்து இருந்துட்டீங்க,
1: ஜாலியாக.
0: கஷ்டத்தை மனசுல எல்லாம் வச்சுக்கல, கஷ்டம் பாட்டு வரும் போகும், அதை எடுத்துக்க கூடாது.
1: ரெண்டே வார்த்தையை வச்சு லைஃப் ஓட்டில் ஒன்னு தேங்க்ஸ் ஒன்னு சாரி.
0: ஆடாடா சூப்பர், தேங்க்ஸ் சாரி வச்சு லைஃப் ஓட்டிடணுங்கிறீங்க,
1: நீட்டா ஓட்டி. இந்த ரெண்டு வார்த்தை ஃபேமிலி மாத்திரம் வெளியில போனாலும் இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு
0: அது எப்பேற்பட்ட பாடம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க தெரியுமா? நமக்கு அதுதான் வராது, தேங்க்ஸும் வராது சாரியும் வராது. நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணம் அதுதான், எதுவுமே சொல்ல மாட்டோம். மனசுல நினைச்சுப்போம் தேங்க்ஸ் சொல்லிருக்கலாமே, ஆனா சொல்ல மாட்டோம். அதே மாதிரி சாரி சொல்லிருக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு நினைப்போம், அதை போய் சொல்றது கூட நமக்கு ஈகோ அது இடம் கொடுக்காது.
1: அப்படின்னா நம்ம இடம் கொடுக்கும், வீட்டுல வேலை செய்யறது கொண்டு வந்து கொடுத்தா ஒன்னே தேங்க்ஸ் சொல்லு.
0: யாருக்குமே நம்ம அப்படித்தான செய்யணும்,
1: எல்லாரும் ஈக்குவலா பெரிய விஷயம் இல்லை.
0: நாம வந்து நம்ம ப்ரோக்ராம் சாய்வு நாற்காலிக்கெல்லாம் நிறைய பேர் உங்களை மாதிரி பெரியவர்கள்லாம் வருவாங்க, 90 கூட வந்து 92 வயசு பெரியவர் வரது இதுதான் முதல் தடவை. அதுவும் வந்து நீங்க பாருங்க எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அதுவும் ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷத்துல நீங்க இங்க வந்து வருகை புரிந்து நீங்க வந்து அதை பத்தி பேசியிருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப கிஃப்டட் நாங்கெல்லாம். இதுல வந்து நாம என்ன தெரியுமா சொல்லலாம், நீங்க 92 வயசு இளைஞர் தான் நான் சொல்லணும். ஏன்னா பாருங்க நீங்களே நடந்து வரீங்க, அதை ஞாபகத்துல வச்சு எல்லாத்தையும் பேசுறீங்க, ரேடியோ விடா அப்படியா பிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றீங்க. சோ உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கணும், ஹாப்பியா எப்படி இருக்குதுங்கிறத நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ரெண்டு வார்த்தையில இருக்கு, அதுல இருந்து உங்ககிட்ட இருந்தா கத்துக்கணும் நாங்க.
1: சிரிச்ச மூஞ்சோடு ஹாப்பியா இருங்க, இந்த ரெண்டு வார்த்தையும் சரளமா யூஸ் பண்ணுங்க, தாராளமா யூஸ் தேங்க்ஸ். ஒண்ணு லைஃப் ரன் பண்றது ஒண்ணு பெரிய கஷ்டம் இல்லை, எப்போ பார்த்தாலும் சௌமியா ரேவதி அடிக்கடி சொல்லி.
0: ஓ உங்க பொண்ணுகிட்ட சொல்வீங்களா தேவகி அண்ட் சௌமியா?
1: அதுக்காக வந்த வரும்போது கூட அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு எப்படி
0: பாக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க,
1: வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
0: 90 சந்திக்கும் 92 92 வயது இளைஞர் போத்தனூர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் நம்மளுடைய இன்றைய சிறப்பு விருந்தினர்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னைய வச்சா இளநீரு, தென்னை தொழில் செய்து வரும் முதுகலை பட்டதாரியான கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் எஸ் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10:02 ஒளிபரப்பாகும்.
5: சொந்த வீடாக இருக்கட்டும், வாடகை வீடாக இருக்கட்டும், நாம் இருக்கக்கூடிய வீடு நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? அப்படி நீங்கள் பார்த்து பார்த்து கட்டின வீட்டில், இல்லை நீங்கள் இருக்கிற வீட்டில் உங்களுக்கே பிடிச்ச ஒரு இடம் வந்து இருக்கும் இல்லையா? அது என்ன இடம், ஏன் அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அதுதான் இன்னைக்கான கேள்வி. எனக்கு வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடி ரொம்ப பிடிக்குங்க. அப்படியே ஈவினிங் டைமில் காஃபி எடுத்துகிட்டு நமக்கு பிடிச்ச பாட்டை போட்டுட்டு கேட்டுட்டு அப்படியே நின்று வேடிக்கை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மொட்டை மாடிக்கு போனாவே எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அடுத்தது ஜன்னல். அந்த ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து வெளியே வேடிக்கை பார்க்குற சுகம் இருக்கே அப்பப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்கள்

வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது, ஏன் அப்படிங்கிறத தோழிகள் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். 0422 அப்படிங்கிற கோவை கொண்டாட முன்னினைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கேட்டுட்ருக்கீங்க. வசந்த இல்லம், ஹலோ தோழி, வித் மீ ஆர்ஜே சாருகேசுனி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: கேட்டு பாருன் பூரசன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. ஹலோ தோழி, உங்க வீட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது, ஏன் அப்படின்னு கேட்டிருந்தோம், அதை பகிர்ந்துக்கு அடுத்த தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் தாராபுரத்துல இருந்து மகா பேசுறேன் மேடம்.
0: மகா சொல்லுங்க, உங்க வீட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது?
1: எனக்கு எங்க வீட்டுல எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச இடம் சமையலறதான். எனக்கு கல்யாணம் ஆகும்போது சுடுதண்ணி வைக்க கூட தெரியாது. என் கணவருக்காக அக்கம் பக்கம் எல்லாம் கேட்டு கேட்டு கேட்டு சமைச்சேன். மீன் குழம்பு நான் சுத்தம் செய்வோம், அவர் வந்து அசைவோம். மீன் குழம்புன்னு காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், புளி கொஞ்சம் குறைச்சலா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி கொடுத்து என்ன அப்படியே செதுக்கிட்டாரு. இன்னைக்கு சமையல கிங் ஆயிட்டேன். வந்தாலும் சமையல் நிறையதான் இருப்ப குழந்தைங்க எல்லாம் மகா செய்யற சமையல் தான் எங்களுக்கு பிடிக்கும். சுண்டல் அவங்க அம்மா அவருக்கு பிடிச்சாங்கன்னா மகா மாதிரி இல்லை அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணா பொண்ணுங்கெல்லாம் ஐயோ அல்வா பூசிருக்காரு, அல்வா செய்யறாங்க, அதுல செய்யறாங்க, இதுல செய்யறாங்க, ரொம்ப புகழ்வாங்க. அந்த புகழ் போதையில நான் சமையல் அறையிலேயே இருக்க விரும்புவேன். யாரு இருக்காடி வந்தாலும் சரி அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து ஏதாவது தின்னு திரும்பி எடுத்து அவங்க பாராட்டுவாங்க. வாழைக்காய் வறுவல் செஞ்ச சொந்தக்காரர் வந்தாங்க, அது ஐயோ மீன் நல்லா இருக்கு எதுவும் இல்லாமல் இருந்தாங்க, ஐயோ மீன் இல்லை வாழைக்காய் அப்படின்னு

ஓ ரைட் ரைட் ரைட், அழைத்து பேசுறதுக்கு நன்றி. அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும் போது ஆப்போசிட்டில் நீங்கள் என்னமோ சொல்லுங்கள், எனக்கு அந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி குழந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டாக சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் வந்து இந்திரபிரியா பூபதி மூக்கனூர்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா பூஜை அறை தாங்க, நிம்மதியான ஒரு இடம் அப்படின் இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச இடம் எது, ஏன் அப்படிங்கிறத தோழிகள் பகிர்ந்துக்கலாம். 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன் இணைப்பை நினைச்சிட்டு 2312103 அல்லது 2317 046 அப்படிங்கிற நம்பருக்கு

கரிசக்காட்டு பூவை படத்துல இருந்து ஹரிஹரன் பாடின பாடல் கேட்டோம். இசை இளையராஜா, பாடலாசிரியர் கஸ்தூரி ராஜா. கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வசந்த இல்லம். ஹலோ தோழி, நேர்களே, இன்றிரவு 9:15 மணிக்கு சிறப்பு மயிலிறகு நிகழ்ச்சியில விண்டேஜ் ராஜா நிகழ்ச்சி கேட்க போறோம். வழங்குபவர் சௌமியா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்திருக்கு, மறக்காம மிஸ் பண்ணாம கேளுங்க, சரிங்களா? இப்ப வசந்த இல்லம் ஹலோ தோழி டாபிக் உள்ள போலாம். உங்க வீட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது, ஏ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். குகன் சிந்து கோத்தகிரியில இருந்து சொல்லியிருக்காங்க, நாங்க இருக்கிறது வாடகை வீடு தாங்க. சாப்பாடு வேலை, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச இடம், நான் வீட்லயே டைலரிங் ஒர்க் பண்றேன். அங்க மெஷின் போட்டிருக்க இடம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜன்னலோரமா இருக்கும், நமக்கு வேணுங்கிற பாட்டெல்லாம் நீங்களே கொடுக்குறீங்களே, ஸோ அதை ரசிச்சுட்டே நான் அப்படியே வேலை செஞ்சிருவேங்க அப்படின்னு இருக்காங்க. எங்களுக்கு பிடிச்ச இடம் எங்க வீட்டில் இருக்க ஹால் தாங்க அப்படின்னு சொல்லி சஹானா ஆதி நிபுலா யோகவர்ஷினி ஜெய கிருஷ்ணாபுரத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில நம்ம பேசலாம்.

0: காதல் கவிதை படத்துல இருந்து இளையராஜா சுஜாதா பாடின பாடல் கேட்டோம். இசை இளையராஜா கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி. உங்க வீட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது ஏன்னு கேட்டிருந்தோம். அதை பகிர்ந்துக்க ஒரு தோழி இணைப்புல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்ங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: விஜயலட்சுமி ஆலங்கிட்டு பக்கத்துல.
0: அப்படிங்களா? ரேடியோ பக்கத்துல நின்னு பேசுறீங்களா?
1: ரேடியோ கம்மி பண்ணிட்டுங்க.
0: நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரேடியோல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. அழகா சிரிக்கிறீங்களே. சொல்லுங்க, உங்க வீட்டுல உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்?
1: வீட்டுல ஓட்டு வீடு தானுங்க.
0: சரிங்க.
1: ரூம்பெல்லாம் இல்ல, கிச்சன் ஒண்ணுதான். நான் போய் வேலை செஞ்சுட்டு வெளியே வந்து இது பண்ணுங்க. கண்டிப்பா திட்டிட்டு.
0: சரி சரிங்க. அப்ப கிச்சன் தான் பிடிக்குமா?
1: கைத்தறி போட்டுருக்கறங்க.
0: சரிங்க.
1: சாப்பாடு செஞ்சுட்டு நான் வெளியே ரோட்டோரத்துல இருக்குது ஒரு ரூம், அதுல வந்து இருப்பேன் தார் சுத்திட்டு.
0: ஓ சரி சரிங்க.
1: ரோட்ல போறேன் பாருங்க, அப்படியே பாத்துட்டு கண்டி சார் சுத்திட்டு இருக்கு மேடம்.
0: அவ்வளவுதாங்க. வேடிக்கை பாக்குறதே ஒரு அலாதி பிரியம் இல்லைங்களா?
1: அப்படிங்களா?
0: இன்னைக்கு சமையல் முடிஞ்சா?
1: முடிஞ்சது. முருங்கைக்காய் சாம்பார் ரசம் சாப்பாடு.
0: சரி சரிங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.
1: நன்றி.
0: அவ்வளவுதாங்க வாழ்க்கை. இவ்ளோ இதா இருக்கும் போது எப்படி அப்படிங்கிற மாதிரி சூப்பரா சொல்லிருக்காங்க. அடுத்த ஒரு அப்படிங்களா? சரி சொல்லுங்க, உங்க வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச இடம்னா எது சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா வரவேற்பு ஹாலும் பூஜை அறையும் தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே ரைட். அதுக்கப்புறமா ரமேஷ் சத்யபிரபா சிறுமுகையிலிருந்து, எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் அப்படின்னா ஒரு இடம் இருக்குங்க, அது எல்லாத்துக்குமே இருக்க பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். என்ன

அப்படின்னா ஒரு டம்ளர் காஃபி எடுத்துகிட்டு இல்லை டீ எடுத்துகிட்டு நம்ம வீட்டோட வெளியே திண்ணையில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு அந்த காஃபி குடிக்கிற சுகர் இருக்கு இல்லையா, அட்டை அட்டை அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. மூக்கனூர் மலர்குடி, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா சமையலறை தாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சசிகலா கனக்கம்பாளையம் திருப்பூர்லேருந்து, கடவுளும் நானும் பேசிக்கிற இடம் அப்படின்னா பூஜை அறை தாங்க, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் வீட்டு முன்னாடி செடி வச்சுருக்கேன், அந்த இடமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுமதி பெருமாள் சாமி சாவக்காட்டுப்பாளையத்திலிருந்து, நாங்கள் வாடகை வீட்டில் தாங்க வசிக்கிறோம், இருந்தாலும் அங்கே கைத்தறி நெசவு செய்கிறோம், அந்த கைத்தறி கூடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பொன்முடி நாகமணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு என் வீட்டில் பிடிச்ச இடம் அப்படின்னா தோட்டம் தாங்க, மாலை வேளையில் கொஞ்ச நேரம் அங்கே போய் என்னையே மறந்து நாங்கள் வந்து இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரைட், சூப்பர். இந்த மாதிரி நேர்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். கேட்டுட்ருக்கீங்க வசந்த இல்லம், ஹலோ தோழி.

0: டைம் படத்துல இருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் பழனி பாரதி, இசை இளையராஜா. ரைட், 12:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சி கேட்டீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய தோழிகள் பங்கெடுத்துக்கிட்டு அவங்க வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச இடம் என்ன காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கேட்கவே மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு குழந்தை மாதிரி தனக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி படப்படப்படப்படன்னு சொல்லி நிறைய தோழிகள் பேசியிருந்தாங்க. அது ரொம்பவே மகிழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேஸ்னு இதுவரைக்கும் கேட்டீங்க. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வசந்த இல்லம் ஹலோ தோழி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் காத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மணிக்கு மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி, அதுக்கப்புறமா 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் PM ஸ்கீம்ல இன்னைக்கு நாரி சக்தி பத்தி கேட்க போறோம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில தென்னையை வச்சா இளநீர், தென்னை தொழில் செய்து வரும் முதுகலை பட்டதாரியான கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் எஸ் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 3:02 உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி நிகழ்ச்சி கேட்க போறோம். 1950-1969 உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை இங்க நீங்க கால் பண்ணி கேட்டு ரசிக்கலாம். 4:02 விளையாட ரெடியா அப்படிங்கிற மாதிரி கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி. 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியை கேட்கலாம். 7:25 ஏறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் குறித்து பேராசிரியர் முனைவர் கே ராஜமாணிக்கம் அவர்கள் கூறும் கருத்துகள் கேட்கலாம். 8:05 இதம் ரிதம் குளோரியஸ் பேக் டு பேக்கா அங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, 9:15 சிறப்பு மயிலிறகு. என்ன சிறப்பு அங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்டேஜ் ராஜா நிகழ்ச்சி நாம கேட்க போறோம். வழங்குபவர் சௌமியா. இந்த நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில ரொம்ப பிடிச்ச விஷயம் கருத்துக்கள் எல்லாமே 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் நீங்க பகிர்ந்துக்கலாம். 10 மெலடி மெட்டுகள் நேயர் விருப்பம் எங்கேயும் நீங்க குளோரியஸ் 80s உங்களுடைய விருப்பமா கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கால் பண்ணலாம் 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, அதனால ஈரோடு மாவட்ட நேயர்கள் இதுல பங்கெடுத்துக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் ஷீல் நாகு, ஸ்ரீ சந்திரசேகர், சஞ்சீவ் சச்தேவா, அருண் பாலி மற்றும் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி மாநிலமாக தெலங்கானா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள

0: வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக தெலங்கானா மக்கள் பங்காற்றியதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெலங்கானா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தெலங்கானாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தனி மாநில போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷாட்டேல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா இத்தாலி இடையேயான உறவுகள் வலுவடையட்டும் என்று கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரளம் சட்டப்பேரவை துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஷன்னிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கேரளம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் திருமதி ஷன்னிமோல் உஸ்மான் 99 வாக்குகளும் அவரை எதிர்த்து நின்ற இடதுசாரி ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முஹாசினுக்கு 34 வாக்குகளும் கிடைத்தன. பிஜேபியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 53 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6 தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்ற பின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இத்திட்டம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயன்பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தலகா பூசார்வட்டி கிராமத்தில் வந்து நான் வசித்து வருகிறேன். நான் வந்து 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சு அதன் மூலம் வந்து சொட்டு நீர் பயன்படுத்தி வர்றேன். அதனால் சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி வந்து சிக்கனமாகுது, ரெண்டாவது வந்து நேரமும் எனக்கு மிச்சமாகுது. தண்ணி வந்து 2 ஏக்கர் பயிர வந்து 4 ஏக்கர் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து உர மேலாண்மை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பிட்ட உரம் வந்து செடியில் பயன்படுத்துறதுனால வந்து செடி வந்து அதிக மகசூல் கொடுக்குது. இதனால் வந்து தக்காளி நல்ல மகசூல் கிடைக்குது. அனைவரும் சொட்டு நீரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து 100% மானியம் கிடைக்கிறதுனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு கடல்சார் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும்.

0: ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைதொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வு குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தியிருப்பதை ஆய்வு குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அமெரிக்க புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதன் வழியாக கடத்திச் செல்ல முயன்ற 45 மில்லியன் டாலர் மதிப்பிலான 1 டன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1933 அடி நீளமும் 55 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் மின்சார இணைப்பும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1993 பிறகு தெற்கு கலிபோர்னியா எல்லைப் பகுதியில் மெக்சிகோ நாட்டுடன் இணைந்து 99 பாதாள சுரங்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஹான்வா ராணுவ தளவாட தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை அடுத்து தொழிற்சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழிற்சாலையில் சன்மு ராக்கெட் ஏவுவதற்கான கருவிகளும் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியா 2வது கட்டமாக மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பு கவசங்கள், மருந்துகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 43 டன் மருத்துவப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்த இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 25-23, 21-16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புஸ்னானை வென்றார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டாட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆக்லாந்தில் இப்போட்டிகள் வரும் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, உருகுவே ஏ பிரிவிலும், நியூசிலாந்து, சிலி, கொரியா, பிரான்ஸ் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் நாகேஸ்வர ராவ் குழுவினர் பாடியது.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள்.
1: லாபத்தை குறைக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கறவை மாட்டில் அனைத்து விதமான உடல் செயல்பாட்டிற்கும்

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்க போறோம். இன்னைக்கு ஒரு படத்துடைய கதையை கேட்க போறோம். என்ன கதை அப்படின்னா மிஸ்டர் மாம் அப்படிங்கிற கதையை தான் கேட்க போறோம். அது என்னங்க மிஸ்டர் மாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா? இந்த கதையை நம்ம தொடர்ந்து கேட்க கேட்க அது என்ன அப்படிங்கறது வந்து புரியும். பொதுவா ஒரு குடும்பத்துல கணவர் வேலைக்கு போறதும் மனைவி வீட்டை பார்த்துக்கிறதும் பல வருஷமா நம்ம பார்த்து பழகின ஒரு வாழ்க்கை முறை. ஆனா ஒரு நாள் திடீர்னு அந்த நிலைமை தலைகீர்னா மாறினா என்ன ஆகும்? இன்னைக்கு நம்ம கேட்க போற திரைப்படம் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் சொல்லுது. 1983 வருஷம் வெளியான ஹாலிவுட் நகைச்சுவை திரைப்படம் மிஸ்டர் மாம். இந்த கதையுடைய நாயகன் வந்து ஜாக் பட்லர். இவர் வந்து தன்னுடைய மனைவி கரோலின் மற்றும் 3 குழந்தைங்களோட மகிழ்ச்சியா வாழ்ந்து வராரு. நல்ல வேலை, நல்ல சம்பளம், சந்தோஷமான குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. ஆனா வாழ்க்கை எப்பயுமே ஒரே மாதிரி போகாது இல்லையா? அது மாதிரி 1980களில் அமெரிக்காவை தாக்கின பொருளாதார மந்தநிலை காரணமா ஜாக்குடைய வாழ்க்கையும் பாதிக்குது. அவங்க வேலை பார்த்த நிறுவனத்துல திடீர்னு ஆட்குறைப்பு அறிவிக்கப்படுது. ஒரு நாள் அலுவலகத்துக்கு போன ஜாக் வேலையை இல்லாம திரும்பி வீட்டுக்கு வராரு. பல வருஷமா குடும்பத்துடைய ஆதாரமா இருந்த ஒருத்தருக்கு வேலை இழப்பு அப்படிங்கறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. அதிர்ச்சி, ஏமாற்றம், எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பயம் எல்லாமே அவரை சுத்தி சூழ்ந்துக்குது. அந்த நேரத்துல அவங்களுடைய மனைவி கரோலின் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாங்க. பல வருஷங்களா வீட்லயே இருந்து

குழந்தைங்களை வளர்த்த அவங்க மறுபடியும் வேலைக்கு போக முடிவெடுக்கிறாங்க. அப்படின்னா அந்த வீட்டை கவனிக்கிறது யாரு? அதுதான் அந்த கதையுடைய மிகப்பெரிய திருப்பம். வேலைக்கு போகிற அம்மா, வீட்டில இருந்து குழந்தைகளை கவனிக்கக்கூடிய அப்பா. இந்த புதிய வாழ்க்கையை ஜாக் எப்படி எதிர்கொள்ள போறாரு, அவர் உண்மையிலேயே ஒரு மிஸ்டர் மாமா மாறினாங்களா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நாம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று, வித் மீ ஆர்ஜே சாருகேசினி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நம்மளால பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவருடைய டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல் நாளே அவருக்கு வாழ்க்கை ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. காலையில் எந்திரிச்சதும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு தயார்படுத்துறது, யாருக்கு என்ன டிஃபனு, யாரோட புக்கு எங்கே இருக்குது, யாரோட ஷூ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வீடு முழுக்க ஓடி ஓடி தேட வேண்டிய ஒரு சூழல் நடக்குது. அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் நடத்துறதை விட மூணு குழந்தைங்களை காலையில் நேரத்தில் தயார் செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்புறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத வந்து ஜாக் உணர ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது சமையலறையே அப்படியே போர்க்களமா மாறிடுது. இன்னொரு நாள் என்ன பண்றாரு, வாஷிங் மிஷின்ல வந்து தவறா யூஸ் பண்ணிட்டு அந்த துணிகளை வந்து அப்படியே ஒன்றுத்துக்காகாத மாதிரி பண்ணி வச்சிடறாங்க. கம்பெனியில ஒரு இயந்திரத்தை கையாளுறதுல எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் அவரை அப்படியே திணற வைக்குது. ஆனா அவங்களுடைய குழந்தை அவரை கிண்டல் பண்ணல, மாறா அப்பாவுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக உதவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஜாக் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. இவருடைய மனைவி தினமும் இந்த செய்யக்கூடிய வேலைகள் எவ்வளவு கடினமான ஒரு வேலைகள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை கவனிக்கிறது சம்பளம் இல்லாத வேலை தான், ஆனால் அதுக்கான பொறுப்பு அப்படிங்கிறது அளவிட முடியாது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி சிரிப்பு
4: நேர்களை நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10:02 ஒளிபரப்பாகும்.

டிஷ்யூம் படத்திலிருந்து ராஜ் ஜெயதேவ் பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து, இசை விஜய், ஆண்டனி. கேட்டுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி. நேர்களே, இன்றிரவு 9:15 சிறப்பு மயிலிறகு நிகழ்ச்சியில விண்டேஜ் ராஜா நிகழ்ச்சி கேட்க போறோம். வழங்குபவர் சௌமியா. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம மிஸ்டர் மாம் அப்படிங்கிற கதையை கேட்டுட்டு இருக்கோம். ஹாலிவுட் படத்துடைய கதையை நாம கேட்டுட்டு இருக்கோம். சரி, ஓகே. ஜாக் வந்து என்ன பண்றாரு, புது பொறுப்புகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்காரு அவங்க வீட்டுல. கரோலினோட பல ஆண்டுகளுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்களுடைய ஆபீஸ் வாழ்க்கைக்குள்ள நுழையிறாங்க. ஏன்னா குடும்பத்துல யாராவது ஒருத்தங்க சம்பாதிக்கணும் இல்லையா, அதனால முதல்ல கரோலினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ரொம்ப வருஷமா வீட்லயே இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு பெரிய விளம்பர நிறுவனத்துல வேலை செய்ய போறாங்க, அதனால பயம் இருக்கும் இல்லையா. ஆனா திறமைக்கும் வயசுக்கும் இடைவெளிக்கும் தடையில்லை அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிக்குது. அலுவலகத்துல இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இவங்களை ரொம்ப சாதாரண ஒரு இல்லத்தரசியா தான் பாக்குறாங்க. ஆனா கரோலின் மெதுவா தன்னுடைய திறமையை நிரூபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குடும்பத்துடைய தேவை என்ன, ஒரு சாதாரண வாடிக்கையாளர் எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களுமே அவர் அவங்க ரொம்ப துல்லியமா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அனுபவம் விளம்பர உலகத்துல அது ஒரு பெரிய பலத்தை அவங்களுக்கு கொடுக்குது. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல கரோலின் சொன்ன யோசனை எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மேனேஜர், வாடிக்கையாளர்கள் எல்லாருமே கரோலினை கவனிக்க தொடங்குறாங்க. இதுவரைக்கும் குடும்பத்துக்காகவே வாழ்ந்த ஒரு பெண் இப்போ தன்னுடைய திறமையால ஒரு தொழில்முறை வெற்றியாளரா மாற தொடங்குறாங்க. ஆனா இந்த வெற்றி ஜாக்குடைய மனசுல ஒரு புது உணர்வை தருது. அது பெருமையா, பொறாமையா, பாதுகாப்பின்மையா, அதை பத்தி நாம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று.

0: கனா கண்டேன் படத்திலிருந்து வித்யாசாகர் மியூசிக்ல ஸ்ரீனிவாஸ் கல்யாணி பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னைய வச்சா இளநீரு, தென்னை தொழில் செய்து வரும் முதுகலை பட்டதாரியான கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாலை

0: சமயம் எஸ் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஒரு மணி 22 நிமிஷம் 33 நொடி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு மிஸ்டர் மாம் படத்துடைய கதையை கேட்டுட்டு இருக்கோம். காலம் அப்படியே நகர தொடங்குது. இப்போ ஜாக் வந்து வீட்டு பொறுப்புகளை நல்லாவே கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுடைய குழந்தைகள் கிட்ட கூட நல்ல பிணைப்பு உருவாகிருச்சு. ஆனால் அவருடைய மனசுக்குள்ள ஒரு சின்ன போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. முன்னாடி குடும்பத்துக்கான முக்கியமான வருமானமே அவர் தான். இப்போ கரலின் தான் வீட்டுடைய பொருளாதார ஆதாரமாக இருக்காங்க. அவங்களுடைய ஆஃபீஸ்லையும் அவங்களுடைய வெற்றி வந்து உயர்ந்துகிட்டே போகுது. தொடர்ந்து அவங்க நல்ல நிலைக்கு போகிறாங்க. ஜாக் வந்து சந்தோஷப்படுறாரு. ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய அடையாளத்தை இழந்துட்டோமோ அப்படிங்கிற உணர்வும் அவருக்கு வருது. ஒரு ஆணுடைய மதிப்பு அப்படிங்கிறது வேலையிலாலையும் சம்பளத்தாலையும் மட்டும்தான் தீர்மானிக்கப்படுதா, இல்லை குடும்பத்தை கவனிக்கிறதுலையும் அதே அளவு மரியாதை இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை படம் மிக அழகாக வந்து எடுத்து நம்ம முன்னாடி வைக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்து பெண்கள் ஜாக்கோட நல்ல நட்பாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஜோன் அப்படிங்கிற பொண்ணு மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. இப்படி ஜாக் வீட்டில் இருக்கிற நேரம் அதிகரிக்கச்சால பக்கத்து வீட்டு கூட அண்டையார் பக்கத்து அதாவது அண்டை வீட்டார் கூட பழக்கம் வந்து அதிகமாகுது. அதில் ஜோன்கிற பொண்ணு வந்து ஜாக் கிட்ட தனிப்பட்ட ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி பேசுறது, குறிப்பாக அவங்களுக்கு கவனம் கொடுக்கறது, அவங்கள தந்திக்க முயற்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லி போகுது. இது எல்லாமே ஜாக்குக்கு வந்து ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கு. ஆனால் ஜாக் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காரு. அவருடைய குடும்பத்தை அவர் ரொம்பவே நேசிக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் அந்த உறவை பாதிக்கிறதுக்கு அவர் விடமாட்டார் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். இந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் கரலினுடைய மேலாளர் ரான் அவங்க கிட்ட நெருங்க முயற்சிக்கிறாங்க. இதனால கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் சுத்தி சுத்தி வேறு வேறு சோதனைகள் வந்து உருவாகுது. இந்த சோதனைகள் இருந்து அவங்க எப்படி உறவை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நாம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று.

0: ஜிதன் படத்துல இருந்து ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்ல நாமத்துக்குமால் இருக்கல ஸ்ரீகாந்த் தேவா ஃபெபி மணி பாடின பாடல் கேட்டோம்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டுட்டு இருக்கீங்க. மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி. இன்னைக்கு மிஸ்டர் மோம் படத்துடைய கதையை நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். கரலினுடைய வெற்றி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. ஆனா அந்த வெற்றியை தன்னுடைய சொந்த லாபத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறாங்க ரான். கரோலின் திறமையானவங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா ரான் வந்து தொழில்முறை மரியாதையை தாண்டி அவர்கிட்ட நெருங்க நினைக்கிறாங்க. ஒரு விளம்பர படப்பிடிப்புக்காக கரோலின் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போறாங்க. அங்க கூட ரான் அப்படிங்கிறவங்க அவர் இருக்காரு இல்லையா, அவருடைய மேலாளர், அவங்கள தனியா சந்திக்க முயற்சி பண்றாங்க. ரான் வந்து கரோலின்ல சந்திக்க முயற்சி பண்றாங்க. கரோலினுடைய இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இப்படி நடக்குது அப்படின்னு. அவங்களுக்கு வேலை முக்கியம்தான், ஆனால் அதை விட குடும்பம் ரொம்பவே முக்கியம் இல்லை. இந்த நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஜாக்குக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்திருக்கு. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, ஒரு நாள் ராத்திரி குழந்தைகள் அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால ஜாக் வந்து ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோனை எடுக்கிறது கரோலின் இல்லை ரான். அந்த ஒரு நிமிஷம் அந்த சம்பவம் ஜாக்குடைய மனசை சுக்குநூறாக உடைச்சிருச்சு. எங்கே மனைவி தன்னை ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே நடந்த உண்மையே வேற. கரோலின் வந்து ரானுடைய முயற்சியை முற்றிலுமாக நிராகரிக்கிறாங்க. இது எனக்கு ஆகவே ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து வைக்கிறாங்க. அவருடைய நடத்தையால் வெறுப்படைஞ்சு வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு திரும்ப போக முடிவு செய்கிறாங்க. இந்த உண்மை தெரியாமல் ஜாக் வந்து அங்கே வீட்டிலருந்து வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, உண்மை தெரிஞ்சக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று.

0: வர்ணஜாலம் படத்திலிருந்து கார்த்திக் மகத்தை பாடின பாடல் கேட்டோம். வரிகள் தாமரை, பாடலாசிரியர் வித்யாசாகர்.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் குறித்து பேராசிரியர் முனைவர் கே. ராஜமாணிக்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

1:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில இன்னைக்கு மிஸ்டர் மாம் அப்படிங்கிற படத்துடைய கதையை கேட்டுட்டு இருக்கோம்.

ஓகே, ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம், ஜாக் வந்து உண்மை தெரியாம ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க, உண்மையை தெரிஞ்சக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டு நிறுத்தியிருந்தோம் இல்லையா. லாஸ்டா கரோலின் வந்து வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு தருணமா இருக்கு. ஜாக்கும் கரோலினும் மனசு திறந்து பேசிக்கிறாங்க. அவங்களுடைய தவறான புரிதல்கள் எல்லாமே அங்கே தோத்து போகுது. ஒருத்தங்க சந்திச்ச கஷ்டத்தை இன்னொருத்தங்க உணர்ந்துக்கிட்டாங்க. ஜாக் வீட்டை பார்த்துக்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. கரோலின் வேலையையும் குடும்பத்தையும் சமநிலைப்படுத்துறது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறாங்க. கடைசியா என்ன சுபம் தான், இறுதியில ரெண்டு பேருக்குமே நல்ல முடிவு கிடைக்குது. கரோலிக்கு குடும்பத்தோட நேரம் செலவிட அனுமதிக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்குது. ஜாக் என்ன பண்றாங்க, தன்னுடைய நண்பர்கள் கூட மறுபடியும் சேர்ந்து வேலைக்கு திரும்புறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, கரோலின் உருவாக்குன ஒரு ஆட் வந்து டிவியில ஒளிபரப்பாகுது. அதை முழு குடும்பமும் ஒன்னா உட்கார்ந்து பாக்குற மாதிரி இந்த படத்துடைய காட்சி ரொம்ப அழகா நிறைவு பெறுது. ஆக மொத்தம் இந்த படத்துல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, குடும்பத்துல யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, குடும்பம் ஜெயிக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த கதை ரொம்ப அழகா சொல்லுது. மிஸ்டர் மாம் அப்படிங்கிற திரைப்படம்.

0: கண்களால் கைது செய்யப்படத்துல இருந்தே ரஹ்மான் இசமைப்புல தேன்மொழி வரிகள்ல ஜான்சன் ஹரிணி முகேஷ் முகமது பாடின பாடல் கேட்டோம். இரவு 9:15 மணிக்கு மயிலிறகு சிறப்பு மயிலிறகா வலம் வரப்போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்டேஜ் ராஜா அப்படிங்கிற ப்ரோக்ராம் நாம கேட்க போறோம். வழங்குபவர் சௌமியா. அந்த நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. 1:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கே வந்துட்டோம். இன்னைக்கு நாம மிஸ்டர் மாம் அப்படிங்கிற படத்துடைய கதையை தான் கேட்டிருந்தோம். அதாவது ஒரு குடும்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உணர்வு கலந்த ஒரு விஷயம். இந்த திரைப்படம் வெறும் நகைச்சுவை படமாக மட்டும் இல்லாமல் குடும்பம்னா எப்படி இருக்கணும், ஒரு ஆண் பெண்ணுடைய வேலைகள் மாற்றிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி சமாளிக்கிறது, ஒரு வேலை இழப்பு ஒரு குடும்பத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குது, ஒரு தம்பதியர்கிடையே இருக்கக்கூடிய உறவு எவ்வளவு அழகானது, அதை எப்படி ஒருத்தரை ஒருத்தர் நம்புறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய படம் தான் இது. இதை இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது ரொம்பவே மகிழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் RJ சாரு கேசனி. நன்றி நேயர்களே.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10-15 minutes ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். 4வது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டவுன்டனில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பழங்குடியினருக்கு உயர்கல்வி மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான வழியை ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று கல்வி உதவித்தொகை திட்டத்தின் பழங்குடியின பயனாளிகளிடையே உரையாற்றிய அவர், சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் சமூகம், பொருளாதாரம், கல்வி ரீதியாக முன்னேறும் போதுதான் உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். கல்வி ஒருவரை தன்னம்பிக்கை உடையவராகவும் விழிப்புணர்வு மற்றும் திறன் வாய்ந்தவர்களாக மாற்றுவதால் அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை என்று குறிப்பிட்டார். நம் நாட்டில் திறன் படைத்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர், அவர்களை கண்டறிந்து வளரச் செய்ய சரியான தளத்தை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டின் இளையோர் உறுதிப்பாட்டுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் அயராது ஈடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இத்தகைய செயல்பாடுகள் கடினமான பாதையை கூட எளிதாக்கும் என்று கூறியுள்ளார். இந்திய தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், டிஜிட்டல், உள்கட்டமைப்பு துறைகளில் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மஷாட்டையுடனான சந்திப்பிற்கு

0: பின் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற இதில் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளின் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் தென்னாப்பிரிக்க துணை அதிபரின் ஆர்வத்தை டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டினார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச் தேவா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அரும்பள்ளி, தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE மாணாக்கருக்கு வழங்கப்பட்ட விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை சரிபார்ப்பதற்கும் விடைகளை மறு மதிப்பீடு செய்வதற்குமான இணையதளம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. வரும் 6 தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும். இது தொடர்பாக CBSE வெளியிட்ட அறிக்கையில், விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெற்ற மாணாக்கர் மட்டுமே இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆதார் சரிபார்ப்பு முறை இதில் உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு வரும் 8 தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சட்டப்பேரவை செயலக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். வரும் 9 தேதி வேட்புமனுக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், போட்டி இருப்பின் வரும் 18 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் கூறினார். திரு சி வி சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கடந்த 7 தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை நிலவரத்தை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் 3 இடங்களில் ரேடார் மூலம் ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மாநிலத்தில் வெப்பநிலை சற்று குறைந்துள்ளதால் பள்ளிகள் முன் அறிவிக்கப்பட்டபடி நாளை மறுநாள் திறக்கப்படும் என்றார்.
2: தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இப்போதுதான் மழை துவங்கி இருக்கிறது. மழையின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாள்தோறும் 24 மணி நேரம் கண்காணித்து வருகிறோம். அதே போல வெப்பநிலை இப்போது குறைந்திருக்கிறது. வெயில் தாக்கம் இருக்கிறது என்பதற்காகத்தான் 1 தேதி பள்ளி திறப்பதை 4 தேதி தள்ளிவிட்டார்கள். மிதமாக இருக்கிறது இப்போது, ஆகவே பள்ளி திறப்பதில் எந்த தடையும் இல்லை.
0: இதனிடையே வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், பிற பகுதிகளில் வெப்பநிலை இயல்பாகவே காணப்படும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்விக் கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் மெட்ரிக் பள்ளிகள், CBSE பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்விக் கட்டணத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்தவும் விளம்பரப்படுத்திய அறிக்கையை வரும் 10 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியாக கல்விக் கட்டணத்தை வரும் 5 தேதிக்குள் இணையதளத்தில் வெளியிடவும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் ஆணை பிறப்பித்துள்ளார். மாநிலத்தில் தாயுமானவர் திட்டத்தின்கீழ் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின்கீழ் வரும் 4 மற்றும் 6 தேதிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்கும் நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் காவல்துறையை தன்வசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். கடந்த 3 வாரங்களில் மாநிலத்தில் நடைபெற்ற குற்றச் செயல்களை அவர் பட்டியலிட்டார். இதனிடையே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் திரு கே

0: பி ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான கூட்டத்தை அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்ததை வரவேற்பதாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் துரை பழனிசாமி கோவையில் தெரிவித்தார்.
1: 11% காட்டனுக்குண்டான இம்போர்ட் டியூட்டியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து மற்ற எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. பருத்திங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. இது வெளிமாநிலத்துல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த பருத்தி வருது.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழிற்கடன் முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் June 30 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். புதிய தொழில் தொடங்க விரிவாக்கம் செய்ய மத்திய

0: சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது மற்ற எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. பருத்திங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. இது வெளிமாநிலத்துல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த பருத்தி வருது.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழிற்கடன் முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் June 30 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். புதிய தொழில் தொடங்க விரிவாக்கம் செய்ய மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம் வட்டி மானியங்களுடன் கடன் உதவியானது வழங்கப்பட உள்ளது. கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
3: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி, ஓசூர், ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சூளகிரி பகுதிகளில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக மொத்த செலவில் 50% மட்டுமே உற்பத்தி செலவு கிடைத்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்றிரவு 11 மணிக்கு நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் பர்கானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
6: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்புப்படியும் கோயம்புத்தூரையும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வானிலை நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், திருப்பூர்ல அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், ஈரோட்ல அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், சேலத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில அதிகபட்சமா 23 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 17 டிகிரி செல்சியஸும், பாலக்காடுல அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும் இருக்கும்னு வானிலை நிலவரம் சொல்லியிருக்காங்க சென்னை மெட் சென்டர்ல இருந்து.

0: issued an orange alert for thunder squall conditions over Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh during the day. While heavy rainfall will occur over interior Karnataka, Kerala, Mahe, Lakshadweep, Tamil Nadu, Puducherry and Karaikal till tomorrow. Thunderstorms accompanied by lightning and gusty winds are likely over Haryana, Chandigarh, Delhi, Chhattisgarh, Jharkhand, Gujarat, Goa, Maharashtra, Andhra Pradesh, Telangana and West Uttar Pradesh for the next 2 to 3 days. Hot and humid weather conditions will prevail over entire northeast, including coastal Andhra Pradesh, Odisha and sub-Himalayan West Bengal today. On to sports and women's cricket, the third and final T20 international of the series between India and England will be played at Taunton in England tonight. The match will begin at 11 p.m. IST. The series is level with India winning the first match in Chelmsford by 38 runs and England levelling the series with a 26-run victory in Bristol. In hockey, India registered a commanding 4-1 victory over Korea in their third Pool A match of the Men's Under-18 Asia Cup in Kakamigahara, Japan. Captain Ketan Kushwaha scored in the third and the 36th minute. Varinder Singh and Shah Rukh Ali scored the other two goals. Korea's lone goal came through Captain Yoon Jae-yok. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu addresses tribal beneficiaries of scholarship schemes at Rashtrapati Bhavan, emphasizes social, economic and educational progress of all sections of society for true development. Government notifies Immigration and Foreigners Amendment Rules 2026 with key changes in registration timelines and the appeals mechanism. Chief Justice of India, Justice Suryakant, administers oath of office to 5 new judges of Supreme Court. Orange alert issued for thunder squall conditions in Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh today. And in women's cricket, third and final T20 international between India and hosts England to be played in Taunton tonight. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
3: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாரி சக்தி திட்டத்தின் முக்கிய அம்சங்களை தெரிந்து கொள்வோமா? நாரி சக்தி என்பது இந்திய மத்திய அரசு பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக முன்னெடுத்து வரும் ஒரு முக்கிய தேசிய கொள்கை சிந்தனையாகும். பெண்களை குடும்ப வரம்பிற்குள் மட்டுமே கட்டுப்படுத்தாமல் நாட்டின் வளர்ச்சியில் சம பங்களிப்பாகவும் முடிவெடுப்பவர்களாகவும் மாற்றுவதே நாரி சக்தியின் அடிப்படை நோக்கமாகும். இந்த நோக்கத்தை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு சட்டங்கள், விருதுகள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் பெண்களின் கல்வி, தொழில், பாதுகாப்பு மற்றும் அரசியல் பங்கேற்பு ஆகியவற்றை ஊக்குவித்து வருகிறது. நாரி சக்தி புரஸ்கார் என்பது மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் வழங்கப்படும் பெண்களுக்கான உயரிய தேசிய விருதாகும். இந்த விருது ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8 இந்திய குடியரசுத் தலைவரால் வழங்கப்படுகிறது. நாரி சக்தி வந்தன் ஆதினியம் என்பது மத்திய அரசு கொண்டு வந்த வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமாகும். இதன் மூலம் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. மேலும் மிஷன் சக்தி, டே NRLM, சுகன்யா சம்ரிதி யோஜனா, முத்ரா யோஜனா போன்ற மத்திய அரசு திட்டங்கள் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுயசார்பை வலுப்படுத்துகின்றன. நாரி சக்தி என்ற கருத்து தற்போதைய NCERT புத்தகம், அதாவது SSLC ஆங்கில பாடத்தில் இடம்பெறும் எம்பவர்ட் த விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட் என்ற பாடத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அந்த பாடத்தில் இந்திய கடற்படையின் 6 பெண் அதிகாரிகள் INSV தரிணி என்ற படகின் மூலம் உலகை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பெண்களின் துணிச்சல், திறன் மற்றும் நம்பிக்கையை உலகிற்கு நிரூபித்த வரலாற்று நிகழ்வு விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு கடல் பயணங்களை ஊக்குவிப்பதோடு பெண்களை எல்லா துறைகளிலும் சாதிக்கக்கூடிய வலிமையான சக்தியாக உருவாக்குவதே நாரி சக்தி தொடர்பான மத்திய அரசின் மைய குறிக்கோள் என்பதை எடுத்துரைக்கிறது.

0: அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரை இசை கேட்கலாம். முதல் பாடல் கிழக்கு வாசல் படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பாடியது, பாடலாசிரியர் வாலி.

தந்த பாடல் ஊரெல்லாம் உன் பாட்டு படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி. இதுவரை திரை இசை கேட்டீர்கள்.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னைய வச்சா இளநீரு, தென்னை தொழில் செய்து வரும் முதுகலை பட்டதாரியான கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் எஸ் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் குறித்து பேராசிரியர் முனைவர் கே. ராஜமாணிக்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
2: நேரம் 2:30.
0: ஆகாஷ்வாணி FM 103 இல் இணை தொடர்வது ஊர்புறத்திலே.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் தென்னைய வச்சா இளநீர், தென்னை தொழில் செய்து வரும் முதுகலை பட்டதாரியான கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் எஸ் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. தம்பி வணக்கம்.
1: வணக்கம். பேர் கார்த்திங்க, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டங்க, செஞ்சேரிமலையில் இருக்கிறேங்க. நான் இப்போ 2 டிகிரி முடிச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சேங்க. இப்போ வந்து எம்பிஏ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் கரசில் முடிச்சுக்கணுங்க. முடிச்சுட்டு இப்போ தேங்காய் வீட்டுக்கு போயிட்டு இருக்கணுங்க. அப்புறம் கார் ஒன்றுக்கு வாடகை ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க.
0: எம்பிஏ முடிச்சிருக்கீங்க தம்பி. முடிச்சுட்டு தேங்காய் வெட்டுக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம் அப்படின்னீங்க. எதனால இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தீங்க? தேங்காய் போடுறது ரொம்ப கஷ்டமான வேலை. எப்படி இந்த வேலையை தேர்வு பண்ணீங்க?
1: நான் ஃபஸ்ட் டிகிரி பண்ணும்போது ஃபஸ்ட் இயர் முடிச்சதுமே கொரோனா லாக்டவுன் வந்துச்சுங்க. லாக்டவுன் லீவில் வந்து வெளியில் பெருசாக வேலை இல்லைங்க. வீட்டில் அண்ணன் தேங்காய் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அண்ணன் கூட கொஞ்ச நாள் அப்படியே அந்த வேலைக்கு போயிட்டு காட்டி அந்த வேலைக்கு பழகினுங்க. அப்புறம் லாக்டவுனில் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. அண்ணன் கூட அப்படியே தேங்காய் வெட்டிட்டு இருந்தாங்க, அங்கே வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. அப்புறம் காலேஜ் ஓப்பனே ஆகலிங்க டிகிரி முடிக்க வரைக்குமே. அப்புறம் அண்ணன் கூட அதே வேலையை செஞ்சுட்டு இருந்தேங்க. டிகிரி முடித்தேங்க. மறுக்கா பார்த்தீங்கன்னா வெளியில் ஜாப் போகலான்னு பார்த்தேன். இந்த ஜாப் நல்லா பிடிச்சது, பண்ணிட்டு இருந்தேங்க. வெளியில் பெருசாக நம்ம நினச்ச மாதிரி ஜாப்பு கிடைக்கலைங்க டிகிரி முடிச்சது.
0: இருந்தாலுமே அண்ணா கூட நீங்கள் தேங்காய் போட்டுட்டு நல்லபடியாக படித்து ஒரு டிகிரியும் முடிச்சிட்டீங்க.
1: அரியர் இல்லைங்க, கரண்ட்லேயே டிகிரி முடிச்சேங்க. மார்க் நல்ல மார்க் தானுங்க. அப்புறம் இன்னொரு டிகிரி பண்ணலான்னு எம்பிஏ கரஸில் பண்ணுங்க. பண்ணிவிட்டு அப்படியே அண்ணா கூட வேலைக்கு போனேங்க. இந்த வேலை நல்லா செட் ஆச்சு, இதையே பண்ணிட்டு இருந்தேனுங்க. குரூப் எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேங்க, அது எழுத முடியாமல் போச்சு சில காரணத்தினால. அப்புறம் இங்கேயே ஜாப் நல்லா இருந்தீங்க. வெளியில் பெருசாக வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட்டும் வர.

0: இல்லைங்க, இங்கே வேலை செஞ்சதுக்கப்புறம் இந்த வேலை பிடிச்சி பண்ணங்காட்டி இந்த வேலையே நம்மளுக்கு பிடிச்சி வச்சுங்க. கஷ்டமான வேலையாக இருந்தாலும் செய்யறதுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது. நம்ம சொந்த ஊர்லேயே செஞ்சுட்டு நல்லா இருந்துக்கலாம்.
1: தம்பி, உங்களுடைய அப்பா தாத்தா காலத்தில் எல்லாருமே மரம் வந்து ஏறி தான் தேங்காய் பறித்தாங்க. இப்போ நீங்கள் எந்த முறையில் தேங்காய் பறிச்சிட்ருக்கீங்க தம்பி? ஏன்னா நம்ம நிறைய பார்க்குறோம், நிறைய தோட்டங்களில் நிறைய ஆட்கள் வந்து இந்த சல்லை முறையில் தேங்காய்களை கொலை கொலையாக அறுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க?
0: நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடியெல்லாம் வந்து மரம் ஏறி காய் வெட்டினாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்போவெல்லாம் வந்து மரம் ஏறுறது ரொம்ப கம்மி. நம்ம ஏரியாவிலெல்லாம் ரொம்ப ரேருங்க, எல்லாம் சல்லை வெட்டு தான். நாங்களும் சல்லை வெட்டு தானுங்க. ஏறி வெட்டினா ஒரு நாளைக்கு ஒரு 50 மரம் 60 மரம் அந்த மாதிரி வெட்டலாங்க. ஆனால் சல்லை வெட்டு வெட்டினோம்னா கொஞ்சம் சேர்த்தியும் வேலையும் சீக்கிரம் முடியுங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே சல்லை வெட்டு தானுங்க. நானே, அண்ணன், இன்னும் நிறைய பேர் இருக்கிறேங்க. எல்லாம் சல்லை வெட்டிலாவது வெட்டிகிட்டு இருக்கிறேங்க. வேலையும் கொஞ்சம் ஈஸியான வேலைங்க, சீக்கிரம் வேலையும் முடிச்சிடலாங்க.
1: நீங்கள் காலேஜை முடிச்சுட்டு இந்த தொழிலை தேர்வு பண்ணியிருக்கிறீங்க, இது எப்படிங்க தம்பி? கொஞ்ச நாள் பழகணுமா, இல்லை போனோடனையுமே வர காய்களை பார்த்து நீங்கள் போட்டுருவீங்களா?
0: போனோடனையுமே எந்த வேலையுமே பழக முடியாதுங்க. எந்த வேலையாக இருந்தாலுமே போனதையும் போல பழகிறது இல்லைங்க. இது வந்து ஃபஸ்ட்டு அண்ணா கூட போயிட்டு இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகி, அதான் சொன்னேன், கொரோனா லாக்டவுனில் வந்து காலேஜ் லீவுங்க, காலேஜ் போக முடில. அப்போ வந்து அண்ணா கூட எப்போவுமே வீட்டில் சும்மா இருக்காமல் அண்ணா கூட போகணுங்க. அப்போ போய் அண்ணன் கூட சேர்ந்து பழகி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு பக்கம் பழகி அதுக்கப்புறம் தான் வெட்டவே ஆரம்பித்தேங்க. அதுவுமே நிறையா இருக்குங்க, வேகமாக வெட்டுறதுக்கு எல்லாம் பழகணும். காய் நம்ம ஏறி வெட்டினாலும் கூட பார்த்து வெட்டிடலாங்க. சல்லையில் வெட்டும்போது கரெக்டாக பார்த்து வெட்டணும், இல்லைனா இளநி வெட்டிடுவோம், அது வீணாக போயிடுங்க. அதனால் பழகணுங்க, எதுவுமே பழகினா தான் வேலை செய்ய முடியும்.
1: ஓ, அந்த மாதிரி நிறைய இடர்பாடுகளும் இருக்குது இந்த தொழிலில்.
0: இடர்பாடு சொல்லப்போனால் நம்மளுக்கு தேங்காய் வெட்டினாலே கஷ்டமான வேலை தானுங்க. காய் வரதை பார்க்கணும், நம்ம வெய்ய நேரத்துக்கு வேலை செய்ய முடியாதுங்க. கஷ்டமான வேலை தானுங்க. சல்லையில் வெட்டுறது, காய் வரதை பார்க்கணும், மட்டை வந்துட்டு வரேங்க. கத்தியில் வேலை செய்யும்போது நம்ம கஷ்டமான வேலைங்கிறனால பார்த்தா நிதானமாக தான் செய்யணும்.
1: காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, எத்தனை மணிக்கு வேலைக்கு கிளம்புறது, இந்த மாதிரி உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை?
0: காலையில் 5:30 எழுந்திருப்பீங்க, ஒரு 6:30 வேலைக்கு கிளம்பி போயிடுவேங்க. போய் ஒரு 11 மணி வரைக்கும் வேலை செய்யலாங்க. வேலை செஞ்சுட்டு 11 மணிக்கு மேலே சாப்பிட்டு ரெஸ்ட்டுங்க. ஏன்னா மற்ற நாள் பொழுதுக்கும் செய்யலாங்க. வெய்ய காலமெல்லாம் நம்ம மதியான நேரத்துலலாம் மேலே அண்ணாந்து கூட பார்க்க முடியாது, வெயில் அந்தளவுக்கு இருக்குதுங்க அது இப்போல்லாம். அதனால் ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் வேலை செய்வேங்க. அதுக்கு மேலே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பேங்க. வேலை நிறையா இருந்ததுன்னா பொழுதுக்குமே செய்வேங்க, 6 மணி வரைக்கும் செய்வேங்க, 5 வரைக்கும் செய்வேங்க. வேலை இருக்கிறத பொறுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காய் உலகிற டைமுங்கிறனால வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. சில டைம் வேலையே இல்லாமையும் இருக்குங்க, ரொம்ப வேலை ட்ரையாகவும் போகுங்க, அந்த மாதிரினாலும் இருக்குதுங்க.
1: சீசன் வெட்டு?
0: ஆமாங்க, சீசன் வெட்டுங்க. காயும் உழுகுங்க, இப்போ சம்பாரிச்சா தான் உண்டு. ஏன்னா நம்மளுக்கு கடக்கால் டைமத்தில் 1 காய் 2 காய் உழுகும் போது ரொம்ப சம்பளம் கம்மியாக தான் வருங்க. இப்போ சம்பாரிச்சா மட்டும்தான் உண்டு.
1: இந்த சீசன் வெட்டுங்கிறது வருஷம் 1 தடவைங்களாங்க தம்பி?
0: இல்லைங்க, வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 வெட்டுங்க. அதாவது 6 மாதம் சீசன் காய் உழுகுங்க, 6 மாதம் காயே இருக்காதுங்க. சீசன் காய்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக உழுகுது, 1 மாதம் 1.5 மாதம் அந்த மாதிரி தான் காய் உழுகுங்க. மற்றது வந்து ஒரு நார்மலாக உழுகுங்க. 3 மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருங்க, மரத்துக்கு 1 காய் 2 காய் அந்த மாதிரி தான் விழுவுங்க. அப்போல்லாம் ரொம்ப வேலை பொழுதுக்கு செஞ்சோம்னாலே கூலி ரொம்ப கம்மியாக தான் கட்டுப்படி ஆகுங்க. இப்போல்லாம் கூலி வருங்க, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 300, 400, 500 அந்த மாதிரி தான் வருங்க. பொதுவாக சீசன் வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தை மாசியில் ஆரம்பிச்சுங்க, வைகாசி ஆணி ஆடி வரைக்கும் இருக்குங்க. அதுக்கு மேலே கடக்கால் ஆடியில் ஆரம்பிச்சோன்னா அடுத்த மாசி வரைக்கும் நம்மளுக்கு அந்த கடக்கால் வெட்டு தான் இருக்குங்க. அந்த டயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப டல்லாக போகுங்க. மாதத்தில் ஒரு 10 நாள் வேலை இருந்தால் 10 நாள் வேலை இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குங்க. இப்போ வேலை கொஞ்சம் கடுசாக போகுங்க.
1: தம்பி, நீங்கள் இப்போது செஞ்சேரி மலையில் பச்சாக்கவுண்டம்பாளையத்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய சுற்று வட்டார பகுதிகள் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் போய் இந்த தேங்காய் பறிக்கக்கூடிய தொழிலில் செஞ்சுட்டு வருவீங்க?
0: எங்களுக்கு ஓனர்னு ஒருத்தர் இருப்பாருங்க, அவர் சொன்னால் இங்கே நாங்கள் லோக்கல்லையும் வெட்டுவேங்க, பக்கத்தில் சுற்று வட்டாரத்துலையும் வெட்டுவேங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா சூலூர், சோமனூர் அந்த சைடும் போவேங்க. மேக சூளக்கல் அந்த ஏரியா ஃபுல்லாக பொள்ளாச்சி சைடு வரைக்கும் போய் வெட்டுவேங்க. தெற்கு எடுத்துட்டிங்கன்னா பெதப்பம்பட்டி, குடிமங்கலம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே வெட்டுறேங்க. கிழக்கையும் அதே மாதிரி தானுங்க, செஞ்சேரி புத்தூர் இங்கே ஏகாலத்துக்குமே வெட்டுறேன். அதாவது சுற்றி வட்டாரத்தில் மினிமம் ஒரு 20-25 கிலோமீட்டர் வரைக்கும் ஏகாலத்துக்குமே போய் வெட்டிக்கிட்டே தான் இருக்கிறேங்க. எங்கள் ஓனர் சொன்னாங்கன்னா கொஞ்சம் தூரமாக போகணும்னா அவங்க ஈச்சலில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, சல்லை எல்லாம் ஏற்றிட்டு போய் வெட்டிட்டு வந்துடுவேங்க. பக்கத்துலனா நாங்களே சல்லை பைக்கிலேயே கொண்டு போய் வெட்டிட்டு வந்துக்குவோம்.
1: தம்பி, இப்போது சுற்று வட்டார பகுதி அதாவது ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே அப்படின்னா நீங்கள் மூங்கில் குச்சி அதாவது சல்லை வச்சு போட்டிருக்கிறதுனால சுலபமாக கொண்டு போய் போட்டு வந்துடலாம். நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் இல்லாமல் திருப்பூர், அவிநாசி, நீலம்பூர் இந்த மாதிரி பல ஏரியாவுக்கு போயிட்டுருக்குறீங்க. அந்த நடைமுறை வாழ்க்கை எப்படி நீங்கள் போகிறீங்க? இந்த சல்லை எல்லாமே எப்படி கொண்டு போகிறது? அது மட்டும் இல்லாமல் அருவாள், தலைக்கயிறு எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் கூட, அந்த வளத்தி மரங்களையெல்லாம் நம்ம போடுறதுக்காக. இதையெல்லாம் கொஞ்சம் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்குங்க.
0: நீங்கள் லோக்கல்னா

0: அதிகமாக பைக்கில் கொண்டு போயிடுவாங்க. தள்ளு வண்டியில் தான் இப்போ காய் எடுக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க காய் சமைக்கிறவங்க கொண்டாந்துருவாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தூரமாகலாம் போகணும்னா நம்ம அவ்வளோ தூரம் பைக்கில் சிட்டிக்குள்ளேயெல்லாம் நம்ம வண்டியில் கொண்டு போக முடியாதுங்க. டிராஃபிக்கு அது இதுன்னு நிறையா இருக்குது. அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது எங்கள் ஓனர் வந்து ஈச்சர் அனுப்பிச்சிருவாங்க. அதில் வந்து சல்லை கட்டி விட்டு நம்ம தள்ளு வண்டியெலாம் ஏற்றிட்டு கத்திகளாக வச்சிடலாங்க. நம்ம வேணால் ஈச்சர்லேயும் போகிறனாலும் போய்க்கலாம், பைக்கில் போகிறதுனாலும் போய்க்கலாங்க. அப்படி போயிட்டு வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து அதே ஈச்சரில் நம்ம சல்லை கட்டி விட்டோம்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு கொண்டாந்துருவாங்க, எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி நம்ம வெட்டுறதுன்னா எடுக்கிறதுக்கு 4 ஆள் வேணுங்க. அவங்க எடுத்து கும்மி சேர்த்து எல்லாம் பண்ணணும். எல்லா வேலையும் முடித்தா தானுங்க நம்மளுக்கு வேலை முடியும் தோப்புக்கில்.
1: நிறைய பக்கம் போய் நீங்கள் இந்த தேங்காய் பறிக்கும் தொழிலில் ஈடுபட்டுருக்கிறீங்க. நீங்கள் MBA முடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி புதுசாக இல்லைங்களா? நிறைய பேர் போகிறது வரது பார்ப்பீங்க, வேலைக்கு போவாங்க, நம்மளும் அந்த வேலைக்கு போயிருக்கலாமா அப்படின்னு எப்பாச்சும் உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்திருக்குதா?
0: ஃபஸ்ட் டிகிரி முடித்தப்போ நான் இந்த வேலைக்கு வர்றப்போ பெருசாக இஷ்டப்பட்டு வரலைங்க. லாக்டவுனு, வெளியில் வேலை வாய்ப்பு வந்து போக முடியாத சுச்சுவேஷன் தான் நான் இந்த வேலைக்குள்ளே வந்தேனுங்க வரும்போது. ஆனால் அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா வெளியில் வேலைக்கு போகிறத விட இந்த வேலை பிடிச்சி போச்சுங்க. சொந்த ஊர்லேயே இருந்துட்டு எல்லா சுற்று வட்டாரத்தோடு இருந்துட்டு அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச வேலை நம்ம பிடிச்ச டைமுக்கு பண்ணிடலாங்க. அதனால் இந்த வேலை பிடிச்சி பண்ணங்காட்டி நல்லா தான் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குதுங்க. ஆரம்பத்தில் வரும்போது வேறு வேலைக்கு போக முடியலையேன்னு காரணத்தினால தான் இங்கே வந்தேங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வேலைக்கு போனாலும் 5000-20000 போய் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு அது பெருசாக எதுவும் இல்லை. நம்ம இங்கே என்ன தான் வேலை செஞ்சாலும் சாயந்தரமான வீட்டுக்கு வந்தெல்லாம் வேலை முடிஞ்சா அதனால் இது நல்லா சந்தோஷமாக தான் இருக்குதுங்க. இந்த ஜாப்
1: நிறைய படித்தவங்க அரசு துறைகள் போகிறதுக்காக விருப்பப்படுவாங்க, அதற்கான தேர்வுகளை எழுதிட்டுருப்பாங்க. நிறைய பேர் வெற்றியும் கண்டுட்ருக்குறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்திருக்குதா?
0: நானும் ஆரம்பத்தில் குரூப் 2 எக்ஸாமெலாம் எழுத ட்ரை பண்ணேங்க. பண்ணி அது சில காரணங்களால் எழுத முடியாமல் போச்சு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இந்த ஜாப் பிடிச்சி போனதுனால மற்ற ஜாப் ட்ரை பண்ணுற ஐடியா இல்லைங்க. அதனால் பண்ணவும் இல்லைங்க. இந்த ஜாப் பிடிச்சி பண்ணுறதுனால வேறு ஜாப் போகிறதுக்கு தோணவும் இல்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கார் ஒன்று இருக்குங்க, அதை வாடகைக்கு மூடிட்டு இந்த வேலையவே பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நான் காலேஜ் முடிச்சதையுமே எனக்கு வந்து காவல்துறையில் பணியாற்றணும்னு ஆசை வந்துங்க. அதனால் அதுக்கான எக்ஸாம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, முடியலை. ஆனால் இப்போ வந்து இந்த ஜாப்பை கன்யூ பண்ணிவிட்டு அதுக்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேனுங்க. இருந்தாலும் அந்த ஜாப் போகணும்னு ஆசை இருக்குங்க, அதுக்கான முயற்சி இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கேனுங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க.
1: தம்பி, பொதுவாகவே இந்த தேங்காய் போடுற தொழில் வந்து ரொம்ப சிரமமான வேலை. சல்லையை பார்த்துட்டே, மேலே தென்னமரத்தை பார்த்துட்டே எந்த குலை இருக்குது, எந்த குலை போடலாம், இது முத்தி இருக்குமா, இது இளநியாக இருக்குமா அப்படின்லாம் யோசனை பண்ணிகிட்டே நடப்பீங்க. கீழே நிறைய பதவல் இருக்கும், செடி கொடிகள்லாம் பறந்து கிடக்கும் ஒரு சில காடுகளில். இதையெல்லாம் எப்படி இதுமாரி நீங்கள் பாதுகாப்பாக பண்ணுறீங்க? இதில் ஏதாச்சும் பாதுகாப்பு உபகரணங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
0: பாதுகாப்பு உபகரணம் பெருசாக எதுவும் இல்லைங்க. செருப்பை போட்டுக்குவோங்க. அப்புறம் ரொம்ப பதவலாக இருந்தால் அந்த தோப்பில் வெட்டுறதை அவாய்ட் பண்ணிக்குவோம் முடிஞ்ச வரைக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் பதவல் இல்லாத தோப்பாக பார்ப்பேங்க. பதவல் கம்மியாக இருந்தால் வெட்டுவோம், ரொம்ப அதிகமாக இருந்தால் அதுக்குள்ளே போகிறது இல்லைங்க. ஜாப்னாலே ரிஸ்க் எடுத்து பண்ணுறதானுங்க இந்த வேலை. இப்போ உடனே வழி அது இதுன்னு அப்புறம் அண்ணாந்து பார்க்கணும், வெய்ய நேரத்துக்கு காய் வெட்டணும், எல்லாம் பார்க்குறதானுங்க. முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறதுங்க. படிப்பு பார்த்திங்கன்னா வீட்டில் நாங்கள் 4 பேருங்க. 4 பேரத்தில் அண்ணன் 2 பேருமே பெருசாக படிக்கலைங்க. முதல்ல அப்பமா அவங்க களத்தில் தேங்காய் உடச்சிட்டு இருந்தாங்க, அவங்க தான் படிக்க வச்சாங்க. +2 முடித்து அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணேன். காலேஜ் ஃபீஸு கட்டி காலேஜ் முடிக்க வரைக்கும் படித்தேங்க. அதுக்கப்புறம் 1st டிகிரி முடித்து 2nd டிகிரி படிக்கணும்னு சொன்னேன், அதுக்கும் ஃபீஸ் கட்டினாங்க, படிக்க வச்சாங்க, படித்து முடிச்சுங்க. அத்தனைக்கும் அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் சேர்ந்து ஃபீஸ் பே பண்ணாங்க. 2 டிகிரியுமே முடிக்க அளவுக்கு ஃபீஸ் எல்லாமே கட்டினாங்க.
1: உங்களுடைய அப்பா அம்மா ஒத்துழைப்போட, உங்களுடைய சகோதரர்களோட ஒத்துழைப்போட நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் மன மகிழ்ச்சியை எங்களுக்கு பகிர்ந்துக்கிறீங்க. நிறைய தோப்புகளில் சல்லை கொண்டு நம்ம மேலே பார்க்கும்போது எந்த காய் முத்தி இருக்குது, எது இளநியாக இருக்குதுன்னே தெரியாதுங்க. ஏறி போடுறவங்க தான் கரெக்டாக போய் பார்க்க முடியும். இதை வந்து சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துச்சு தம்பி?
0: அதான் முதல்லயே சொன்ன மாதிரிங்க, முத்து காய் எது இலைய காய் எதுன்னு நம்ம போனதையும் பார்த்து வெட்டவெல்லாம் முடியாதுங்க. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு பழக்கம் வேணுங்க. நான் இப்போ பழகிறதுக்கு 1-6 மாதம் ஆச்சுங்க. போய் காய் எதுன்னு பார்த்து பழகிறக்கு 1-6 மாதம் ஆச்சுங்க பழகி வெட்டுறதுக்கு. அதாவது போனதையும் நம்மளுக்கு எந்த தோப்புலையுமே வந்து எது காய் எது இளநின்னு பார்த்து பழகிட முடியாதுங்க. அதுவும் பார்த்து எல்லாம் பழகினாத்த நம்மளுக்கு ஒத்து வருங்க.
2: ஆகாஷ் பாணி FM 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்தில். இதில் தென்னையை வச்சா இளநீர், தென்னை தொழில் செய்து வரும் முதுகலை பட்டதாரியான கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் S. கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: தம்பி ஒரு 10 ஏக்கர் நீங்கள் வந்து தேங்காய் பறிக்கணும் அப்படின்னா வெட்டாளுக்கு எத்தனை பேர் போவீங்க, காய் சமைக்கிறதுக்கு எத்தனை பேர் கூட்டிகிட்டு போவீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
1: இப்போ நாங்கள் வெட்டாளுன்னு பார்த்துட்டோம்னா ஒரு 4-5 பேர் ஒன்றா வெட்டிகிட்டு இருக்கிறேங்க. செமையாளர்களும் அதே மாதிரி ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. ஒரு 10 ஏக்கராங்கும் போது ஒரு மினிமம் ஒரு 3 பேராவது வெட்டாளுக்கு போவாங்க. செமையாளுக்கு ஒரு 5 பேராவது கூட்டிகிட்டு போனால் தான் அந்த தோப்பு எடுத்து முடிக்க முடியுங்க. ஏன்னா ஒரு தோப்பு கம்ப்ளீட் பண்ணணுங்கும் போது வெட்டாளினாலே மட்டும் முடியாதுங்க, அதுக்கு செமையாளுக்கு ஒத்துழைப்பு வேணும். செமையாளுக்கு எடுக்கணும்னா தோப்பு வந்து சுத்தமாக இருக்கணுங்க. தோப்பு ரொம்ப பதவலாக இருந்தாலும் எடுக்க முடியாதுங்க. அதனால் தோப்பு கொஞ்சம் பதவலாக இருந்தால் செமையாளுக்கு சேர்ந்து தேவைப்படுங்க, வெட்டுற நேரமும் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு 4 பேர் வெட்டிகிட்டு இருக்கிறேங்க, ஒரு 6 பேர் காய் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கங்க. நம்ம வெட்டி முடிச்சிட்டோம்னா செமையாளுக்கு வந்து அது காய் சமந்து ஒரே கும்மியாக போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஈச்சர் வந்து அதை காய் ஏற்றி அவங்க பட்டறைக்கு கொண்டு போய் உரிச்சு உடச்சிக்குவாங்க.
0: ஒவ்வொரு தோட்டங்களில் ஓடு வயிறாக பாக்கு மரம் போட்டிருப்பாங்க. சில விவசாயிகள் வாழை உள்ள ஓடு வயிறாக போட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவன புல்லும் போட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம சலையை கொண்டு போகிறதுனா ரொம்ப கஷ்டமான வேலை. உங்களுடைய சிரமம் அதில் எந்த அளவுக்கு இருக்குது?
1: பாக்கு மரமெல்லாம் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு வெட்டிடலாங்க. இந்த வாழை மலம்பிலாம் இருக்கும்போது வாழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறுசாக இருக்கும்போது நம்ம உள்ளே போய் வெட்டலாம் பிடிக்கலாங்க. வாழையே கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா நம்ம உள்ளேயே போக முடியாதுங்க. அது வாழை அழிஞ்சதுக்கப்புறம் தான் வெட்ட முடியுங்க, இல்லை ஒன்று ஏறி வெட்டுறவங்க வெட்டுவாங்கங்க. அதனால் வாழைக்காடுங்கிறது நம்ம உள்ளே போய் ரொம்ப வெட்டுறது கஷ்டங்க. சின்ன கண்ணாக இருக்கும்போதுமே நம்ம உள்ளே போய் வெட்டினோம்னா அந்த வாழைக்கண்ணு மேலே விழுந்து வாழை அழியிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மலம்பில்லுங்கும் போது மாட்டுத் தீவனமெல்லாம் வந்து ஒரு அளவு வளர்த்தியாக இருந்தால் வெட்டிடலாங்க. ரொம்ப வளர்ந்துருந்ததுன்னா உள்ளே போய் வெட்டுறது முடியாது. ஏன்னா நம்ம வெட்டினாலுமே காய் சமைக்கிறவங்க வந்து உள்ளே வந்து பூரா தொலைவி எடுக்க முடியாதுங்க. அதனால் வாழையெல்லாம் போட்டிருந்தா வாழை அழிஞ்சதுக்கப்புறம் தான் அதை முழுசாக நம்ம உள்ளே போய் வெட்ட முடியும்.
0: ஒரு சில தோட்டங்களில் தென்னைமட்டை ஓலை எல்லாமே கசகசன்னு கிடக்குங்க. அப்புறம் நம்ம உள்ளேயும் கூட போக முடியாது, அந்த அளவுக்கு புதர் மண்டி கிடக்கும். அந்த விவசாயிகள்கிட்ட சொல்லுவீங்களா கொஞ்சம் எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் வந்து போட முடியும் அப்படின்னு?
1: கண்டிப்பாக. ஏன்னா நம்ம தோப்பு பதவலாக இருக்குதுன்னா நம்ம போய் வெட்ட முடியாதுங்க. நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியுங்க. அதனால் வெட்டவங்க கண்டிப்பாக அங்கே போய் அவங்ககிட்ட சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு அதை சுத்தம் பண்ணணுங்கிறது தெரியும். ஒரு சில காட்டுக்காரர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க காடு, நம்ம போனாலே வெட்டிடலான்னு தோணுங்க. ஒரு சில காட்டுக்காரர் பார்த்திங்கன்னா ஓலமட்டையெல்லாம் ஏகாலத்துக்கு கிடக்கு, ஓலமட்டையும் கூட ஓரளவுக்கு எடுத்துடலாங்க. இந்த பதவளவு புல்லு இதெல்லாம் ரொம்ப வளர்ந்ததுன்னா நம்ம வெட்டினாலும் கூட எடுக்க முடியாது. ஏன்னா உள்ள ஒரு பாம்போ எது இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு தெரியாதுங்க, ரிஸ்க்கு. அதனால் காடு கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு சுத்தமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
0: நீங்கள் மூங்கில் குச்சியை வச்சு போடுறதுனால பாதுகாப்பாக நம்ம வந்து அருவாள் வச்சு கட்டணும். அருவாள் நல்லா பதமாக இருக்கணும். அது எப்படி பதம் தீட்டுவீங்க, எதில் கட்டுவீங்க, அதை பற்றி?
1: அருவாள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே தீட்டணுங்க. தீட்டுறது வந்து வெங்கக்கல் பொடிங்க, நம்மளே பொடி கொட்டி அதில் தான் தீட்டுவோங்க. பொடி கொஞ்சம் நைஸாக கொட்டி அதனால் அருவாள் வந்து டெய்லி தீட்டி ஆகணுங்க. அருவாள் வந்து சல்லையில் கட்டுறதுக்கு கத்தி வந்து நம்ம அந்த டூ வீலர் பைக்கு இதுலெலாம் வருது இல்லைங்க உள்ள டியூப்பு, அந்த டியூப்பு தான் லேசாக அறுத்து யூஸ் பண்ணுறோங்க. அப்புறம் சல்லை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா மரத்துக்கும் ஒரே சல்லை போட முடியாதுங்க. வளர்த்தி மரத்துகளுக்கெல்லாம் ஜாயிண்ட் 2 சல்லை 3 சல்லை போட வேண்டியது. அந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த கம்பர்ஷன் மோட்டருக்கெல்லாம் பெல்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த பெல்ட்டில் நூல் இருக்குங்க. அந்த நூல் எடுத்து அதை கட்டி அதுக்கப்புறம் ஆப் ஒன்று வச்சுருப்பாங்க, கொய்யா குச்சி இல்லைன்னா நொச்சி குச்சி இதில் செதுக்கி அந்த ஆப் வச்சு அடித்து அதை கட்டி ஜாயிண்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் போட முடியும்.
0: அதையும் தாண்டி ஒரு சில தோட்டங்களில் அணி மரங்கள் ரொம்ப வளர்ந்து கிடக்கும், அதை கண்டிப்பாக நம்ம ஏறி தான் போடணும். உங்களுக்கு ஏறவும் தெரியுமா?
1: இல்லைங்க, நாங்கள் வந்து ஏறி வெட்டுறது இல்லைங்க. அதுக்கு வந்து வேறு யாராவது 1-2 பேர் தான் இப்போ அதிகமாக இருக்கிறாங்கங்க. நாங்கள் முடிஞ்சளவுக்கு வளர்த்திகளுக்கு சல்லையே போட்டுருவோங்க. ஒரு 60 அடி மரம் அந்த அளவுக்கு எல்லாமே நாங்கள் சல்லை வெட்டு வெட்டிடுறோங்க. ரொம்ப முடியாத மரங்க ஏதாவது 1-2 இருந்ததுன்னா அதுக்கு தனியாக யாராவது 1-2 பேர் இருப்பாங்க, அவங்க தான் ஏறி வெட்டுவாங்கங்க. ஏறி வெட்டுறதுக்கு தனியாக ஆலையிலும் இருக்கிறாங்க. நாங்கள் ஏறுவோம், ஆனால் வந்து இப்போ எப்படின்னா நாங்கள் சல்லையில் வெட்டும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் போய் அந்த 1 மரம் 2 மரத்துக்கு ஏறிட்டு இருந்தோம்னா எங்களுக்கு வந்து வேலையோட முடியாதுங்க தோப்புக்குள்ளே. அதனால் அதுக்குன்னு தனியாக ஆளுக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க ஏறி வெட்டிடுவாங்கங்க. அதனால் நாங்கள் சல்லையில் வெட்டிட்டு போயிடுவோங்க. சல்லைக்கு முடியாத மரத்துகளுக்கு ஆளு கேட்குறாங்க, அவங்ககிட்ட சொன்னால் அவங்க ஏறி வெட்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ சல்லையை குச்சி கொண்டு போகிறது கத்தி கொண்டு போகிறதோட சரி, அது இல்லாமல் அந்த 1 மரம் 2 மரத்துக்கு இடக ஒரு தனியாக தலகை ஒரு தனியாக பொட்டி இதெல்லாம் கொண்டு போய் எங்களால் எல்லா மரத்தையும் ஒரே மாதிரி போட்டு முடிக்க முடியாது. அதனால் அதுக்குன்னு ஆளுக்கு தனியாக செப்பரேட்டாக வச்சு.
0: நீங்கள் 2 பேரும் தேங்காய் போடுறதுக்கு போகிறீங்க, அந்த காய்களை பொறுக்கிறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுங்க தம்பி?
1: நாங்கள் 2 பேர் வெட்டுறோம்னா இப்போ சீசன் டைமுங்கிறனால 5 ஆள் 4 ஆள் எடுத்தே ஆகணுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 வண்டியாகி 12 வண்டியாவது எடுக்கணுங்க. 12 வண்டியாயிங்கும் போது எடுத்து கும்மி போடுறங்கையில் அது வந்து சும்மா எடுத்து குட்டு போட்டு வர முடியாதுங்க. அந்த கீழே உள்ள குலையுள்ள அரைக்கி காய் ஒன்று தான் கொண்டு போய் குட்டில் போட முடியுங்க. அப்படி இருக்கும்போது ஆளுக்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வேலை முடியுங்க. ஏன்னா சில தோப்பு வந்து டிராக்டரில் ஏற்ற மாதிரி இருக்குங்க. டிராக்டரில் ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா 2 பேர் குட்டடிச்சு 2 பேர் டிராக்டருக்கு வீசினா மட்டும்தான் காய் வீசி முடிக்க முடியுங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஆளுக

0: எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய்க்குவோம். வேலை கம்மியாக இருக்கும்போது ஆளுக்கு கம்மியாக வருவாங்க.
1: உங்களுடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய கூட பிறந்தவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: வீட்டில் மாடு இருக்குது, கோழி இருக்குது, ஆடு, இதுகளெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தேங்காயை கொஞ்சம் உடச்சிட்டு அப்படியே பார்த்துட்டுருக்குறாங்க. என் கூட வந்து ரெண்டு அண்ணா எங்கள் கூட பிறந்தது. ரெண்டு அண்ணாவில் ஒரு அண்ணா நானும் காய் வெட்டுறேங்க, இன்னொரு அண்ணா வந்து எங்கள் கூட வேதை காய் சமந்துட்டுருக்குறாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றாவே தான் வேலைக்கு போயிட்டுருக்குறேங்க, அதனால் பெருசாக தெரியுது இல்லைங்க. ஒரே வேலையிலே தான் மூணு பேருமே இருக்கிறேங்க. எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் வீட்டில் தான் எங்கள் ஆடு மாடு கோழியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அவங்க உடச்சி அதை பார்த்துக்கிறாங்க பிஸ்னஸ் மாதிரி.
1: கடக்கால் சொன்னீங்க, இப்போ சீசன் சொல்கிறீங்க, இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. கடக்காலில் ஒரு 10 ஏக்கருக்கு சேர்ந்து ஒரு 2 வண்டி 3 வண்டி காய்கள் தான் விழுகும். எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா தம்பி?
0: நம்மளுக்கு சீசனில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருதுன்னா கடக்காலில் ஒரு 500 ரூபா 600 ரூபா 400 ரூபா வேலை ரொம்ப டல்லாக போகுங்க. மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வேலை இல்லாமல் போகும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போ சீசனில் உள்ள காய் தானே வச்சுங்களேன். சீசனில் சம்பாதிச்சோம்னா கடக்காலில் அது செலவு இல்லைங்க, அவ்வளோதான். மிச்சம்ங்கிறது பெருசாக பண்ண முடியாதுங்க. கடக்காலில் வேலை டல்லாங்க, அப்போ வந்து நம்ம அந்த சீசனில் சம்பாதிக்கிறத வச்சு செலவு மேனேஜ் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு இப்போ சீசனில் சம்பாதிச்சோம்னா கடக்காலில் செலவு பண்ணலங்களாங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்கலாம். சீசனில் ஃபுல்லாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம்னா கடக்காலில் கொஞ்சம் ரெஸ்ட்டும் கிடைக்குங்க. நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சதுனால நல்லா இருக்குங்க வேலை. சீசனில் நம்ம வந்து சம்பாதிக்கும் போது கொஞ்சம் செலவு பண்ணலாங்க, கடக்காலுங்கும் போது நம்ம செலவு மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம காய் வெட்டுற ஓனர்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கி செலவு பண்ணி கடனை வாங்கி பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதை வந்து நம்ம இப்போ சீசனில் வெட்டும் போது அந்த கடனை கட்டி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வைங்களேன். வர்றது செலவு கலவாக இருக்குங்க. அதே கடக்காலில் கடன் வாங்குவோம், சீசனில் அந்த கடனை கட்டுறோம், அவ்வளோதானுங்க. அப்படியே லைஃப் போயிருங்க, அந்த அளவுக்கு போகுங்க. நம்மளுக்கு பிடிச்ச வேலைங்கனால கொஞ்சம் நிம்மதியாக செய்யலாங்க. இப்போ வெளியிலலாம் வேலைக்கு போனோம்னா, ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் போனோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் வேணா மேனேஜர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், ஹெச்ஆர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், 1008 பிரச்சனை இருக்குங்க. இதுனா நம்மளால் வேலை முடியலையோ ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டுக்கலாங்க உடம்பு சொல்லினா. ஆனால் வெளியில் போனால் நம்ம அந்தளவுக்குலாம் லீவ் போட முடியாதுங்க. ப்ராப்பர் ரீசனு எல்லாம் கேட்பாங்க, முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும்னு 1008 ப்ராசஸ் இருக்குது. இங்கே அந்த மாதிரி இல்லைங்க. நம்மளால் முடியலையா ஒரு நாள் போக முடியலையா போக முடியலாம், அந்த மாதிரி தாங்க.
1: சரிங்க தம்பி, நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய தேங்காய் பறிக்கும் தொழிலில் எந்த அளவில் ஈடுபாட்டோடு நீங்கள் செய்கிறீங்க, காலேஜ் போயிட்டு எம்பிஏ வரைக்கும் படிச்சுட்டு நீங்கள் இந்த தொழிலில் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த பாதுகாப்போடு நாங்கள் காய் போட போகிறோம், எந்தெந்த பகுதிகளுக்கு போகிறோம், எங்களுக்கு இந்த அளவுக்கு நிகர வருமானம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்தீங்க. உங்களுக்கு ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேன்மேலும் நீங்கள் இந்த தொழிலில் சிறக்கணும், அது மட்டும் இல்லாமல் அரசு வேலைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள்.
0: நன்றி. ஒரு விஷயத்தை சொல்கிறேன், வெளியில் யூஸ் பண்ணுறாங்க தேங்காய் எண்ணெய், தேங்காய் சம்மந்தப்பட்ட பொருள்களாக யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களே. தேங்காய் எண்ணெய் வருதுனாலே அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தென்னங்கன்று நடணும்னா அதுக்கு தண்ணி வேணுங்க. அந்த தென்னங்கன்று நட்டால் அது ஒரு 3-5 வருஷம் காப்புக்கு வருங்க. அது வரைக்குமே அந்த தென்னங்கனுக்கு உரம் போடுறது, தண்ணி விடுறதுன்னு ஃபுல்லாக பார்த்து எல்லாம் பண்ணாதான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா காப்பும் குறையுதுங்க. அதனால் ஒரு 5 வருஷம் ஆகிட்டா அது காப்புக்கு வருதுங்க. அது வரைக்கும் உரம் வைக்கிறது, அதுக்கு தண்ணி விடுறது, போர் போட்டு அதுலேருந்து தண்ணி விட்டு எல்லாம் செலவுமே இருக்குதுங்க. இப்போ அது காப்புக்கு வந்தால் அதுக்கப்புறம் அந்த காப்பு வந்து அப்படியே இருக்கணும்னா அதுக்கு தண்ணி உரம் எல்லாமே கொடுக்கறதுக்கு வந்து இருக்கணும். தண்ணி இல்லாமல் போச்சுன்னா இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறையா நோவுக்கு வருதுங்க. அதனால் மரங்க பாதிக்கப்படுது. அப்புறம் அந்த மாதிரி காப்புக்கு வந்து அதுலேருந்து இத்தனை வேலைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயை அதுலேருந்து பறிக்கிறது, எங்கள் வேலைங்க வெட்டுறது, அதை லோடு ஏற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி அந்த தேங்காய் உரிக்கணுங்க. அந்த தேங்காய் உரித்து அதை உடைக்கணும். இப்போ அந்த தேங்காய் உரித்தா அதுலேருந்து வர மட்டை மட்டமில்லுக்கு அனுப்பி மஞ்சி அந்த சிப்ஸு இந்த மாதிரி நிறையா விஷயம் அதுலேருந்து எடுக்கிறாங்க. அதில் பல குடும்பங்களுக்கு வேலை இருக்குதுங்க. அதே பார்த்திங்கன்னா இப்போ அந்த தேங்காய் உடைக்கிறது, உரிக்கிறது, வெட்டுறது இந்த மாதிரி எங்கள் பல பேர்த்துக்கு வேலை வருதுங்க. அந்த தேங்காய் தோண்டி எடுக்கும்போது அது தொட்டி வருதுன்னா அதை சுட்டு கறியாக்கி அதில் சில குடும்பங்களுக்கு வேலை வருதுங்க. இப்போ அந்த பருப்பு வந்து காய வச்சு அதையை மூட்டை பிடிச்சி இப்போ கொண்டு போய் அந்த மில்லில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் தான் அந்த எண்ணெய் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-20-25 குடும்பத்தோட உழைப்பு வந்து அந்த ஒரு தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய் உருவாகிறக்கு ஒரு 25 குடும்பத்தோட உழைப்பு தேவைப்படுதுங்க. இந்த நேரத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து அதை பராமரித்து அந்த தென்னை மரத்தை உருவாக்கி அதை காப்பு கொண்டு வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணணுங்க. அவங்களும் எல்லாத்தையும் பார்த்தா தான் நம்மளுக்கு வேலை, அந்த 25 குடும்பத்துக்கு வேலை எல்லாமே கிடைக்கும். நீங்களும் இப்போ கோயம்புத்தூர் வானொலியிலேருந்து வந்திருக்கீங்க, வந்து இப்போ எங்கள் வேலை படிப்பு குடும்பம் எல்லாமே கேட்டீங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது உங்கள் மூலயமா இப்போ 4 பேருக்கு தெரிய வரும். அதனால் கோவை வானொலிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.
2: இதுவரை
1: தென்னை

வெச்சா இளநீர். தென்னை தொழில் செய்தவரும் முதுகலை பட்டதாரியான கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் எஸ் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னையில் பதநீர் இறக்குவது குறித்து இவர் கூறும் மற்ற கருத்துக்களும் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மாஞ்சோலையில் 5 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர், ஊத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கன்னிக்கோட்டை, தருமபுரி மாவட்டம் ஆரண்டஹள்ளி, தேனி மாவட்டம் ஷண்முகா நதி அணை, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு, பொன்னை அணை, திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஆற்காடு, அம்மூர், கொடைக்கானல், ராய்கோட்டை, காக்காச்சி, அம்முண்டி, ஷோலிங்கர், கொடலூர் பஜார், வீரபாண்டி, தேவாலா, விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேல்குடலூர், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, மதுரை மாவட்டம் பேரையூர், ஊத்துக்கோட்டை, ராணிப்பேட்டை, கூடலூர், பூண்டி, பார்வூட், ஜம்புகுட்டப்பட்டி, நடுவட்டம், ஆம்பூர், பாலக்கோடு, குடியாத்தம், சோழவந்தான், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், காஞ்சிபுரம், சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானல் மற்றும் உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தருமபுரி, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கோயம்புத்தூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில், அதாவது தெற்கு கேரள கடலோர பகுதிகளில், கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு நோக்கி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. மற்றொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தெற்கு கேரள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. நாளையும் நாளை மறுநாளும், 3ஆம் தேதியன்றும் 4ஆம் தேதியன்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர்

0: கீழூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 5ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருப்பூர், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழைத்துறல் விழக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்தில் கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை
1: மத்தியத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி சென்னையில் இன்று துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனகுப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லிருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: இருளும் ஒளியும் படம், திருமகள் தேடி வந்தாள்ங்கிற பாடல்.
0: நிச்சயமா. ஸோ நேர்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்கிறது இதுதான், நேற்று முந்தானத்து ஃபோன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கி முயற்சிக்காதீங்க, எல்லா பாடல்களையும் வானொலி வழியாக கேட்டு ரசிச்சிரு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுடன் லக்ஷ்மி தேவி.

0: உற்சாகமான மதிய வணக்கம் நேர்களே. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல 3:03 கூடிய இந்த நேரத்துல டீ டைம் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கக்கூடிய நேரம் இது. 1950-ல் இருந்து 1969 வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலங்களில் வெளியான திரைப்படங்கள் இருந்து உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்கள் வந்து கேட்கலாம். ஃபோன் பண்ணுங்க 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட முன்னிணைப்போடு 2316 312, இன்னொரு நம்பர் 2317046. ஓகே, ரொம்ப நிகழ்ச்சியில பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: நான் கேரளம் திருச்சூர்ல இருந்து குருவாயூரப்பன் மேடம்.
0: சரிங்க, இதுக்கு முன்னாடி எப்ப பேசுனீங்க?
1: ஒரு வாரம் ஆச்சு மேடம், போன பதங்களா பேசுனேன் மேடம்.

0: டைம் கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நம்ம நிகழ்ச்சியில அடுத்து பேச காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து?
1: சிறுமகை வடபகத்தூர்ல இருந்து பேசுறேங்க. மூர்த்தி என்ன கூடுவனுங்க?
0: சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: அழகப்பன்.
0: இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா?
1: ஆமாங்க.
0: என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ராஜபட ரங்கத்தூர்ல இருந்து அம்மா அம்மா பாடுறேங்க.
0: சரிங்க, அப்படிங்களா? நிச்சயமா கொடுத்துடலாம். ஏன் குரல்ல ஒரு தயக்கம் இருக்கு? பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க போலயே
1: நண்பர்கள்.
0: பாட்டு கேக்கலாங்களா?
1: கேக்கலாங்க.

0: 3:11 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ
0: சொல்லுங்க. வணக்கம், கேக்குதுங்க?
1: கேன் பாளையத்துல இருந்து லஞ்சப்பன் தொடுத்தாய் பேசுறேங்க.
0: கேன் பாளையம்?
1: ஆமாங்க.
0: சரிங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எங்க வீட்டு பிள்ளை இருந்து நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமாங்க.
0: அதனாலதான் இன்னொரு முறை கால் பண்றப்போ ரேடியோ வால்யூம் குறைச்சுக்கோங்க, சரிங்களா?
1: சரிங்கம்மா,
0: நன்றி. இது உங்களுக்கான பாட்டு.

0: சிறப்பு மயிலிறகு விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா. டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில பேசி அவங்களுடைய விருப்பமான பாடல்களை யாரு கேட்க போறாங்க, அந்த லிஸ்ட்ல யாரு? வணக்கம்.
1: வணக்கங்க.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மல்லகந்தம் பாளையம் ஆர்ச்சாமி.
0: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: தாயின் மடியில் என்ற படத்துல இருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய ராஜாஜே காதர்ந்தா.
0: இது உங்களுக்காக.

ஜும் ஜும் ஜும் தக தலக்கு தலக்கு தக ஜும் ஜும் தா தலக்கு தலக்கு தக ஜும் ஜும் ஜும் தக தலக்கு தலக்கு தக ஜும் ஜும் தா ஹே ஹே ஹே ஹே.

0: ராகத்தோடு பாடி வந்தான். ராஜாத்தி காத்திருந்தான், ரோஜா போல பூத்திருந்தான். ராஜாவும் ஓடி வந்தான், ராகத்தோட பாடி வந்தான். ராகத்தோட பாடி வந்தான், ராகத்தோட பாடி வந்தான்.
1: தலக்கு தலக்கு தக ஜும் ஜும் ஜும் தக, தலக்கு தலக்கு தக ஜும் ஜும் தா. ஜம் ஜம் ஹை, ஜம் ஜம் ஹை ஹை ஹை ஹை ஹை. அஜத்தா
2: ஜமத்தா,
1: அஜத்தா
2: ஜமத்தா,
1: அஜத் ஜமத், அஜத் ஜமத், அஜத் ஜமத், அஜத் ஜமத்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம், கேட்டு ரசிச்சுட்ருக்கோம். நேர்கள் எல்லாருக்கிட்டே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 1950-லிருந்து 1969 வரைக்கும் வெளியான திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 0422 அப்படின்ற கோவையோட முன்னணைப்போடு 2316-3112 மற்றும் ஒரு எண் 2317046.

0: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நாளை காலை மணி 8:50
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
4: போலீஸ்
5: மிஸ் சீமா?
4: ஆமாங்க.
5: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
4: நான் என்ன பண்ண?
5: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
4: டிஜிட்டல் அரெஸ்டா?
5: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
4: இவ்ளோ பணமா?
5: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பி இருக்க. இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
4: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
5: என்ன
4: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
6: ஹலோ மாமா.
4: ஹாய்.
6: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி நாளை காலை 8:30 ஒளிபரப்பாகும். நீர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை மணி 10:02 ஒளிபரப்பாகும்.

கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ.

கணக்கல்லவோ மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன். சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். காது கொடுத்து

0: டைம் நிகழ்ச்சியில பேச ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. யார இங்க இருந்து? வணக்கம், கேக்குதுங்களா? நீங்க ஆர்வமா காத்துட்டு இருந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு தெரியல. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல டீ டைம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். 0422 அப்படின்ற கோவையோட முன்னிணைப்போடு 2316312 2317046 இந்த எண்களில் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம்,
1: ஹலோ,
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் குடுக்கலாங்க?
1: வசந்த மாளிகை.
0: நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா 1969 வரைக்கும் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கோங்க. வேற ஏதாவது ஒரு பாடல் கேக்குறீங்களா? திரிசூலம்.
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: அப்படிங்களா?
0: உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில இருந்து ஒரு பாடல் கொடுத்துடலாம், சரிங்களா?
1: நன்றி.

0: நேர்களே, இன்றிரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் குறித்து பேராசிரியர் முனைவர் கே ராஜமாணிக்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்க மறக்காதீங்க. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். 3:39 கூடிய இந்த நேரத்துல நம்ம நிகழ்ச்சியில இணைகிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: திருமுகைப்புதூர் தங்கவேல் பேசுறேங்க.
0: தங்கவேல், என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: மாலையிட்ட மங்கையில் இருந்துங்க.
0: தென்
1: தமிழ் தேன் மொழியாத அந்த பாட்டுங்க.
0: நிச்சயமா கேக்கலாங்களா?
1: கேக்கலாங்க மேடம், கேக்கலாங்க.

நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக யாரு காத்துட்டு இருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நத்திர்பூர் காவலி பாளையத்துல இருந்து அம்பிகா பேசுறேங்க.
0: என்ன பாடல் கொடுக்கலாங்கம்மா?
1: பார் மகளே பார் படத்துல இருந்து நீரோடும் வைகையிலே பாடல்.
0: எல்லாருக்காகவும் இது வந்துட்டு இருக்கு கேட்கலாம்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: 3:41 இல்ல 49 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்த பாடலை யாரு கேட்க காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார இங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: பாடல் கொடுக்கலாங்க?
2: தூக்கு தூக்கில இருந்து யாத்திரை பண்ண ஆனந்த கோனார பாட்டு வேணுங்க.
1: அப்படிங்களா? சரிங்க. இதுக்கு முன்னாடி யாரோ பேசினாங்களே, பின்னாடி நிறைய வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கேன், யாரு?
2: இல்ல நீங்க எங்க வீட்டுல ரேடியோ படிச்சுட்டு இருக்கீங்க, நான் இந்த வெளிய வந்துட்டேனுங்க.
1: அப்படியா?
2: ஆமாங்க.
1: சரிங்க. என்ன படம் சொன்னீங்க?
2: தூக்கு தூக்கி. தூக்கு தூக்கி கேட்டாங்களா, அதனால.
1: அப்படிங்களா? என்ன பாட்டு வேணும் அதுல?
2: ஆனந்த கோனாரே பாட்டுங்க.
1: ஆனந்த கோனாரே, அந்த பாட்டு அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுங்களா? நேர்கள் இப்பெல்லாம் பண்றாங்க, அதுதான் என்ன அப்படின்றது தெரியல. எல்லாருக்காவும் இப்போ ஆலயமணி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக யாரு காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்.
1: அம்மா வணக்கம். சத்தியமங்கலம் சட்டாம்பாளையத்துல இருந்து கோயில பழனிசாமி பேசுறேங்கம்மா.
0: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: கலங்கரை விளக்கம் படத்துல இருந்துங்க, காத்துருவாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அந்த பாட்டு கொடுங்க எல்லாரும் கேட்கலாம்.
0: நிச்சயமா எல்லாருக்காகவும் பாட்டு கேட்கலாம்.
1: நன்றிங்கம்மா, வாய்ப்பு.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம். இது டீ டைம். இன்னும் சில நொடிகளை கேட்கலாம் செய்தி சுருக்கம். நன்றி நீர்களே.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18 நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி சென்னையில் இன்று துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனக்குப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20 திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: जिनके पास कोई गारंटी नहीं है सरकार खुद उनकी गारंटर बन रही है.
4: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
0: வணக்கம் மக்களே. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM 4:03 கூட இந்த நேரத்தில் கெட் செட் கோ தி கேம் ஷோ. இன்னைக்கு ரொம்ப ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமோட வந்திருக்கேங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்றதா உண்மை. ஒன்றுமே இல்லை, நான் உங்களுக்கு ஒரு எழுத்து கொடுப்பேன். அந்த எழுத்தை பயன்படுத்தி அந்த முழு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். வேறு வார்த்தைகள் வந்து வேறு

வார்த்தைகளுக்கு பொருளும் இருக்கணும் இங்கே, ஆனாலும் வேறு எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதான். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இதில் என்ன அப்படின்னா நீங்கள் குரல் நெடில் இரண்டையுமே பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மாதவன் மல்லிகை மலர்களை மாலையாக மாற்றினான், புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் மா அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து நீங்கள் வந்து ஒரே வாக்கியத்தில் ஒரே எழுத்தை பயன்படுத்தி, முதல் எழுத்தை மட்டும் பயன்படுத்தி வந்து சொல்ல போகிறீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுடன் லக்ஷ்மி தேவி.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம சொல்ல வந்து சொன்ன கேம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன், முதல் எழுத்து கொடுத்துருவோம். அந்த வாக்கியத்தில் வரக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் இருக்கக்கூடிய முதல் எழுத்து வந்து நம்ம என்ன எழுத்து சொன்னோமோ அந்த எழுத்தாதான் இருக்கணும் அப்படின்றதா. ஓகே, லிஸ்னர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலர் யார் எங்க இருந்துன்னு கேட்கலாம். வணக்கம் வணக்கம், கேக்குதுங்களா?
1: ஹலோ,
0: யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம், பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: ஓகே, நம்ம கேம் வந்து என்ன அப்படின்றது கேட்டிங்களா?
1: புரிஞ்சுதுங்க, சொல்லுங்க. எழுத்து சொல்லுங்க.
0: உங்களுக்கான எழுத்து சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: நாங்களா?
1: நம் நாட்டை பற்றி, நாட்டை பற்றி நன்மையே நாம்
0: நல்ல முயற்சி நாட்டை பற்றி அப்படின்ட்டு வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல முயற்சி நேர்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நா அப்படின்ற எழுத்துல வந்து நீங்க என்னென்னலாம் ட்ரை பண்ணி அனுப்பலாம் அப்படின்றத வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அனுப்பிச்சுட்டே இந்த பாட்டை கேளுங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது கெட் செட் கோ தி கேம் ஷோ.

கங்கை அமரனுடைய பாடல் வரிகளுக்கு கே ஜே ஏசுதாஸ் எஸ் ஜானகி குரல் கொடுத்த பாடல் கேட்டோம். நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்துல இருந்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ தி கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். 4:14 கூடிய நேரத்தில் அப்பப்பப்பா எவ்வளோ ஆன்சர்ஸ் வந்திருக்கு, எப்படி யோசிச்சிருக்காங்க தெரியுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, இதில் சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நாம் நம் நாட்டை நம்பிக்கையுடன் நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு வாக்கியம் வந்து முழுமை பெறுறதுக்கு இந்த மாதிரியான ஒன்று ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வார்த்தைகள் நம்ம என்ன எழுத்து கொடுத்தோமோ அதில் தான் இருக்கணும் அப்படின்றது. ஓகே, தொடர்ந்து யார் சொல்லியிருக்காங்க, மூக்கனூர் சண்முகநகர்லேருந்து, நாம் நாங்கள் நாளை நாகர்கோயிலுக்கு 4வது ஆண்டு நாடகம் பார்க்க. சூப்பருங்க. ஓகே, அடுத்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க, நம் கையே நமக்குதவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல நாளில் நானே வந்து நாற்று நடவு செய்வேன். ஓகே, இதையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம். நாட்டுக்கு நான் நல்லவன் நன்றி. யார் சொல்லியிருக்கா, சாமி செட்டிப்பாளையம் பெரிய கிணறுலேருந்து கவினிக்கா சொல்லியிருக்காங்க. சூப்பர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பதில்கள் வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா, நல்ல நண்பனால் நமக்கு நன்மையே நடக்கும். ஆர் மணியன் எங்கேருந்து சொல்லியிருக்காங்க, பூஞ்சை புளியம்பட்டி இந்த இடத்துலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க, இதே மாதிரி எக்கச்சக்கமான பதில்கள் வந்துட்டுருக்கு. யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி பதில் சொல்ல முயற்சித்த எல்லாருக்கும் ஓகே, ஸோ செம்மையாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எல்லா நேயர்களும். ஓகே, அடுத்த எழுத்துக்கு நம்ம வந்து நகர்வோமா. அடுத்த எழுத்து என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து இப்படி கூட இருக்குமா, இதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. லா, அதாவது வெறும் லா தான். ஸோ இதில் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா லாவண்யா அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. நான் சும்மா சொல்கிறேங்க எடுத்துக்காட்டுக்கு. இதில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப அழகான ஒரு வாக்கியத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி நீங்கள் அனுப்பிச்சி வைப்பீங்களா, இல்லை அப்படின்னா கால் பண்ணி கூட சொல்லலாம். யார் காத்துட்ருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், வணக்கம், நேப்பில் இருக்கீங்களா? சரிங்க, எல்லோரும் பிஸியாக டைப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாட்டு கேட்டுகிட்டே நீங்கள் இந்த கேள்விக்கான பதிலை எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்புங்க, ஃபோன் பண்ணியும் சொல்லுங்கள்.

0: நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடல் ஆசிரியர் கங்கை அமரன், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
1: ஹலோ வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாங்க திருப்பூர் பாண்டியனூர்ல இருந்து சிவசங்கர் பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நலமா இருக்கோங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுட்டு இருக்கீங்க.
0: சரிங்க, என்ன எழுத்து கொடுத்தோங்க?
1: வச்சு விளையாட வேணும்.
0: ஆமா
1: சொல்லுங்களா?
0: சொல்லுங்க, என்ன எழுத்து உங்களுக்கானது சொல்லுங்க. சொல்லுங்க.
1: லட்டை லபக் லபக்கென லபக்கினேன்.
0: என்ன ஒரே மூணு வார்த்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே இதாவே சொல்லலாமா நீங்க?
1: ஒரே எழுத்து தானே.
0: அதனால நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. அடுத்து யாரு பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து? சரிங்கம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: சொல்றதே எனக்கு புரியல, என்ன சொல்லுங்கப்பா.
0: அப்படிங்களாம்மா, 23 நிமிஷம் ஆச்சும்மா. எல்லா நேயர்களும் வந்து சரியான பதில கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நேரம் நிறைய இருக்கு, கேட்டுட்டு முயற்சி பண்ணுங்க. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல என்னங்க நாங்க சொல்லாதது பதிலா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எழுத்து கேட்டோம் இல்லையா, அதுக்கான பதில இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, லால்குடி லாலா கடையில லட்டு வாங்குறதுக்காக லக்ஷ்மி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கிணறு வீதி கவினிக்கா சொல்லியிருக்காங்க. ஓகே, லக்ஷ்மி லட்சணமான லாபம் தாங்க அப்படின்னு சொல்லி கோடமலை ஆனந்தன் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த லட்டுக்குள்ளே எல்லாரும் இருக்கீங்க அப்படின்னு தெரியல, ஈஸியாக இருக்கு.

போல லலிதா லட்டுவில் லைத்தாள். ஆஹா, அப்புறம் லட்சியம் லட்சத்துள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? கிருஷ்ணாபுரத்துல இருந்து சஹானா ஆதி நெபுலா யோகவர்ஷினி. தொடர்ந்து யாரெல்லாம் என்ன பதில சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? லால்குடி நம்ம வந்து சொல்லிட்டோம். பிடம்பள்ளி வாசுதேவன் என்ன சொல்லியிருக்காங்க? இவர் பார்த்தீங்க அப்படின்னா மொதல் நம்ம கேட்ட கேள்விக்கும் சரியான பதில சொல்லியிருக்காரு. நட்பு நாடகம்தான் நன்றி, நாளைக்கு நடக்கும் நட்பு அப்படின்ட்டு ஏதோ ஓகேங்க, ஏதோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க போல. நாடக்கமும் நல்ல உணவு பழக்கமும் நம்மை நல்ல நட்புடனும் நலமான உடல் வளமும் நல்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணி எதையே சொல்லியே தீருவேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் யாரெல்லாம் சரியான பதில? டைப்பிங்லேயே நிறைய பேர் இருக்காங்க, அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. தென் பொன்முடியிலிருந்து நாகமணி, லாவண்யா லலிதாவும் லண்டனில் லட்டு சாப்பிட்டார்கள். அடடடடா, எப்படி பார்த்தீங்களா, லண்டனுக்கு போயிட்டு லட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க, சூப்பருங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு எழுத்து சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு சத்தமாக எல்லாருக்கும் கேட்குற மாதிரியான ஒரு கிளாப்ஸ். சூப்பர், சூப்பர், சூப்பர். ஓகே, தாறுமாறு தக்காளி சோறு, அந்த அளவுக்கு சரியான பதிலெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சூப்பர். அடுத்த எழுத்து ரா, ரயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே, இன்னும் யாரெல்லாம் இதுக்கான சரியான பதிலை சொல்கிறாங்க, எப்படி எங்கெல்லாம் போகிறாங்க, இப்போ தான் லண்டன் வரைக்கும் போயிருக்காங்க, அடுத்து எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்றத பாட்டை தொடர்ந்து கேட்கலாமா? ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். மனோஜ் சித்ரா பாடியது, பாடல் ஆசிரியர் பொன்னடியன். நான்கு முறை 30 நிமிடம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கெட் செட் கோ விளையாண்டுட்டு இருக்கோம் நம்ம நிகழ்ச்சியில. யார் எங்கிருந்து வணக்கம்?
1: ஹலோ, வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: நான் தென் பொன்மடியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க. பதில் தெரிஞ்சீங்களா?
1: வந்து ரயில் 2 மணிக்கு ராமநாதபுரம் போய் சேர்ந்தது.
0: போய் சேர்ந்தது, சரி, அதையும் சேர்த்துக்கிட்டீங்க நீங்க, அப்படிதானே?
1: ஆமாங்க, 2 மணி முடிஞ்சது இல்ல, 4:30 ஆயிருச்சு இல்ல,
0: அதனால ரங்கராஜன் ராத்திரி ராஜாதி ராஜா சினிமாக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ராதாவும் ராஜாவும் ரகல செய்து ரகசியமா ரயில் ஏறி ரஜினி படம் பார்த்தனர். ஆஹாஹா, யார் இது? சாமி செட்டிப்பாளையம். இவங்க எல்லா க்வெஸ்சனுக்கும் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. கவினிகா, வேலூர், உத்ரன், கனகா இவங்க எல்லாம் சேர்ந்து. ஓகே, சூப்பர். அடுத்து யார் பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க? பாலா, திருப்பூர்லேருந்து ராமேஸ்வரம் ரயிலில் ரமேஷ் சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, ஒரு பெரிய வாக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். 2-3 வார்த்தையெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஓகே, சூப்பராக சொல்லியிருக்காங்க. அவினாசி, பிரபு, தேவி, ஸ்ரீசாய், ரயிலில் ராமேஸ்வரம் சென்றால் ரம்யமான ரசனையான இடங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, 4 வார்த்தைகளை வந்து ரா அப்படின்ற எழுத்துல கொடுத்துருக்காங்க. நிறைய நேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏங்க எங்கள் பேர் படிக்கவே மாட்றீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோச்சிக்கிறீங்க. எல்லாருடைய பேரையும் தாங்க படிச்சுட்டு இருக்கோம். ரம்யா ராஜஸ்தானுக்கு ரசகுல்லா சாப்பிட போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜோதிநகர், அஜய், பகதி, நமக்கு சோறு தானாங்க முக்கியம், பசிக்குள்ள அப்படின்ற மாதிரி. ஓகே, யார் இதை சொல்லியிருக்காங்க? சூப்பர். மனோகர் சிங்கானல்லூர்ல இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எங்கள் பேர்லாம் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதில் சொல்லுங்க, நிச்சயமா உங்களோட பேர்லாமே படிச்சுட்டு தான் இருக்கும். ராஜேஸ்வரி, ராஜஸ்தான் ரயிலில் ஏறினா, அந்த ரயில்ன்ற ஒரு வார்த்தையை விட்டுருங்களேன், விட்டுட்டு வேற ட்ரை பண்ணுங்க. ஓகே, அடுத்த எழுத்து வா. எக்ஸாம்பிளுக்கு வண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். பதில வந்துட்டு டைப் பண்ணியும் சொல்லலாம், கால் பண்ணியும் சொல்லலாம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது கெட் செட் கோ தி கேம் ஷோ.

0: அடிச்சிட்டீங்க.
1: யாரோட அக்கா மகடாய்
2: அண்ணனோட அக்கா மக
1: நடந்து வந்தா நம்ம பாஸ்டா.

0: இளையராஜாவுடைய இசையில கங்கை அமரனுடைய பாடல் வரிகள்ல பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்துல இருந்து. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ தி கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: குறிச்சியில இருந்து நந்தகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா? நம்ம உங்களுக்கு கொடுத்த எழுத்து வந்து வா அப்படின்னு கொடுத்திருந்தோம்.
1: சரிங்க,
0: சொல்லுங்க. சொல்லுங்க.
1: வரும் வரும் என்றார்கள், வரவில்லை. வரலட்சுமி ஏமாந்துதான் போனால். வந்தவாசி அவள் சொந்த ஊர், வரட்டும் மலை வளம் பெறட்டும் வந்தவாசி பகுதி.
0: ஆஹா, சூப்பருங்க. மழை வருதுங்களா உங்க பகுதியில?
1: என்னங்க
0: மழை பெய்யுதுங்களா குறிச்சியில?
1: குறிச்சியில எங்கங்க இல்லைங்க,
0: இல்லைங்களா? சரி, பாக்கலாம். நம்ம வந்து அவளோட காத்திருப்போம். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா பதில் சொன்னாங்க. யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கலாமா? சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி, தீபிகா, சபரி, சின்ன விதம்பஞ்சேரியில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? வானவெளியின் வண்ணங்கள் வானத்தை வளமாக வளம் வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வானத்தில் வளமாக வளம் வருகின்றன அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க கேட்டீங்க இல்லையா, நான் அதுக்கே நான் ஆன்சர் சொன்னேங்க. ஏங்க என் பேரை படிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கூட வந்துட்டு ரொம்ப அன்பா சொல்லிட்டே இருக்காங்க. பரவாயில்ல. வருண் வாழை தோட்டத்துல வாழைப்பழம் வாங்கி வந்தான். சூப்பர்ல. யாரு? சாமி செட்டிப்பாளையம், பெரிய கிணறு வீதி, கவினிகா, வேலூர், உத்தரன், கனகா, நாகராஜ், ரங்கராஜ் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன், வஞ்சகர் வலையில் விழாதீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர வர வரலாறு வந்து வரவும் சேரும், வர வர வரலாறு வந்து வரவும் சேரும் அப்படின்ட்டு ஒரு வாக்கியத்தை நமக்காக கொடுத்துருக்காரு கோணமலை ஆனந்த்.

தன் முயற்சி நல்ல முயற்சி தான். வனத்தில் வண்டு வட்டமிட்டு வளைக்குள் சென்றது. வத்தலக்குண்டுக்கு போய் வறுக்கி வாங்கி வந்தேங்க. எங்க வறுக்கினா நம்ம ஊட்டிக்கு தான் போவோம். வத்தலக்குண்டுல புதுசா இவருக்காக ஸ்பெஷலா ஏதோ கொடுக்குறாங்க போல. மூக்குனூர், சண்முகநகர், சிவகுமார், மலர்கொடி, சபரிப்பிரியா, சரோஜினி சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் யாரெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க? இன்னும் நிறைய நேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு டங் ட்விஸ்டர் இருக்குள்ளேயே, அதையும் வந்து இவர் சொல்லியிருக்காரு. தென் பொன்மொழியிலேருந்து நாகமணி யாரை சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க? வாழைப்பழம் வழுக்கி வாலிபர் வலது கை வளைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழைப்பழம் வழுக்கி வாலிபர் வலது கை வளைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வராத வந்த வாசகி வந்தாள் இன்று. அது வாசகி, வாசகியா? சரி, வராத வந்த வாசகி வந்து விட்டால் இன்று அப்படின்ட்டு சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, யஸ்மித்ரன், மனக்ஷய மீனாட்சி, மணிநகரம், மதுரையிலேருந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர். வண்டியில் என்னுடைய மாமன் பொண்ணு வருகிறாள், வரவேற்க போவது வல்லவராயன். பார்த்தீங்களா சைடு கேப்பில் யாருன்னு தெரியலையே. திருநெல்வேலியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அம்புஜம் அம்புலவாணன். ஓகேங்க, நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பெரும்பாலான வார்த்தைகள் நம்ம கொடுத்த எழுத்துலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னும் முயற்சி பண்ணுங்கள், சூப்பர்வான ஆன்சர்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ எல்லாருக்காகவும் இப்போது

ஓகே, உங்களோட சேர்ந்து ஒரு ஆர்வ கோளாறுல நானும் உங்களுக்காக பாட்டை பிளே பண்ணிட்டேன். அடுத்த எழுத்து என்னன்னு சொன்னாதானங்க நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற உங்களுடைய மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ண இந்த தருணத்தில் அடுத்த எழுத்து ஒன்றும் இல்லைங்க, மா அப்படின்றது தான்.

இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். மலேசியா வாசுதேவன் பாடியது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல 4:45 கெட் செட் கோ தி கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கோம். அவ்வளோ ஜாலியாக ஜோஷ்ஃபுல்லாக வந்து எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகே, என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த வாக்கியத்தில் நீங்கள் கோர்க்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமுடைய முதல் எழுத்து நாம சொல்லக்கூடிய எழுத்தாக தான் இருக்கணும் அப்படின்றதா. ஓகே, அந்த வாக்கியத்தை வந்து முழுமையாக்குறதுக்காக நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சேர்த்துக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான வார்த்தைகள் வந்து நம்ம கொடுத்த அந்த எழுத்து இருக்கலையே, அதை வச்சு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வரிசையில் ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க. யார் இங்கேருந்து பேச வணக்கம், கேக்குதுங்களா? சரிங்க, எங்கேயோ போயிட்டாங்க போல, கேட்க மாட்டீங்க. இது சிக்னல் இருக்கிற இடத்துல வந்து தயவு செய்து பேசுங்க அப்படின்றத நம்ம பலமுறை சொல்லிட்டு இருக்கோம் நேர்களுக்கு. ஓகே, நம்ம வந்து மா அப்படின்ற ஒரு எழுத்தை கொடுத்துருந்தோம். பாண்டியநகர் இந்திராணி என்ன சொல்லியிருக்காங்க, மாம்பழத்தை மானாமதுரையில் மலிவாக வாங்கி மக்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்கம்பள்ளி கலைச்செல்வி, மல்லிகா மலர்களை மாலையாக்கி மருதமலைக்கு சென்றாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மாதவன் கதையை வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மாலையாக்கி மல்லிகை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதையே யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. மஞ்சள் நிற மலர்களால் மாலை மலர் ஒன்று கட்டி வைத்தேன், ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான்லேருந்து. ஜோதிநகர் அஜய், மகத்தி மாங்கா மரத்தில் மாங்காய் பறித்தாள். ஓகே, மதுரை மல்லி நான்கு, மதுரை மல்லி நான்கு மா ஓட வீதிகளில், ஓகே நான்கு மாட வீதிகளில் அப்படின்றதான் அவளை டைப் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். மனம் மணக்கும், மதுரை மல்லி நான்கு மாட வீதிகளிலும் மனம் மணக்கும் அப்படின்னு சொல்லி பெருமாள் சாமி சுமதி சாவக்காட்டுப்பாளையத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. மாமாவும் மாப்பிள்ளையும் மலையேறி மாம்பழம் பறித்து மக்களுக்கு கொடுத்தனர். சூப்பர்ல, சாமி சட்டிப்பாளையத்துலேருந்து கவினிக்கா. ஒரே மாம்பழம் தாங்க, அப்படியே தித்திக்குது கேட்குறப்பவே, அந்த அளவுக்கு மாம்பழமா வந்து குமிஞ்சிருக்கு. மாம்பழமா மாம்பழம், இது இது இது ஓவர் தாங்க. சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழமா. ஓகே, அடுத்து யாரும் சொல்லியிருக்காங்க, பீடம்பள்ளி வாசுதேவன் நல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. மணியின் மனம் மனிதநேயம் மகுடம் தந்தது, மணியின் மனம் மனிதநேயம் மகுடம் தந்தது அப்படின்ற ஒரு வாக்கியத்தை அவரே உருவாக்கியிருக்காரு. மழையே மழையே மண் மணக்க மண்ணின் மீது வந்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லி அம்சவேணி உடுமலையிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வா அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கும் வந்து ரொம்ப அழகான ஒரு வாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. வள்ளியும் வண்ண மயிலோனும் வண்ண மயிலேறி வயலூர் வசிக்க வந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருக்கு. மாதங்கி மகிழ்ச்சியாக மாம்பழச்சாறு பருக, மாதவியோ மறதியில் மகாராஷ்டிரா சென்று விட்டாராம். அதாவது மாதங்கி மகிழ்ச்சியாக மாம்பழச்சாறு பருக, மாதவியோ மறதியில் மகாராஷ்டிராவுக்கு சென்று விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலதி மாலையில் மல்லிகை மலர் சூடினாலாம், பாலா திருப்பூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. புலிராஜ் நீலகிரியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, மாமரத்தில் மாம்பழம் மஞ்சள் நிறத்தில் மங்களகரமாக இருந்தது. ஆஹா ஹா, சூப்பர்ல. அப்புறம் மதுரமல்லி மாம்பழம், இதை தவிர்த்து நிறைய நேர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் டைப் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா எல்லாருடைய பெயர்களும் படிக்கப்படும், நீங்க அனுப்பக்கூடிய எல்லா பதில்களும் வந்து படிக்கப்படும், முயற்சிக்கப்படும் அப்படின்றதா உண்மை. ஓகே, நம்ம அடுத்து என்ன எழுத்து சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ நிறைய நேர்கள் இதை சொல்லுங்களேன் இதை சொல்லுங்களேன் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பட்டம். இந்த பட்டத்தை தவிர்த்து தயவுசெய்து வேற ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, ஸோ பதில் சொல்ல முயற்சித்த பதில் சொல்ல எல்லா நேர்களும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாப்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த பாட்டு காத்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

அடையது நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்று இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா. கெட் செட் கோ தி கேம் ஷோவில் விளையாண்டுட்டு இருக்கோம். பா அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்து பால பருவத்தில் பள்ளியில் பாடம் படிப்பது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் சொல்லியிருக்காங்க. ஓகே, பவித்ரா, பந்தாட்டத்தில் எதிரியினர் பந்தினை பறந்து பறந்து பந்தாடினாள் பெரியசாமி. சுமதி சாவக்காட்டு பாளையத்திலிருந்து பாப்பாவும் பாபுவும் பாப்பாவும் பாலும் பழமும் பாயாசமும் பாட்டிக்கு படையல் வைத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தொடர்ந்து யாரு பட்டம் விட்டுவிட்டு பள்ளியில் பட்டம் வாங்குவது பட்டத்திற்கே பெருமைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடுமலையிலிருந்து அம்சவேணி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பட்டப்படிப்பு படித்தும் பயனில்லை, பட்டத்தை பறக்க விட்டு பரிதவிக்கின்றேன் அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க.

கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் சொல்லியிருக்காங்க. ஓகே, பவித்ரா, பந்தாட்டத்தில் எதினியினர் பந்தினை பறந்து பறந்து பந்தாடினாள் பெரியசாமி. சுமதி சாவக்காட்டுப்பாளையத்திலிருந்து பாப்பாவும் பாபுவும் பாப்பாவும் பாலும் பழமும் பாயாசமும் பாட்டிக்கு படையல் வைத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தொடர்ந்து யாரு பட்டம் விட்டுவிட்டு பள்ளியில் பட்டம் வாங்குவது பட்டத்திற்கே பெருமைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடுமலையிலிருந்து அம்சவேணி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பட்டப்படிப்பு படித்தும் பயனில்லை, பட்டத்தை பறக்க விட்டு பரிதவிக்கின்றேன் அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. படகில் பரமசிவம் ஏற பரதனே படிந்தான் புத்தகம் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஷோ சண்முகசுந்தரம் எஸ் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய் மீனாட்சி. தொடர்ந்து படகு பயணம் பல தேசம் பயணித்தேன் உடுமலையிலேருந்து சுடர் முருகானந்தம் ஜெயந்தி இவங்களும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கூடவே இன்னும் நிறைய நேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வித்தியாச வித்தியாசமாக யோசித்து அவங்களுடைய பதில்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓ சூப்பர் சூப்பர். பட்டம் பதவி பந்தா இல்லாமல் பறந்து வரும் அப்படின்ட்டு கோணமலையிலேருந்து ஆனந்தன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. பழனிக்கு பாத யாத்திரையாக பால்காவடி எடுத்து கொண்டு போனேங்க அப்படின்னு பீடம்பள்ளி வாசுதேவன் சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமாகவே யோசிச்சு யோசிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. படிப்பதற்காக இந்த ஒரு வார்த்தை மட்டும் அனுப்பிச்சா இப்படிங்க, எந்த படிக்கிறதுக்காக அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லுங்க. பள்ளிக்கூடம் பகுதியில் பட்டாசு வைக்கக்கூடாதுங்க அப்படின்ட்டு, அதாவது நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு மெசேஜ் ஒரு தடவை அனுப்பிச்சா போதுங்க. நமக்கு வந்து எக்கச்சக்கமான மெசேஜ் வந்துட்டுருக்கு, யாரை மெசேஜ் இதில் மிஸ் ஆகுது அப்படின்றது எங்களுக்கே தெரியாது, அனுப்பிச்சவங்களுக்கு தான் தெரியும். பள்ளிக்கூடம் பகுதியில் பட்டாசு பற்ற வைத்தால் பதற்றம் அடைவார்கள் மாணவர்கள் அப்படின்ட்டு தென் பொன்மொழியிலேருந்து நாகமணி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சூப்பர், இன்னும் நிறைய பதில்கள் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து பாட்டு கேட்கலாம்.

0: அகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம், என்ஜாய் பண்ணுறோம். இது கெட் செட் கோ தி கேம் ஷோ. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் விளையாண்டோம். எல்லா நேர்களும் யோசிச்சு யோசிச்சு அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்பவே அழகான பதில்களை கொடுத்துருந்தாங்க, நல்ல முயற்சி எடுத்திருந்தாங்க அப்படின்றதா உண்மையும் கூட. ஸோ நிறைய நேர்கள் ஏங்க மேடம் நாங்கள் சொன்னதெல்லாம் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய மெசேஜஸ் வந்துட்டுருக்கு, நிறைய பேருடையதே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நிச்சயமாக இன்னொரு நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க அப்படின்றத சொல்கிறோம். வித்தியாச வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்க. நாங்கள் ஊட்டியில் தான் வரிக்கு ஃபேமஸ் அப்படின்னு நினைப்போம், நாங்கள் மகாராஷ்டிராவுக்கு போய் இதை சாப்பிடுவோம், லட்டு சாப்பிடுவோம், ரசகுல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி கேம் போச்சு. இன்னும் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18 தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8 தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20 தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: அதிகாரம் பொறையுடைமை, குறள் எண் 155. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. தமக்கு தீங்கு செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை பெரியோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார், பொறுத்து கொண்டவரையே பொன்னாக கருதி மதிப்பர். இந்த திருக்குறளோடையும் பொருளோடையும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம இணைவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். 5 மணி ஆயாச்சுன்னா டான ஆர்ஜே சாரு கேசினி கதை சொல்ல வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி கதை சொல்ல வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியுடைய சிறப்பே குட்டி குட்டி கதைகள் வழியா உலக புதுமறையான திருக்குறளை கேட்கிறதா இல்லைங்களா? அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்காக நிறைய கதைகளும் அதற்கான திருக்குறளும் அதனுடைய பொருளும் காத்திருக்கு. நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதையும் அதற்கு

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதையை கேட்கலாம். ஒரு ஆத்துல தண்ணி பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆத்தோரமா வளர்ந்திருந்த செடிகளுக்கு நடுவுல ஓனான் ஒண்ணு மெல்ல ஊர்ந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த ஆத்து தண்ணிய பார்த்ததும் ஓனானுக்கு ஒரு ஆசை வருது, அந்த ஆத்து தண்ணியில நீந்தி போகணும் அப்படின்னு. அதனால அந்த ஆத்து தண்ணியவே ஏக்கத்தோட பாத்துட்டு இருந்துச்சாம் ஓனான். அந்த நேரத்துல ஓனானுக்கு பக்கத்துல அணில் ஒண்ணு வந்துச்சு. வந்து, ஓனானே, ஆத்து தண்ணியவே வெறிச்சு பாத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு ஓனான், அணிலே வா வா, சரியான நேரத்துல எனக்கு நீ ஆலோசனை சொல்ல வந்த. இந்த ஆத்து தண்ணிய பார்த்ததும் எனக்கு நீந்தி போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால நீதான் எனக்கு யோசனை சொல்லணும்னு கேக்குது. ஓனானே, நீ உயிரை விடணும்னு முடிவு பண்ணிட்டனா நான் உனக்கு ஒரு யோசனை சொல்ற. ஓடுற தண்ணியில நீ நீந்தினா என்ன ஆகும், அந்த தண்ணி உன்னை இழுத்துட்டு போகும். அது அபாயகரமான செயல், உன்னோட வேலைய போய் பாரு அப்படின்னு சொல்லுச்சு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு காரியத்துக்கு பயப்படணுமோ அதுக்கு பயந்துதான் முடிவு செய்யணும், ஆபத்தான விஷயத்துக்கு ஆசைப்படாத அப்படின்னும் அறிவுரை சொல்லிச்சான். அதை கேட்டதும் ஓனான் தன்னுடைய ஆசையை விடுத்து அந்த முடிவையே கைவிட்டுருச்சான். இந்த கதைக்கான திருக்குறள் அறிவுடைமைங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய

அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாம இருக்கிறது மூடத்தனம், அதுக்கு பயப்படுறது அறிவாளிகளுடைய செயல் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுக்கான பொருள். அப்போ நாம அறிவாளியா இருக்கணுமா முட்டாளா இருக்கணுமா, நாம தானே முடிவு பண்ணணும். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய 2வது கதையை இப்போ கேட்கலாம். ஒரு பெரிய மலை, அந்த மலை மேல வேகமா ஏறிட்டு இருந்துச்சா ஒரு குரங்கு. அப்படி வேகமா போயிட்டு இருந்த குரங்கு பக்கத்துல முயல் ஒண்ணு பசியோட வந்துச்சு. குரங்கே குரங்கே, நீ எங்க போறேன்னு முயல் குரங்க பார்த்து கேக்குது. முயலே, நான் மலை மேல போய் தேன் எடுக்க போறேன்னு குரங்கு சொல்லிச்சான். குரங்கே, நானும் ரொம்ப பசியோட இருக்கிற, அதனால என்னையும் தேன் எடுக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ, நானும் கொஞ்சம் அதுல சாப்பிட்டுக்கிற, எனக்காக இந்த ஒரு உதவி பண்ணுன்னு முயல் கெஞ்சி கேட்டுக்குது. முயலை பாக்கும்போது குரங்குக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. முயலே கவலைப்படாத, நான் உன்னை தேன் எடுக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போற, நீ வேணுங்கிற அளவுக்கு தேன் சாப்பிட்டு உன்னுடைய பசிய போக்கிக்கோன்னு சொல்லிட்டு குரங்கு முயலை கூட்டிட்டு போகுது. குரங்கும் முயலும் தேன் எடுக்கிற இடத்துக்கு வந்து சேருதுங்க. தேனடைய கண்ணில் பார்த்ததும் கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம அது மேல பாஞ்சு அதை பிச்சு எடுக்க முயற்சி பண்ணுது அந்த முயல். அந்த நேரத்துல தேனடையில இருந்த தேனீக்கள் பறந்து வந்து குரங்கையும் முயலையும் பயங்கரமா கொட்ட தொடங்குச்சான். அப்போ குரங்கு கத்துது, முயலை, உனக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லையா? உன்னோட அவசர வேலையால தேன் எடுக்க முடியாம போச்சு. இப்ப பாரு, உடம்பு முழுக்க தேனீக்கள் கொட்டி புண்ணாயிருச்சு. இனி எதுலயும் அவசரப்படாத, பொறுமையாயிரு அப்படின்னு கத்துச்சான். அப்பதான் அந்த முயலுக்கு புரிஞ்சுதான் தான் பொறுமை இல்லாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோ அப்படின்னு. இனி யோசிச்சு என்ன பண்றது, தேனி கடிச்ச வலி இல்லாமையா போக போகுது. ஆனா நாம இப்படி இருக்க கூடாது, எல்லா விஷயத்திலயும் பொறுமைய கடைபிடிச்சு நிதானமா இருக்கணும். இந்த கதைக்கான திருக்குறள், நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அதாவது சான்றாண்மை நம்மளை விட்டு விலக கூடாது அப்படின்னு விரும்பினா பொறுமைய பின்பற்றி வாழணும் அப்படிங்கறதான் இந்த திருக்குறளுக்கான

0: நேர்களே, இன்று இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கதை, ஒரு தோட்டத்துல இருந்த மண்ணையெல்லாம் கொடைஞ்சு முள்ளம்பன்றி கிழங்குகளை பிடுங்கிட்டு இருந்துச்சு. அந்த கிழங்குகளை எல்லாம் பிடுங்கி பிடுங்கி ஒரு இடத்துல மொத்தமா குவிச்சு வச்சிருந்துச்சு அந்த முள்ளம்பன்றி. அந்த முள்ளம்பன்றி கிழங்குகளை எல்லாம் பிடுங்கி குவிச்சு வச்சிருந்த இடத்துக்கு நரி ஒண்ணு வந்துச்சான். தந்திரக்கார நரிக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த யோசனைப்படி முள்ளம்பன்றிக்கு தெரியாம அது பிடுங்கி வச்ச கிழங்குகளை எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல மறைச்சு வைக்குது. வேக வேகமா கிழங்குகளை எல்லாம் பிடுங்கிட்டு இருந்த முள்ளம்பன்றி அது சேர்த்தி குவிச்சு வச்சிருந்த இடத்துல கிழங்குகள் இருக்கா அப்படின்னு பாத்துச்சான். அந்த கிழங்குகள் இல்லாததை பார்த்து திடுக்கிட்டு போச்சு அந்த முள்ளம்பன்றி. சுத்தியும் முத்தியும் பாக்குது, அந்த இடத்துல யாருமே இல்ல. நமக்கு தெரியாம யாரோ கிழங்குகளை எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, போனது போகட்டும், இனி என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு அளவுக்கு கிழங்குகளை சாப்பிட்டுட்டோம், இந்த தோட்டக்காரர் கண்ணுல படுறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடலாம்னு சொல்லிட்டு ஓடியே போச்சா முள்ளம்பன்றி. கொஞ்ச நேரம் கழிச்சு தோட்டக்காரர் தோட்டத்துக்கு வந்து பாக்குறாரு. அங்க நரி திருடி வச்ச கிழங்குகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஓஹோ, நீதான் இது தினமும் திருடி திங்குறியான்னு சொல்லிட்டு தன்னோட கையில இருந்த தடியால நரிய ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு அந்த தோட்டக்காரர். நரி அடி வாங்கினதுல கீழே விழுந்துருச்சு. இந்த கதைக்கான திருக்குறள் கள்ளாமைங்கிற அதிகாரத்துல இருக்கிற களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும். அதாவது அடுத்தவங்களுடைய பொருளை திருடக்கூடிய ஆசை உடையவனுக்கு அது நிறைவேறினதுக்கு அப்புறமா அழியாத துன்பத்தை தருமா, இதுதான் இதுக்கான பொருள். தோட்டக்காரருக்கு தெரியாம கிழங்குகளை திருடிச்சு முள்ளமன்றி, அதுக்கு கிடைக்காம அதுகிட்ட இருந்து நரி திருடிட்டு போச்சு. சரி, சாப்பிடலான்னு போகும்போது தோட்டக்காரர்கிட்ட அந்த நரி அடி வாங்குச்சு. திருடின பொருள் அனுபவிக்க கிடைச்சோ அதனால துன்பம் தான் ஏற்பட்டுச்சு. நாம இந்த மாதிரி இருக்க கூடாது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும்

0: கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன், வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: நேர்களை, நமது ஆகாசவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இல் நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: நேர்களை, இன்று இரவு 9:15 சிறப்பு மயிலரகு விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில இப்ப ஒரு கதை. ஒரு எருமை மழையில நனைஞ்சிட்டு இருந்துச்சான். எருமை மாட்டுடைய கொம்பு மேல குருவி ஒண்ணு வந்து உட்கார்ந்துச்சு. மழையில நனைஞ்ச அந்த எருமைய பார்த்த குருவி, எருமையாரே, நீங்க என் கூட போட்டிக்கு வரீங்களா அப்படின்னு கேக்குது. குருவியே, உன் கூட போட்டி போடுறதுக்கு நான் தயாரா இருக்க, போட்டியை இங்கேயே வச்சுக்கலாம், ஆனா எப்ப வச்சுக்கலாம்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லுது அந்த எருமை மாடு. எருமையாரே, இங்க இப்பவே வச்சுக்கலாம், இப்ப மழை வந்துட்டு இருக்கு, இந்த மழையில நாம நனையலாம், யார் அதிக நேரம் நனையிறமோ அவங்கதான் ஜெயிச்சவங்க, போட்டி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குது குருவி. ஓ, தாராளமா, மழையும் நல்லா பெஞ்சிட்டு இருக்கு, நாம இப்ப இருந்தே போட்டி ஆரம்பிக்கலாம்னு எருமை மாடு சொல்ல போட்டி ஆரம்பிக்குது. மழையும் விடாம பெஞ்சுகிட்டு இருக்கு, குருவியும் எருமையும் நல்லா மழையில நனையுதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எருமை ஆட்டம் இல்லாம அமைதியா நிக்க குருவி குளிர்ல ஆட்டம் போட தொடங்குச்சு. எருமை மாடு கிட்ட போட்டி போட்டது தப்பு அப்படின்னு அந்த குருவி அப்பதான் உணர்ந்துச்சான். இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்மளை விட வலிமையானவங்க கூட போட்டி போட்டா இதுதான் நடக்கும்னு தெரியுது. இந்த கதைக்கான திருக்குறள், அமைந்தாங்கொழுகான் அளவறியான், தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அதாவது மத்தவங்களை மதிக்காமையும் தன்னுடைய வலிமையையும் உணராம தன்னை மட்டுமே பெரியவன்னு நினைக்கிறவன்.
1: என்ன கேட்டானா?

நேர்களை, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி நாளை காலை 8:30 மணிக்கு ஒலிபரப்பாகும். 18 June.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். இப்ப ஒரு கதையை நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு பேராசக்காரன் இருந்தான். அவன் வட்டிக்கடை நடத்திட்டு வந்தானா. அவனுக்கு எல்லாமே பணம் பணம் பணம் மட்டும்தான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அன்பு செலுத்தினது பணம் மேல மட்டும்தான். ஒரு நாள் அவனுடைய ஊருக்கு துறவி ஒருத்தர் வந்திருந்தாரு. மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட ஆசி வாங்கினா சகல பாக்கியமும் வந்து சேரும்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. இத கேட்ட அந்த பேராசக்காரன் துறவி கிட்ட போய், சுவாமி, எனக்கு என்னுடைய செல்வங்கள் நாளுக்கு நாள் பெருகணும்னு ஆசிர்வாதம் பண்ணுங்க, அது உன்னே எனக்கு போதும்னு கேட்டுக்கிட்டான். அவனை வியப்போட பார்த்தாரு அந்த துறவி. என்னப்பா, எல்லாரும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட நலத்தை தான் விரும்புவாங்க, நீ செல்வம் ஒன்னு மட்டும் போதும்னு சொல்றியே, அவங்க மேல உனக்கு அன்பே இல்லையான்னு துறவி கேக்குறாரு. அதுக்கு அவன் சொன்னா, அன்பாவது கின்பாவது, எனக்கு யார் மேலயும் அன்பு இல்ல, பணம் தான் முக்கியம். பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்கிடலாம், எது வேணாலும் திரும்பி வந்துரும், ஆனா பணம் போனா திரும்பி வருமா அப்படின்னு கேட்டானா. அவனோட பேச்ச கேட்டு வெறுப்பான துறவி, மிருகங்கள் கூட தன்னுடைய மனைவி குட்டிகள் கிட்ட பிரியம் காட்டுது, நீ அதை விட கேவலமானவன், அன்புங்கிற வார்த்தையே தெரியாத நீ உயிரில்லாத தோல் போற்றப்பட்டது போன்ற நடமாடும் எலும்பு கூடு, நீ மனிதனா மாறினதுக்கு அப்புறம் என்கிட்ட வா, அப்ப உனக்கு ஆசி வழங்குறேன்னு சொல்லி அவனை அடிச்சு விரட்டி விட்டுட்டாராம். ஒரு மனுஷன் இப்படியும் இருப்பானான்னு இருக்கு இல்லையா அந்த கதையை கேட்கும் போது. இந்த கதைக்கான திருக்குறள் அன்புடைமைங்கிற அதிகாரத்துல இருக்கிற, அன்பின் வலி அது உயிர் நிலை, அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு அடிப்படையா கொண்டதுதான் இந்த உயிர் நிறைஞ்ச உடம்பு. அன்பு மட்டும் இல்லைன்னா இந்த உடம்பு எலும்பு மேல தோல் போர்த்தப்பட்டது போன்றதுதான். இதுதான் பொருள். எல்லாத்துக்கிட்டையும் நாம அன்போட இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு நாம வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கதைகள் கேட்டும் கதைகள் மூலமா திருக்குறளையும் பொருளையும் கேட்டும் இல்லைங்களா, இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை கத்துத்தர உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும், இந்த கதையும் திருக்குறளும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் மறுபடியும் நம்ம நிகழ்ச்சிய அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அன்னைக்கும் இன்னைக்கு மாதிரியே நிறைய கதைகளையும் அதற்கான திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்

0: பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
0: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இனி தொடர்வது பொன்மாளை போடுது திரையில் பக்தி இசை.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்ட பாடல் திருவருள் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: வடைமாலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடியது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இதுவரை பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை கேட்டோம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: இனி நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் குறித்து பேராசிரியர் முனைவர் கே ராஜமாணிக்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். 9:15 சிறப்பு மயிலிறகு விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா. நாளை June 3 புதன்கிழமை காலை 6:10 எனைதானும் நல்லவை கேட்க முனைவர் சதீஷ்குமார் வழங்குகிறார். முனைவர் எஸ் சதீஷ்குமார். 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் கொஞ்சம் கிழி. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை ஆற்றல் மிகு அற்புத திருவந்தாதி உரை வழங்குபவர் முனைவர் கு செல்வி அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம். இதில் இவரை சந்திப்போம். பரதநாட்டிய கலைஞர் பிருந்தா ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் நவ்யா 2026 இளம் பெண்களுக்கான தொழிற்பயிற்சி திட்டம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னை அவச்சா இளநீரு. தென்னை தொழில் செய்து வரும் முதுகலை பட்டதாரியான கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் கரையாம்பாளையம் எஸ் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இயற்கை ஆர்வலரும் தொல்லியல் ஆய்வாளருமான மேகா சக்திய பாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் குறித்து பேராசிரியர் முனைவர் கே ராஜமாணிக்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. நேர்களே, இன்றிரவு 9:15 சிறப்பு மயிலிறகு விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி உதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 182,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சிகிச்சை மையங்கள் மூலம் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நட்டா கூறினார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இம்மாதம் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் இருப்பின் இம்மாதம் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தலைமைச் செயலகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி திருமதி தேன்மொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும் திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜகான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்த்துறை செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இத்துறை மூலம் தயாரிக்கப்படும் வேட்டி சேலைகள், பவானி ஜமக்காலம், கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் சேலைகள், பரிசு பொருட்கள், புதிய ரக வடிவமைப்புகள் உள்ளிட்ட தயாரிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த

0: காங்கிரஸில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதைக் கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ளும் அலுவலர்கள் மற்றும் துணை கணக்கெடுப்பு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் எதிர்கால திட்டமிடல் மற்றும் வருங்காலத்தில் வரவிருக்கும் நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு உதவும் வகையில் துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
2: சென்டர்ஸ் வந்து இட் இஸ் அ பேஸ் டேட்டா, நம்மளோட ஃபியூச்சர் பிளானிங், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் டேட்டாவா வந்து கவர்மெண்ட் இது எடுத்துட்டு பண்ணும். ரெண்டு கட்டமா சென்டர்ஸ் இன்ஃபர்மேஷனை பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து ஆகஸ்ட் மந்த்ல நம்ம இந்த ஹவுஸ் ஹோல்ட் எனுமரேஷன் வந்து பண்ண போறோம். பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி 2027 வில் பி டூயிங் பாப்புலேஷன் எனுமரேஷன். ரெண்டு ஃபேஸ் ஆஃப் எனுமரேஷனும் வந்து நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் பிக்ஸ் பண்றது, ஜியோ சென்சிங் பண்ண வேண்டிய விஷயங்கள், அதெல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா ஃபீல்ட் லெவல்ல போய் நம்ம எனுமரேட்டர் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணும் போது ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிக்கலாம் அந்த விஷயத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், 2011 எல்லாம் மேனுவல் சென்சர் தான் பண்ணிருப்போம், இந்த வாட்டி வந்து எல்லாமே நம்ம டிஜிட்டலா பண்ண போறோம்.
1: தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் ஜூன் 4 வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.
1: மாவட்ட செய்திகள். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் திருமதி பிரியா இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 3 நாட்கள் பயிற்சி வகுப்பினை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்து உரையாற்றினார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனகுப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2வது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன்

0: இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40. மாநில செய்திகள் கேட்டோம்.
2: You are listening Akashvani Coimbatore 103 FM. Stay tuned.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பொன்மாலை பொழுது. இளையராஜா இசையமைத்த பாடல்களை கேட்க போறோம். பியூட்டிஃபுல் 80s அந்த வரிசையில முதல் பாடல் இதோ.
3: தங்க மகளுக்கும்

சூரிய திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் பஞ்சவர்ணாசலம் பி சுசீலா பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில நான் 80s பாட்டில் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பியூட்டிஃபுல்லா

ஃபேமஸான 70s கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு இளையராஜா இசையமைத்த பாடல்களை கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி சென்னை மெத் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய கோயம்புத்தூரை பொறுத்தளவு அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகுங்க. திருப்பூரில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். திருப்பூரில் அங்கங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஈரோட்டில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். சேலம்ல அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். பாலக்காடு பொறுத்தளவில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்.

பாலூட்டி வள்ளத்தக்கிளி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். எஸ் ஜானகி பாடியது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:49 நிமிடம். நம்ம கோயம்புத்தூர்ல எங்கெல்லாம் டிராபிக் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒப்பனைக்கார வீதி, வெரைட்டி ஹால் ரோடு, தொடர்ந்து டவுன் ஹாலு, அப்புறம் ராஜவீதி, இதுக்கப்புறமா நம்ம ஜிஹெச் பக்கமும் ஹெவி டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதே மாதிரி கிராஸ்கட் ரோடு, மரக்கடை பக்கம், சுக்கரவார்பேட்டைக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டனா இருக்கும் இல்லையா, அங்கேயும் ஹெவி டிராஃபிக் இருக்குது. அவினாசி ரோட்லையும், மேட்டுப்பாளையம் ரோட்லையும், சுந்தராபுரம் சிக்னல் பக்கத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து ஹெவி டிராஃபிக்காக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. டூ வீலராக இருந்துச்சு அப்படின்னா ஹெல்மெட் போடுறதுக்கு மறக்காதீங்க. ஃபோர் வீலராக இருந்துச்சு அப்படின்னா சீட் பெல்ட் போடுறதுக்கு மறக்காதீங்க.

வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டும் பாடலாசிரியர் பஞ்சவர்ணாச்சலம், எஸ் ஜானகி, பி எஸ் சசிரேகாவும் மாதேவி பாடியது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில பியூட்டிஃபுல் 70s கேட்டுட்டு இருக்கோம். நேர்களே, இன்று இரவு 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் சிறப்பு மயிலிறகாக விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா.

பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வாலி, கே ஜே ஏசுதாஸ், பி சுசீலா பாடியது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இன்னைக்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்த 70-களில் வெளியான அழகான பாடல்களை கேட்டுட்ருக்கோம்.

0: எங்களை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10:12 ஒளிபரப்பாகும்.
1: அருணாச்சலம், இசை இளையராஜா. 7:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. நேயர்களே, இன்று இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு விண்டேஜ் ராஜா வழங்குகிறார் சௌமியா.

கேட்ட அந்த பாடல் புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சிவகுமார்.
1: காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி ஊரக சுயவேலைப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் படித்த வேலைப்பட்ட இளைஞர்களுக்கு இலவச தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து இந்தியன் வங்கி சுயவேலைப்பு

0: இலவசமாக தொழில் தொடங்குவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 350 மேற்பட்ட பயிற்சி வகுப்புகள் மூலம் 10,000 மேற்பட்ட பயனாளர்கள் இலவச தொழில் பயிற்சி பெற்று அவர்கள் சுயமாக தொழில் செய்து வருகிறார்கள். பயிற்சியாளர்கள் பயிற்சி முடித்தவுடன் அவர்களுக்கு தேவையான மூலதனம் வங்கி கடன் மூலம் பெற்றுக் கொடுத்து அவர்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் உறுதுணையாக இருக்கின்றது.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீபெரும்புத்தூர் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு இயக்கம் திட்டத்தின் கீழ் 50 படுக்கைகள் கொண்ட அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் ICU பிரிவு ஆகிய வசதிகளுடன் மின் தூக்கி வசதிகள் கொண்ட 3 தளங்களுடன் கட்டப்பட்டு வரும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டும் பணியினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் 2026 ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் நடைபெறும் மாணவர் சேர்க்கை 8 வகுப்பு மற்றும் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் www.skilltraining.tn.gov என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யலாம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பயன்பெறும் வகையில் விண்ணப்பத்தில் தொடர்பான உரிய அறிவுரைகள் வழங்கவும் விண்ணப்பங்கள் இலவசமாக பதிவு செய்திடவும் உரகடம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்வுறு மைய கூட்டரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவர்களுக்கான வல்லமை தாராயோ கோடை சிறப்பு முகாம் நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SP K தென்னரசு திறந்து வைத்து பார்வையிட்டார். சட்டமன்ற பேரவை செயலகம் ஆணையின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ₹88,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா, ஸ்ரீபெரும்புத்தூர் சார் ஆட்சியர், ஒன்றிய குழு தலைவர் மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட அரசினர் விருந்தினர் மாளிகையில் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு விருந்தினர் மாளிகையில் மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் SP K தென்னரசு தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வட்டம்பாக்கம் ஊராட்சியில் இருளில் இன மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் N. ஆனந்த் மற்றும் மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SP K தென்னரசு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டிட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நத்தம்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் குப்பை கிடங்கினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டு குப்பை கிடங்கு அமைக்கப்படும் வரைபடத்தினை பார்வையிட்டு காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு கட்டப்பட்டு வரும் புதிய அலுவலக கட்டிடத்தையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அலுவலக கட்டிட பணிகளை தன்மைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய சுற்றுலா மாளிகை மற்றும் மாவட்ட நூலகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இவ் ஆய்வின் போது காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் வினோத், பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர்.
2: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சிவகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு

0: உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்நினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பழங்குடியின இளைஞர்களை மேம்படுத்தவும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி உதவித்தொகையை படிப்பதற்கான நிதி உதவியாக மட்டும் கருதாமல் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் ஆயுதமாக தாம் கருதுவதாக குறிப்பிட்டார். புதிய வாய்ப்புகளை அடைவதற்கான கதவுகளை கல்வி உதவித்தொகை திறந்து விடுவதாகவும் அவர் கூறினார். வளமான அறிவாற்றலுடன் திகழும் பழங்குடியின இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இது உதவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கால இந்தியாவை பிரகாசமாக ஒளிரச் செய்வதற்கான வலிமையை இளைய சமுதாயத்தினர் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்கள், குறிப்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள், தாங்கள் பிறந்த இடத்தையும் மக்களையும் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். நேபாளத்தின் தேசிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லாமிச்சானா மற்றும் அவர் தலைமையில் புதுதில்லி வந்துள்ள தூதுக்குழுவினரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா நேபாளம் இடையிலான ஒத்துழைப்பு, இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டிற்கு வாய்ப்பில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்திய நேபாள எல்லைப்பகுதி குறித்து நேபாள பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித சர்ச்சையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள எல்லை தொடர்பான 98% சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகவும், சில பிரச்சினைகளுக்கு சுமூகமாக இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். புதுதில்லி வந்துள்ள ஜெர்மனி துரிங்கியா மாகாணத்தின் அமைச்சர் மேரியோ ஓகிட் இன்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து நவீன தகவல் தொடர்பு, போட்டோனிக்ஸ் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், உலகின் மூன்றாவது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்பம், மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் சர்வதேச அளவில் கூட்டு முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவும் ஜெர்மனியும் அறிவியல் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் நீண்டகால தொடர்பை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழிலக மேம்பாட்டில் புதிய வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் இன்று மும்பை சென்றுள்ளார். சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா, மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் ராவல் ஆகியோர் அவரை வரவேற்றனர். மும்பையில் தொழிலதிபர்களை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து மியான்மர் அதிபர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 விசா அனுமதியுடன் இந்தியா வரும் வெளிநாட்டவர் கூடுதலாக தங்கியிருக்க வேண்டுமெனில் விசா காலம் முடியும் முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 180 பின் அசாதாரண சூழ்நிலையில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஆன்லைன் மூலம் மேல்முறையீட்டு கோரிக்கையை தாக்கல் செய்யவும் புதிய விதிகளில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான

0: மாற்றங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ராம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. எல்னினோவின் தாக்கம் உலகம் முழுவதும் இவ்வாண்டு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இம்மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இதன் தாக்கம் 80% இருக்கும் என்றும், நவம்பர் மாத இறுதி வரையிலும் இந்த தாக்கம் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு பசிபிக் பகுதியில் வீசும் கடும் சூறாவளி காற்று காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பருவமழையும் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பருத்தி மீதான இறக்குமதி வரிக்கு மத்திய அரசு 5 மாதம் விலக்கு அளித்திருப்பது ஜவுளித்துறைக்கு உத்வேகம் அளித்துள்ளது. கோவையில் செயல்படும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த வரிவிலக்கு பருத்தி பருவமில்லாத காலத்தில் பஞ்சு பற்றாக்குறையையும் தரமான பஞ்சு தேவையையும் பூர்த்தி செய்யும் என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் திரு துரை பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: 11% காட்டனுக்குண்டான இம்போர்ட் டியூட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஒரு 5 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. எஃப்டிஏலாம் சைன் ஆகி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்மளோட காட்டன் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பாக 10-20 லட்சம் பேர் ஜாஸ்தி ஆகும். காட்டன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட், ஸோ அதுல க்ரோத் வந்து ஈஸியா வந்துடும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு.
1: கடந்த மாதத்தில் யுபிஐ மூலம் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதி சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை தளமாக இது உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மின்னணு பொருளாதார கட்டமைப்பின் ஆதாரமாக யுபிஐ விளங்குவதாகவும், நிகழ்நேர பண பரிவர்த்தனையை இது உறுதி செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அசரின் வி கியோங் தான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் 3வது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேரம் 7:25. ஈரும் ஊரும் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை

0: முகமரி விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலையாக 14,399, குறைந்த விலை 11,399. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 13,269, குறைந்த விலை 10,369. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 14,395, குறைந்த விலை 10,263. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 13,169, குறைந்த விலை 9,899. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 14,519, குறைந்த விலை 11,319. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 13,279, குறைந்த விலை 10,259. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 13,089, குறைந்த விலை 11,269. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 13,009, குறைந்த விலை 11,969 ரூபாய்க்கு விலை தெரிந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களின் ஆதார மற்றும் உண்மை விலை நிலவரம் மற்றும் விற்பனை குறித்த அறிவிப்பு. ஆதார விலை ரகம் கோ 54, இருப்பு 1860 கிலோ, விலை ரூபாய் 1 கிலோவுக்கு 44. உண்மை நிலை விதை கோ 55, இருப்பு 3914 கிலோ, 1 கிலோவின் விலை 40 ரூபாய். உண்மை நிலை விதை கோ 52, இருப்பு 3039 கிலோ, 1 கிலோவின் விலை 40 ரூபாய். உண்மை நிலை விதை கோ 59, இருப்பு 7610 ரூபாய், 10 கிலோ, 1 கிலோவின் விலை 40 ரூபாய். உண்மை நிலை விதை கோ 54, இருப்பு 60 கிலோ, 1 கிலோவின் விலை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் நெல் துறை பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவை 641-0003. அலைபேசி எண் 9865-0063-33. வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32°C முதல் 36°C ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 25°C ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%-90% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழையுடன் சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டிகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். தொடர் மழை காணப்படுவதால் உரமிடுதல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒத்திவைக்கவும். போதுமான வடிகால் வசதியை ஏற்படுத்தவும். அதிகப்படியான பாசனத்தை தவிர்க்கவும். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும். மேலுரமிடுவதை தவிர்க்கவும். சமீபத்தில் விதைப்பு செய்த நிலக்கடலில் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி பாடுவாசி நடவு செய்யவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையில் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்கவும். மழைக்கு பின் சாய்ந்த பயிர்களை மண் அணைத்து நிமிர்த்தி நிறுத்தவும். மணி நேரத்தை பொறுத்து மஞ்சள் நடவு தொடர்ந்து செய்யவும். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்தவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இல் இணை தொடர்வது ஏறும் ஊரும்.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் குறித்து பேராசிரியர் முனைவர் கே ராஜமாணிக்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. முதலில் தென்னைக்கேற்ற மண்ரகங்கள், தென்னங்கன்றுகளை நடும் முறை, தென்னங்கன்றுகளுக்கான உர நிர்வாகம் குறித்து கூறுகிறார். கேட்போமா?
1: மண் வகையில் எடுத்துட்டா சார், செம்மண்ணு, வண்டல் மண்ணு எல்லாம் இருக்குது. நம்ம தென்னை நடவும்னா இந்த அமில காரத்தன்மை பிஹெச் 7 இருக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ இருக்கலாம்? 5.2 8.6 வரைக்கும் ஏலாம். நம்பர் 7 பார்த்தீங்கன்னா நியூட்ரல். 7 கீழே என்ன? 7 கீழே என்ன? 6, 5 நாளெலாம் அமிலத்தன்மை. 7 மேலே என்ன? 8, 9, 10 காரத்தன்மை. ஸோ அந்த அமில காரத்தன்மை நீங்கள் நியூட்ரலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் முன்னே மாட்ரேட், கீழே மேலே கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் அந்த ரேஞ்ச் என்ன சொல்கிறோம்? 5.2 8.6 வரைக்கும் இருக்கிறது பெஸ்ட்னு சொல்கிறோம். கருப்பு நிற களிமண்ணில் கூட நம்ம செய்யக்கூடாதுன்றோம். ஏன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, தண்ணி தேங்கியிருக்கிறோம். ஒன்றும் பயப்பட வேணாம், நம்ம உடுமல்பட்ட ஏரியாவில் களிமண் தான் இல்லையா. இப்போ இங்கே என்ன தென்னை நடாமையாக இருக்கிறோம். களிமண் இருந்தாலும் என்ன, நல்லா வடிகால் எடுக்கணும். நல்ல என்ன அரணை எடுத்திங்கன்னா எக்ஸஸ் ஸ்டேக்கட் வாட்டரை வடிச்சிடலாம், அவ்வளோதான். நத்திங் டு வரி. எந்த மண்ணில் வேணாலும் நம்ம தென்னை நடலாம், ஆனால் சாயில் ஃபெர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். தென்னங்கள்கிட்ட தேர்ந்தெடுக்கணும்னா சார், நீங்கள் யாருமே வந்து சும்மா ஒன்றும் தென்னம்பழம் வாங்கலை, காசு கொடுத்தா வாங்குறீங்க. எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கமோ, யூனிவர்சிட்டியோ, டிபார்ட்மெண்ட் ஹார்டிகல்ச்சரோ அக்ரிகல்ச்சரோ இருந்தால் நீங்கள் தென்னம்பழம் தேர்ந்தெடுக்கணும்னா தென்னம்பழுடைய வயது 8-11 இருக்கணும், 8-11 months. அடுத்தது என்ன பிரதானமாக, அதுக்கு உயரம் 4 உயரத்தில் இருக்கணும். தென்னம்பழம் மாதிரி ஒன்றா இந்த மாதிரி பாலிபேக் சீட்லேயும் எடுத்துக்கலாம். அடுத்தது ஹைட்டு 4 உயரம், அதனுடைய நடுக்கழுத்து 10-12 cm நடுக்கழுத்து பருமன் இருக்கணும். அடுத்தது அந்த இலை நல்லா விரிஞ்சிருக்கணும், ஒட்டி பின்னி இருக்கக்கூடாது. அடுத்தது 5வது பாயிண்ட் என்ன, இலைகள் நல்லா பிரிஞ்சிருக்கணும். அடுத்தது இந்த ஹீட்டு 4-5 அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த தென்னம்பிள்ளை காய் இருக்குல்ல, நெத்துக்காய் வேறு தூர் நல்லா பிடிச்சிருக்கும். ஒரு வேர் ரெண்டு வேர் கூடாது. ஒரு தென்னம்பிள்ளை எடுத்தால் அதில் வேர் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5-6 7-8 இருந்தால் இன்னும் பிரமாதம், சந்தோஷம், அந்த மாதிரி எடுக்கும். ஸோ இதுதான் ஒரு தாய்மரத்தில். 2வது முக்கியமான பாயிண்ட்டு, தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தென்னம்பிள்ளையில் இலை புள்ளியோ இலை கருகளோ எலிக்கடியோ கரையா தாக்குதலோ கள்ளிப்பூச்சி, செதில் பூச்சி, கண்ணாடி பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கணும். போரான் சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கும். போரான்னு இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பிட்டிங், அந்த ஃபோல்டிங் இருக்கும். அப்புறம் கோல்டன் எல்லோ ஸ்பெக்கிள்ஸ், அதாவது நல்லா இந்த தங்க புள்ளிகள் மாதிரி இருக்கக்கூடாது, பச்சை பசியல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அது குவாலிட்டி சீட்லிங்ஸ். அப்போ தான் நட்டால் உங்களுக்கு எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எடுக்கும்போதே நாற்றங்களே ரிசைக் ஐயாது இருக்கு, வேணாம், சும்மாவும் கொடுக்குறேன். ஒரு கல்லை 150 கொடுக்குறேன். இப்போ நாளைக்கு ஒரு குட்டை நெட்டை எடுக்கிறீங்க, நெட்டை குட்டை 500 ₹, 750 ₹, 590 கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான், உங்களுக்கு தான் அந்த அக்கறை வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மந்திரிக்க நீங்கள் தான் அதில் யோசிக்கணும். சீட்லிங்ஸ் ப்ரொடக்ஷன் வரும்போது இந்த ஸ்டேஜ், 7-8 ஆனால் தான் இந்த ஸ்டேஜுக்கு வரும். நீங்கள் எல்லோரும் பண்ணுற தப்பு, ஒரு தனியார் நிறுவனத்தில் ஐயா முளை போட்டால் போதும், 3 போய் ஒரு கம்பெனியில் போய் எடுக்கிறீங்க, நான் பதியம் போட்டு நட்டுக்கிறேன், பின்னாடி நான் பார்த்துக்கிறேன், அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆமாவா இல்லையா? ஸோ அதை நீங்கள் தான் யோசிக்கணும். அடுத்து பாரு, குழியின் அளவு சார், 3 3 ஒன்றா பட்டையை ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை நாமத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ஆழம், 3 நீளம், 3 அகலம் இருக்கணும். இதில் மாற்றுக்கருத்தே இல்லை. சப்போஸ் இதே நீங்கள் காவிரி டெல்டா ஜோன்னா 444 4 ஆழம். ஏன்னா இந்த கஜா சைக்கிள் ஒன்று பார்த்தீங்கன்னா 65 தென்னம்பிள்ளை இந்த கஜால செத்து போச்சு சார். நான் அந்த சென்ட்ரல் கமிட்டி டீமில் இருந்தேன், போய் பார்க்கும்போது ஒரு தென்னமரம் இப்படி இருந்தால், தென்னமரம் கொண்டை உடஞ்சது, பாதி உடஞ்சது, அப்புறம் மரமே போச்சு. 3 வகையான இழப்பீடுகள். அப்புறம் தமிழக அரசாங்கம் அந்த டீமில் இருந்து, பல்கலைக்கழகம், டிபார்ட்மெண்ட் ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையும் சேர்ந்து 65 வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். பல்வேறு இடத்துலேருந்து வாங்கி சப்சிடி கொடுத்து, அதை வந்து நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட்லாம் கொடுத்து, மறுபடியும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுத்தது தமிழ்நாடு அரசாங்கம். ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு உதவி செஞ்சது இவங்களும் சிபிசிஆர்ஐ தான், சிபிசிஆர்ஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து தான். எம்ம ஒரு தனி மரம் தோப்பாகாது, தனியாக ஒருத்தர் கை தட்ட முடியாது, ரெண்டு கை சேரணும், அந்த ஒற்றுமை வேணும். அதனால தான் வந்திருக்கூடிய தென்னை வீசாட்டு

கேட்குறேன், உங்ககிட்ட கூக்குனர் ப்ரொடியூசர் சொசைட்டி ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு 10-20 சொசைட்டி சேர்ந்தால் கோகனர் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன், இன்னொரு 10 சேர்ந்தால் கோகனர் ப்ரொடியூசர் கம்பெனி. அப்போ ஒரு கோகனர் ப்ரொடியூசர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 10,000 தன்னை விவசாயிகள் இருப்பீர்கள். அப்படி இருந்தால் தான் நீங்கள் மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் நீங்கள் திட்டங்கள் கேட்க முடியும். மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எதுக்கு இருக்குது? உங்களுக்காக தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும்னா எப்போ? ஒற்றுமை, உங்கள்கிட்ட இந்த ஒற்றுமை இருக்குதா? உடுமல்பேட்டை இளையமுத்தூரில் சொசைட்டி வச்சுருக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? வெற்றி கை தூக்கும் யாராவது? தயவு செய்து ஒரு தென்னை விஞ்ஞானி சார்பில், ஒரு உழவன், ஒரு விவசாயனுடைய மகன் என்ற சார்பில் நான் வேண்டி கேட்டுக்கிறேன், ஒரு ஒற்றுமையுள்ள ஒத்த கருத்துடைய விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி படிப்படியாக ஆளுக்கு 2,000 ரூபா, தென்னை வளர்ச்சி வாரியத்தில் அது இருக்குது அந்த சொசைட்டி ஃபார்ம் பண்ணுறது. ஸோ மத்திய அரசாங்கம் கொடுக்குது சார், அதை தயவு செய்து பயன்படுத்துங்க. நடுமுறை ஒன்றும் இல்லை, 3 அடி ஆழத்தில் 1 அடிக்கு மண்ணை போடுறீங்க, தென்னம்பிள்ளை எடுக்கிறீங்க, சின்ன ஒரு கிண்ணத்தில் ஃபைட்டோலான் காப்பர் ஆக்சிக்ளோரைட், ப்ளூ காப்பர் இல்லையா, அது 3 கிராம் மருந்து 1 லிட்டர் தண்ணியில் கடிச்சு அப்படியே தென்னம்பிள்ளையை முக்கி எடுக்கிறீங்க. அப்புறம் குழியில் ஏதாவது ஒரு டஸ்ட், தூவும் தூள், ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தூவி விடுங்க, 1/2 அடி ஆழத்தில் நட்டுடுங்க. அந்த தென்னம்பிள்ளை நல்லா வளர்ந்த பிறகு தான் குழியை மூடணும், இந்த கழுத்து வரைக்கும் தான் போகணும், கழுத்தை போட்டு நசுக்கிக்கக்கூடாது, நிறைய பேர் பண்ணுற தப்பு. ஸோ கிரவுண்டில் ஆட்ட வர, அப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், அந்த நர்சரியுடைய உயரம் 4 அடி கீழே இருக்கக்கூடாது, 4 அடி இருக்கணுன்றது. ஏன்னா குழியே 3 அடி வருதில்ல, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ உயரம் இருந்தால் தானே நீங்கள் கரெக்டாக கவர் பண்ண முடியும் கிரவுண்ட் லெவலுக்கு. ஸோ நீங்கள் இப்போ 1.5 அடி 2 அடி உயரத்தில் இருக்க தினமும் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து பாருன்னா 3-4 மாதம் 5 மாதம் தான், நீங்கள் 8-9 மாதம் கம்ப்ளீட் பண்ணும், அதோ 8-11 மந்த்ஸ் அதுக்குள்ளார எடுத்துடும். அப்புறம் இடைவெளி இது ரொம்ப முக்கியம். என்ன 25-25 இடைவெளி, ஐயா எங்கள் தென்னை தோப்பிற்கு வேலி ஓரம் போகிறோம்னா 20 அடி போதும். நடவு முறை என்ன, முக்கோண வடிவத்தில் நடலாம், 210 வரைக்கும் நடலாம், சதுர வடிவில் நடந்தால் 1 ஏக்கராக்கு 70, 1 ஹெக்டேருக்கு 175 மரம் நடலாம். இது வந்து 20, இது நம்ம வேண்டாம், 170 ஃபஸ்ட்டு சொன்னேன். செகண்ட் அது சதுர வடிவு பெஸ்ட், முக்கோண வடிவு ஓரளவு ஓகே. அடுத்தது பாருங்கள் உர நிர்வாகம். உர நிர்வாகம் என்ன, இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சிபிசிஆர்ஐ காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஏஎஸ்ஆர்பி சென்டர்ஸ் இவங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு தென்னை மரத்துக்கு 1 வருஷத்துக்கு என்னென்ன உரங்கள் போடணும் நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி போகும்போது என்ன சொல்கிறோம், 1 கிலோ 300 கிராம் யூரியா, 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 2 கிலோ பொட்டாஷ் போதும். ஆனால் நமக்கு தான் பூச்சி நோய் இருக்கு இல்லையா, எந்த தென்னை மரமாவது இலைப்புள்ளி இலைக்கருகள் சுருள் வெள்ளை பூச்சி நோய் தாக்காமல் இருக்குதா? இல்லை. அப்போ என்ன பண்ணோம், கூடுதலாக பொட்டாஷ் போடுறோம், என்ன 1.5 கிலோ போடுறோம். ஆக்சுவலாக 2 கிலோ போதும், இந்த பொட்டாஷ் 1.5 கிலோ கூடுதலாக போடுறோம். ஏன் அப்படின்னா இந்த பொட்டாஷ் K2O என்று சொல்லுவோம் கெமிக்கலில், இந்த K2Oல பார்த்தீங்கன்னா கேலியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலகம், ஒரு எலிமெண்ட் இருக்குது. இது என்ன பண்ணுது, இன்டியூஸ்டு ரெசிஸ்டன்ஸ். அந்த தென்னை மரத்துக்கு நீங்கள் பொட்டாஷ் என்று சொல்லக்கூடிய உரத்தை 2 கிலோவுக்கு பதிலாக 3 கிலோ போடும் பட்சத்தில் போட்ட தென்னை மரங்களுக்கு பூச்சி மற்றும் நோய்களை எதிர்த்து போகக்கூடிய சக்தி தூண்டுகிறது. ஸோ இன்டியூஸ் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிறது எப்போ, பொட்டாஷ் உரம் போடும்போது. ஸோ அந்த சாம்பல் சத்து முக்கியம், தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து, இது 3 முக்கியம். சரி இது போட்டிங்க சார், அப்புறம் என்ன, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இது பிரதான சொல்கிறோம் கம்போஸ்ட். கம்போஸ்ட் வரும்போது என்ன, நன்றாக மக்கிய மாட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பச்சை சாணி போடுற வேலையை பண்ணாதீங்க தப்பு, அதில் அம்மோனியா கண்டென்ட் நிறையா இருக்கும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்கள்கிட்ட அரிசி கொடுத்தா சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? முடியாது. சாதமாக போங்கன்னா என்ன, தக்காளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சாப்பிட முடியும் இல்லை, உங்களோட எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், எந்த ரூபத்தில் இருந்தால் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ நன்றாக மக்க மக்க தான் அசிமிலேஷன், தென்னை மரத்தினுடைய சல்லி வேர்கள் நன்றாக இந்த சத்தை உரியும். தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, ஆணிவேர் கிடையாது, வெறும் சல்லிவேர் தான். இந்த சல்லிவேர் எத்தனை, தென்னை மரத்துக்கு எத்தனை வேர் இருக்குது யாராவது சொல்ல முடியுமா? நிறையா என் மீட்டிங் வேண்டாம் மேடம் சொல்லிட்டுருங்க, அவர் சொல்லிடுவார், கரெக்டாக சொல்லிட்டார். ஏன்னா என் ஸ்டூடெண்ட்டு, இவர் நம்ம பாலசந்தானம் பிஜி டிப்ளமோ படித்தார், நம்ம அண்ணன் நாராயணசாமி கண்ணன் ஐயா வந்து கிணத்துக்கடவு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் தலைவர் பிரசிடென்ட், அவரும் எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கார். 4,500 to 6,000 வேர்கள் இருக்கின்றன, நினச்சி பார்த்தீங்களா, நீங்கள் நினைப்பீங்கன்னு ஒரு 10-50 இருக்கும், அவ்வளோ வேர்கள் இருக்கின்றன. அத்துணையும் தன்னை விவசாயிக்கு பயனுள்ளதாக இருக்குது, அதில் ஒத்த வேறு தான் நீங்கள் வேறு மூலியமாக ரூட் ஃபீடிங் கொடுக்குறீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி இந்த உரங்கள் என்ன, நான் சொன்ன இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் கெமிக்கல் சொல்லிட்டோம். சரி அடுத்தது என்ன, இயற்கை எருவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதானமாக என்ன சொல்கிறோம், 50 கிலோ நன்றாக மக்கிய மாட்டு எரு. ஐயா என்கிட்ட 50 கிலோ கிடைக்கல, 20 கிலோ தான் மாட்டிடுனா ஒரு

50 கிலோ ஆட்டாம் புழுக்க, ஒரு 10 கிலோ வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம், இது 2:20:10 கூட வச்சுக்கலாம், அல்லது 50 கிலோ மாட்டு எரு கிடைச்சாலும் போடுங்க. ஆனால் காய்ச்சதை எருன்னு எடுத்துக்காதீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, மக்கணும். அப்போ உங்கள் தோப்பில் துறவுல எருக்குழி இருக்கணும், எருக்குழி 10 அடி ஆழம் 12 அடி ஆழம் 10 அடி நீளத்தில் வச்சு பறக்கக்கூடிய காஞ்ச சருகுகளை போட்டு கிடைக்கக்கூடிய மாட்டு சாணம் ஆட்டு எல்லா கழிவுகளில் போடுங்க, நல்லா வாட்டர் ஸ்ப்ரே போடுங்க, ஒரு 3-4 மாதத்தில் நல்லா மக்கும், அதை எடுத்து சுரண்டி போடுங்க. அருமையான கிஃப்ட், பரிசுத்தமானது, இடைவெளி கொடுத்த அருமையான பெஸ்ட். இயற்கை வழி ஆதாரத்தில் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து ஃபேன்டாஸ்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். நேச்சுரல் பெஸ்ட் ஆர்கானிக் மணி. எப்போ டீகம்போஸ் ஆகணும், அது முக்கியம். அடுத்ததுன்னா வேப்ப முன்னாக்கு 5 கிலோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம், அதையும் சொல்கிறோம். சரி, இது எல்லாமே என்ன சார், வேப்பமுள்ள 5 கிலோ போடணும். இதே இது 5 வயசு மேற்பட்ட மரத்துக்கு 100 வயசு ஆனாலும் ஒரே டோஸ் தான். நான் என்ன டோஸ் சொல்லியிருக்கேன், 1 கிலோ 300 கிராம் யூரியா, 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 3 கிலோ பொட்டாஷ், 1 கிலோ ஜிப்சம், 1/2 கிலோ மெக்னீசியம் சல்ஃபேட், 50 கிராம் போராக்ஸ், அதே மாதிரி 50 கிலோ தொழுகுறோம், 5 கிலோ வேப்ப முன்னாக்கு. இது இன்னவிட்டபிள், தவிர்க்க முடியாது, கண்டிப்பாக கொடுக்கணும், இதில் மாற்று கருத்து இல்லை. இது இல்லாமல் வேறு என்னென்ன பண்ணலாம், பசுந்தால் உரங்கள் பண்ணலாம், பயோஃபெர்டிலைசர்ஸ் பண்ணலாம், அது இப்போ பார்க்க போகிறோம். பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை ரெண்டாக பிரித்து கொடுக்குறோம், என்ன, ஜூன் ஜூலை டிசம்பர் ஜனவரி, வேற ஒன்றும் இல்லை சார். பருவகாற்று மழை ஜூன் ஜூலையில் என்ன, தென்மேற்கு பருவகாற்று மழை, அப்புறம் வடகிழக்கு பருவகாற்று மழை. ஸோ நல்ல பருவகாற்று மழையில் ஜோன மழை பெஞ்சு பூமியில் நல்ல தண்ணி உளுந்து குளிர்ந்து இருந்த பிறகு உரம் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நல்லா எடுத்து. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், வருஷத்துக்கு 2 தடவை உரம் போடுங்க. சப்போஸ் உங்கள் தோப்புற தோறவில் நிறைய பேர் இருந்தால் மாதம் 1 தடவை கூட போகலாம், தப்பு இல்லை. ஆனால் கூலி ஆட்கள் செலவு யார் கொடுக்குறது, முட்டு வழி செலவு பார்க்கணும் இல்லை, காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லை. அப்போது அட்வைஸ் என்ன, இயர்லி 2x 2.5 டோஸ். என்ன புரியுதா, சிரிக்கவே மாட்டேன்றீங்க, நான் சொல்கிறது இருக்கிற தோசை ரெண்டாக புரிகிறீங்க. ஆமாம், இப்போ ஒருங்கிணைந்த உர நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கக உரங்கள் வரும்போது என்ன, இயற்கை உரம், பசுந்தால் உரம், மண்புழு உரம், தென்னை நாற்கழிவு உரம், தேவையான அளவில் செயற்கை உரங்கள், இன்னார்கனையை தான் சொல்லுன்றோம். சனப்பை தக்கப்போடு கொள்ளு கொழிஞ்சு நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ தென்னந்தோப்பில் நல்லா தென்னமரம் நட்டுட்டீங்க, இடையில இடைவெளி இருக்குது, என்ன நல்லா உழவு ஓட்டுங்க. நான் சொன்ன 4 ஏதாவது ஒன்று இப்போ தூவுங்க, என்ன, சனப்பை அல்லது தக்கப்போடு கொள்ளு அல்லது கொழிஞ்சு 4 ஏதாவது ஒன்று நல்லா தூவி விட்டு நல்லா தண்ணியை கட்டுங்க, கூப்புன்னு நல்லா எந்திரிக்கும். கரெக்டாக பூ பூக்குற நேரத்தில் அப்படியே தட்டு அறுத்து ரவுண்ட் பேசனில் போடுங்க. நல்ல இயற்கை வழி ஆதாரத்தில் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து கிடைக்கும். ஐயா நான் ஃப்யூச்சரில் ஊடு பயிர் செய்ய போகிறேன் அப்படின்னா என்ன, தண்ணியை கட்டிட்டு திப்பு திப்பு திப்பு திப்புன்னு நம்ம டிராக்டரை போட்டு பட படப்பட உலது ஓட்டு விடுங்க, மண் வளம் நல்லா டெவலப் ஆகும், களை கட்டுப்படும், களையே இருக்காது, இடையில இடைவெளியில் ஊடு பயிரில் கடையே இருக்காது. சரி, இது என்ன பண்ணலாம், தென்னந்தோப்பில் ஹெக்டருக்கு என்ன 20 கிலோ தேவை, எது விதையளவு வட்டை பார்த்தீங்கன்னா 100 கிராம் போதும். இப்போ பாருங்கள் பசுந்தால் உரங்கள் என்னென்ன இருக்குது பாருங்கள், தட்டை, கிளப்பகோனியம், பியூரேரியா, கொள்ளு, அகத்தி எல்லாமே இருக்கு பாருங்க, எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்க, களை இருக்கா சார். அந்த மாதிரி பசுந்தால் உரங்கள் ஊடுபயிர் செய்யும்போது களைக்கு வேலையே இல்லை. பூவரசு, வாகை, புங்கம், ஒன்றை, இது எல்லாமே செய்யலாம். இறைவன் பாருங்கள் நமக்கு எவ்வளோ வசதி வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு, நம்ம தான் அதை பயன்படுத்தலை, பயன்படுத்திக்க தெரியல, தெரியவும் இல்லை. இந்த கருத்தரங்க மூலிமா டைஸ் நீங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. தக்கப்போடு கிளப்பகோனியம் சனப்பப்பா நட்டுப்பார், எவ்வளோ உயரத்துக்கு வந்துருப்பாரு, எவ்வளோ செழிப்பாக வந்திருக்கு, அந்த இலையை அத்தனை சத்து சார். இது அப்படியே இலையை உரி விட்டு உங்களுடைய ரவுண்ட் பேஷனில் போடுங்க, நீங்கள் செயற்கை உரமே போட தேவையில்லை, யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஷே அளவு குறைச்சிக்கலாம் இதை போடும் பட்சத்தில். இது நிறையா இருக்கணும், மாட்டு வண்டி மாட்டு வண்டியாக திப்பு திப்பு திப்பு திப்புன்னு இறக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. இது கிரீன் மேனி கிளைரிசீடியா, இது நல்லா செய்யலாம். அடுத்தது நீர் மேலாண்மை, பாசனத்தை எப்படின்னா 5 வகையாக பிரிக்கலாம், பரவல் பாசனம் ஜஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் ஃப்ளட்டிங் இரிகேஷன், அடுத்தது வட்டப்பாத்தி கன்ஃபைன்ட், ஏதாவது வட்டப்பாத்தியில் அதுக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சது, அடுத்தது சொட்டு நீர் பாசனம், அடுத்தது என்ன தெளிப்பு ஸ்ப்ரே, என்ன பண்ணுறோம் ஸ்ப்ரிங்க்லர், அடுத்தது என்ன மலைத்தூவு ரெயின் கன் சொல்கிறோம். இந்த 5 டைப்ஸ் தான் பாசனம்னா தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் கோகனட் ஈகோ சிஸ்டத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய வாட்டர் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜிஸ் இவ்வளோ தான், 5 உங்கள் வசதியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். பட் இதில் பிரதானமாக பெஸ்ட் எது, சொட்டு நீர் பாசனம் பிரதானம். வயல்வழி பாசனம் 1800 லிட்டரில் சும்மா தோப்பு ஃபுல்லாக தண்ணியை பாய்ச்சிறது, தோப்புனா அப்படியே வயல் வழியாக பாத்தி பாத்தியாக கட்டுறது. இதே சொட்டு நீர் பாசனம் 45-65. சரி, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பாருங்கள் பிப்ரவரி மே மாதம் இடைவெளி வட்ட பாத்தியில் இப்படி கொடுக்கணும். இதில் பாருங்கள் ஜஸ்ட்டு மியர் ஃப்ளட்டிங் த வாட்டர் பேசினில், இது பாருங்கள் தண்ணிக்கு சொட்டு நீர் பாசனம் மூலம் பொள்ளாச்சி பகுதிக்கு பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 பிரிக்கிறோம். தண்ணீர் வசதி உள்ள இடங்கள்ல என்னென்னா மிதமான பகுதியில் இந்த டோஸ்

ஆனால் என்னென்னா மூணாக பிரிக்கிறோம். என்ன, ஒரு வருஷத்தை மழைக்காலம், குளிர் மற்றும் பனிக்காலம், கோடைக்காலம். ஸோ மழைக்காலத்தில் ஒரு மரத்துக்கு ஒரு நாளைக்கு சொட்டு நீர் மூலமாக 45 லிட்டர் போதும். பனி மற்றும் குளிர்காலங்களில் 55 லிட்டர் போதும். வெயில் காலங்களில் ஒரு நாளைக்கு ஒரு தென்னை மரத்துக்கு 65 லிட்டர் போதும். இந்த 45, 55, 65லாம் எனக்கு 100 காய், 150 காய் வேணும்னா பத்துமா? பத்தாது. அப்போ எவ்வளோ வேணும்? குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு தென்னை மரத்துக்கு 100 லிட்டர் வேண்டும். இதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து கேட்கலாம், சார் ஒரு தென்னை மரம் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி தான் சார் இழுக்கும், எவ்வளோவா கொடுக்கலாம்? சார் நீங்கள் வற்றாத ஜீவக்கிணறு உங்கள் தோப்பில் வச்சுருந்தாலுமே 130, 150 லிட்டருக்கு மேலே ஒரு தென்னை மரம் எடுத்துக்காது சார். ஆனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, சொட்டு நீர் என்றுட்டு நீங்கள் டேப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? சொட்டு நீர்னால் என்ன தெரியுமா சார், சொட்டு சொட்டா ஹாஸ்பிட்டலில் போனால் ட்ரிப்பு ஏற்றுறாருல டாக்டரு இறக்குறாருல, எப்படி சொட்டு சுட்டுனா இறங்குது, அதுதான் சொட்டு. தென்னை மரத்துக்கு சார், தென்னை மரத்தை சுற்றி பாத்தியில் நெல்லுக்கு இருக்கிற மாதிரி தண்ணி தேங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் என்ன, அந்த மாய்ஸ்டர், அந்த ஈரப்பதம் இருந்தாவே போதும். எங்கே? ரூட் அப்சார்பிங் ஸோன். தென்னை மரம் அப்படி இருக்குன்னா, இது தென்னை மரம்னா தென்னை மரத்தை சுற்றி 6 அடி டிஸ்டன்ஸ். தென்னை மரத்தினுடைய உறிஞ்சக்கூடிய ரூட் அப்சார்பிங் ஸோன் எங்கே தெரியுமா இருக்கும், 5 வயசுக்கு மேலே வரந்த இடத்துக்கு 5 to 6 அடிக்குள்ளார்தான். மீதி தென்னை மரத்தை ஒட்டி நீங்கள் உரத்தையோ அது வேஸ்ட்டு இழுக்காது, அப்படியே எவாப்ரேஷன் லாஸ். யாராவது டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, சொட்டு நீர் போட்டிருக்கிறீங்க? இது ஒரு குடம், ஒரு டியூப் எடுத்து உள்ளே விட்டு இந்த 10 லிட்டர் குடம் நிறையிறதுக்கு உங்களுக்கு ஒரு சொட்டை, இது சொட்டான எடுக்கிறீங்க உள்ளே விட்றீங்க, 10 லிட்டர் குடம் நிறையிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகுது? எத்தனை மணி நேரம் ட்ரிப்பு மோட்டார் ஓட்டுறீங்கன்னு செக் பண்ணால் ஒரு நாளைக்கு ஒரு தென்னை மரத்துக்கு எத்தனை லிட்டர் கொடுத்தா கண்டுபிடிக்கலாமா இல்லையா சார், கண்டுபிடிக்கலாமா இல்லையா? அது செஞ்சுருக்கீங்களா இல்லையா? தயவுசெய்து செய்யுங்க. இந்த கருத்துறதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுங்க, தேவையில்லாமல் தண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு தென்னை மரத்துக்கு சொற்றீர் என்று போகிறவையில் டேப்பிக்கில் கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு தென்னை மரத்துக்கு என்ன 300 லிட்டர், 400 லிட்டர் கொடுப்பீங்க, அல்லது 2 நாளைக்கு ஒரு தடவை வச்சுக்கோங்க, அது 400 லிட்டர், 500 லிட்டர். நீங்கள் நினைப்பீங்க எல்லா தண்ணி தண்டைக்கு உடையவே கிடையாது. நான் சொன்ன என்ன கெப்பாசிட்டி, அது தகிக்கிற 45 டிகிரி செல்சியஸ் வெயில் அக்னிசித்திர மண்டையை பிறந்தாலுமே மேக்சிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ, 150க்கு மேலே கிடையாது. மீதி இந்த 150, 200 லிட்டர் என்ன, பல்வேறு முறைகளில் இழப்பீடாக போகிறது. லேட்டரல் லாஸ், பெர்குலேஷன் லாஸ், பல்வேறு முறைகளில் லாஸ். மீது எவாப்ரேஷன் லாஸ், நீராவியாக வேணா அப்படியே எல்லா ஒன்றும் சாமி கொடுக்குறீங்க. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் தெரிஞ்சோ தெரியாமல் நல்லது, என்ன தெரியுமா, அப்படி தண்ணி கொடுக்கும்போது கிரவுண்ட் வாட்டர் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது. அது பக்கம் தானே வருது இல்லையா, தானே வருது, பூமாதேவி உங்களை கைவிடாது. ஆனால் கொடுக்குற தண்ணி ஏன் அளந்து கொடுங்க. அதனால நான் என்ன கேட்குறேன், தண்ணியை குறைச்சி நீங்கள் வாரத்துக்கு 2 தண்ணி கொடுக்குற விவசாயிகள் யாராவது இருந்தால், வாரத்துக்கு 3 தண்ணி கொடுக்குற விவசாயிகள் யாராவது இங்கே வந்திருந்தால், தயவு செய்து தண்ணியை குறைச்சி டெய்லி கொடுங்க, ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்துங்க. இது செஞ்சிங்கன்னா தான் முழு பலன் கிடைக்கும். நீங்கள் கொடுக்குற மீட் ஒரு 60% லாஸ் வேஸ்ட். ஸோ தண்ணியை குறைச்சி அளவை டெய்லி கொடுத்தீங்கன்னா முழு பலன் கிடைக்கும். நீங்கள் 50, 60, 70 லிட்டர் கொடுங்க சார், நான் டெய்லி கொடுங்க சார். நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை 200 லிட்டர் கொடுத்து வேஸ்ட் சும்மா இருங்க, அது பாதி போயிடுது இல்லை, உங்களுக்கு என்ன வருமானம் வருமா, வருமானம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நட் ஈல்ட் ஹவுலி கெட்டி. ஸோ இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் அண்ட் சென்சிபிளாக பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பர்ட்ஸு, லேட்ரல் ட்ரிப் இருக்குது, இதில் சர்க்குலர் ட்ரிப் போட்டிருக்கோம். இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது பாருங்கள், அந்த அந்த 6 ஃபீட்டில் வந்து 4 ட்ரிப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, டு பி ஃப்ராங்க், அக்கார்டிங் டு சயின்ஸ், பர் ட்ரீ 6 ட்ரிப், 6 சொட்டாங்கள் இருக்கு. எங்கேயாவது 6 பார்த்துருக்கிறீங்களா, 6 தான் ஓடுது, 6 சொட்டாங்கள் இருக்கு அல்லது 4. ஆனால் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க ஒத்த. ஆமாவா இல்லையா, அது தப்பு, மாற்றுங்கய்யா மாற்றுங்கய்யா. 4 வேணும், 4 ட்ரிப்பர்ஸ். தென்னை மரத்தை சுற்றி ஒரு ட்ரிப்பர் பாருங்கள் ரவுண்டு, அது பெஸ்ட்டு. ஸோ எப்பயுமே தென்னை மரத்தை நான் சொன்னேன், 4000 to 6000 பேர்கள், கிழக்கு மேற்கு வடக்கு 4 பொருள்களையுமே வேறு ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா லேட்ரலாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு தென்னை மரம் 20 அடி, நான் கிட்டத்தட்ட 10 அடி நீளத்துக்கு ரூட் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரவுண்டும் பண்ணலாம். இட்ஸ் குட், தட் ஆல்சோ ரெக்கமெண்டட் பை இரிகேஷன். ப்ளீஸ் கெய்ன்லி ஃபாலோ திஸ் வெரி குட் டெக்னாலஜி ஆஸ் ஃபார் ஆஸ் ட்ரிப் இரிகேஷன் இஸ் கன்சர்ன். ப்ளஸ் டிஎன்ஏ ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட், இது பாருங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணணும், உள்ளே போகணும். ஏன்னா இதில் வந்து எலிக்கடி,

0: பெருச்சாலி இதெல்லாம் கடிக்கும். ஸோ உள்ளே வந்து ஒரு டியூப் போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். ஐ திங்க் அதர்வேல் யூ ஆர் டூயிங் நைஸ்லி. ஐ ஹேப்பன் டு சி உங்கள் இதில் பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. அப்ளைட் ஃபெர்டிலைசர் அலாங் இரிகேஷன் தான் ஃபெர்டிகேஷன் சொல்கிறோம். அதாவது நம்ம வந்து நீர்ப்பாசன முறையிலேயே தண்ணீரில் கரைக்கூடிய உரங்களை கரைச்சி கொடுக்கலாம். அப்படி வரும்போது என்ன, யூரியாவை கரைக்கலாம், சூப்பர் பாஸ்பேட் கரையாது, அதுக்கு பதிலாக என்ன டிஏபி போகலாம். சரி, இது இல்லாமல் என்ன பொட்டாஷ் கரையும். ஸோ அந்த மாதிரி தண்ணீரில் கரைக்கூடிய உரங்களை செய்யலாம். இது இல்லாமல் ஆல் 19 சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நீர்வழி உடம்பெடுதலுக்கு பொதுவாக உபயோகப்படக்கூடிய உரங்கள் இதுதான். அம்மோனியம் நைட்ரேட், அம்மோனியம் சல்ஃபேட், யூரியா, மோனோ அம்மோனியம் பாஸ்பேட், டை அமோனியம் பாஸ்பேட், பொட்டாசியம் குளோரைட், பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் சல்ஃபேட், மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் அண்ட் பாஸ்பாரிக் அமிலம். இது எல்லாமே வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர்ஸ் பண்ணலாம். இருந்தாலும் ரெடிமேடாக ஒன்று இருக்குது, பாலிஃபீட், எம்ஓபீட் எல்லாமே இருக்குது. என்ன ரேஷன், தலைச்சத்து எத்தனை கிராம் இருக்கணும், மணிச்சத்து எத்தனை கிராம் இருக்கணும், சாம்பல் சத்து எத்தனை கிராம் இருக்கணும், இது எல்லாம் ரேஷன் ரெடிமேடாக இருக்குது. நீங்கள் கரைக்கணும் வேணும் அதை வாங்கி அந்த குவான்டிட்டியை ட்ரிப் இரிகேஷனில் அப்படியே கலந்து விட்டாக போதும், கரெக்டாக போய்டும். உங்களுக்கு தெரியும் வெஞ்சூரி அசம்பிளி உரக்கலவை தொட்டி, உரக்கலவை பம்ப் இருக்குது, இது அசம்பிளி, இந்த டேங்க்கு, அதை வந்து டைவெர்ட் பண்ணி ரீஜன் வைஸ் பிரிக்கிறோம். சொட்டின ஒரு பாசத்தில் இங்கே பாருங்கள், ஆண்டு ஒன்றுக்கு மரம் ஒன்றுக்கு பரிந்துரைக்கப்பட்டது என்ன, 75% உரங்களை 975 கிராம் யூரியா, 1.5 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1.5 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், மாதந்தோறும் நீரில் கரைத்து சொட்டு நீர்மை குடிக்கலாம், அல்லது டிஏபி 525 கிராம் எப்போ சூப்பர் பாஸ்பேட் பதிலாக இதை செய்யலாம். அடுத்தது மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், ரைட். இது இல்லாமல் இப்போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆல் 19 என்று சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர் ஒரு ஸ்கீம் வாங்கி நிறைய விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் வாங்கி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். பாருங்க, ஃபெர்டிகேஷனில் ஃபார் ஹை ஹீல்டிங் ஹைப்ரிட் கோக்கனட், நார்மலாக பார்த்தீங்கன்னா நெட்டைக்கோ குட்டைக்கோ கொடுக்கக்கூடிய உரச்சத்தோட ஒரு 10-20% கூடுதலாக கொடுக்கணும். எது, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. ஏன், வேறு ஒன்றும் இல்லை, நாட்டுக்கோழி போந்தா கோழி, நாட்டு நாய் ஜெர்மன் செஷர்டு அல்சிஷன், அதுக்கு ராஜா வீட்டு கண்டுக்குட்டி எப்படி கொடுக்குறீங்க, நாட்டு நாய்க்கு எப்படி கொடுக்குறீங்க, நீங்கள் சிங்கிற சாப்பாடு தான் கொடுக்குறீங்க, இருந்தாலும் நன்றியோடு இருக்குது. ஆனால் உயர்ந்த நாய்க்கு என்ன, ரொம்ப கேர் கொடுக்குறீங்க, என்ன எதை கொடுக்குறீங்க அங்கே, என்ன சார் நான் நாய்க்கெல்லாம் வச்சுக்கிறது இல்லையா, காவல் தெய்வம். ஸோ அந்த மாதிரி ஹைப்ரிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டோஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நட்டீல். அப்போது கூடுதல் போஷாக்கு கொடுக்கணும். அப்போது ஃபெர்டிகேஷன்லேயும் ஹைப்ரிட்ஸ்க்கு நார்மல் டால் குட்டை மரங்களை விட கூடுதலாக ஒரு 10-15% அடிஷ்னல் நியூட்ரியன்ஸ் வி ஹேவ் டு சப்ளை. ஸோ அப்படி வரும்போது தான் பாருங்கள், இதை வந்து 4 குவார்ட்டர்ஸாக பிரிக்கிறாங்க. அதாவது ஜனவரி டிசம்பரில் வீக்லி ஒன்ஸ் கொடுக்கும்போது நம்பர் ஆஃப் டோசஸ் 52 டைம்ஸ் கொடுக்கலாம். யூரியா, எம்ஏபி, அஃப்கோர்ஸ் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், அப்புறம் மெக்னீசியம் சல்ஃபேட்லாம், இது குவான்டிட்டி, இட் இஸ் இன் கேஜி பெர் ஏக்கர் பெர் டோஸ். ஸோ இது வாட்டரில் டைல்யூட் பண்ணி அப்படியே பண்ணலாம். இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட் என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் தோப்புக்கே போக வேண்டியதில்லை சார், ஏன்னா கம்ப்யூட்டர் சிப் வந்துருச்சு, சென்சார் வந்துருச்சு. சப்போஸ் என்னுடைய நண்பர் இப்போ பத்மநாபன் சார் இருக்கார், கோவிச்சுக்க மாட்டார், அவர் சொன்னார் சிங்கப்பூர் மலேசியா போகிறாருன்னா அங்கே இருந்துக்கிட்டே அவருடைய திருச்சி தோப்பை செல்ஃபோன்லேருந்தே தெக்கோடு மரத்தில் பாய்ச்ச தண்ணியை வடக்கோடுக்கு மாற்றலாம், சிங்கப்பூர்லேருந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ணலாம் உங்கள் செல்ஃபோனில். அவ்வளோ விஞ்ஞானம் டெவலப் ஆகிடுச்சு. நம்ம பொள்ளாச்சியிலே ஒரு விஞ்ஞானி அதை பண்ணி எல்லா ஃபீல்ட்லேயும் கொடுக்குறாரு. ஆனால் என்னென்ன, மாதம் ஒரு தடவை ஃபெர்டிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், டெய்லி கூட கொடுக்கலாம், அதுக்கெல்லாம் அளந்தெல்லாம் கொடுக்கணும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணி, சாயில் அப்ளிகேஷனா இல்லை ஃபெர்டிகேஷனா. ஃபெர்டிகேஷனாக வரும்போது ட்ரிப்பு அக்சசரிஸ் நல்ல தரமான ஒரு கம்பெனி, நிறைய கம்பெனி இருக்குது, ஆனால் இதுதான் பண்ணணும்னு சொல்ல. ஸோ யூ ஹேவ் டு சூஸ் குவாலிட்டி கம்பெனி.
1: இதுவரை தென்னையில் ஒருங்கிணைந்த உரம் மற்றும் நீர் நிர்வாகம் குறித்து விரிவாக கூறினார் பேராசிரியர் முனைவர் கே. ராஜமாணிக்கம் அவர்கள். இவர் கூறும் மற்ற கருத்துக்கள் நாளைய நமது ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
5: நிலை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி நாளை காலை 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகும்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி உதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ

0: பணியாளர்கள் மூலம் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும் முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத்தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாப்பநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும், திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதை கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருவாயூர் விரைவு ரயில் வரும் 7ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்களின் நலன் கருதி இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்குநர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: There are some unresolved segments. The shifting of the course of Gandak River has resulted in this situation. In addition, there are cases of cross-border occupation and encroachment of no man's land in demarcated segments of the boundary, which are currently being mapped jointly. We have established bilateral mechanisms to deal with all aspects of boundary matters. It should be clear to all concerned that there is no role for any third parties in a bilateral matter between India and Nepal.

மனதை மயக்கிற மாதிரியான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இதும் ரிதம் கேட்ட பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் வைரமுத்து, SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு விண்டேஜ் ராஜா கேட்க மறக்காதீங்க. இதம் ரிதம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் கங்கை அமரன், SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி நாளை காலை 8:30 ஒலிபரப்பாகும்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: லிஸ்னர்ஸ் எல்லாருமே பேசலாங்க, உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்கலாம். ஸோ ரெடியாக இருங்க, 10 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கொம்பேரி மூக்கன் திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் வாலி பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதம் ரிதம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பியூட்டிஃபுல்லான 80s and 90s இந்த பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். கேட்ட பாடல் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து, பாடலாசிரியர் கங்கை அமரன், மனோ மற்றும் கேஎஸ் சித்ரா பாடியது. இன்று இரவு 9:15 சிறப்பு மயிலிறகு இருக்குங்க, விண்டேஜ் ராஜா கேட்க மறக்காதீங்க. நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சத்ரியன் திரைப்படத்திலிருந்து, பாடலாசிரியர் வாலி, ஸ்வர்ணலதா பாடியது.

இன்று நீ நாளை நான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து எஸ் ஜானகி பாடியது. இதம் ரிதம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்திற்காக பாடலாசிரியர் வாலி எஸ் ஜானகி கே ஜே ஏசுதாஸ் பாடியது.

0: கும்பகர தங்கையா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் கங்கை அமரன், எஸ்பி பாலசுப்ரமணியம், உமாராமுடன் பாடியது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இவ்வளோ நேரம் கேட்டு ரசித்தோம் இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல்களாக இன்னைக்கு இதம் ரிதம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். நன்றி நேர்களே.
1: And I am Anuja Kumar with the news at 9. The headlines. Government forms panel to probe into procurement of services for on-screen marking system by CBSE. Appoints Lokhande Prashant Sitaram as CBSE chairperson. India rejects third-party involvement in resolving boundary matters with Nepal. India successfully flight tests indigenous Rudram 2 air-to-surface missile. Prasar Bharati's Waves OTT crosses 1 crore users within 2 years of launch. 21 people killed in Russian strikes across Ukraine. And in women's cricket, India to take on hosts England in third and final T20 international at Taunton tonight. And now the news in detail. The government has constituted a one-member committee to probe into matters relating to procurement of services for on-screen marking OSM system by Central Board of Secondary Education, CBSE. The OSM is a new digital evaluation system introduced by CBSE this year for Class 12 board examinations, replacing traditional paper checking. The committee will be chaired by Chairperson of the Capacity Building Commission, S. Radha Chauhan. The committee will submit its report within a month to the Department of Personnel.

0: Prasar Bharati's digital streaming platform Waves OTT has crossed 1 crore registered users in less than 2 years after its launch in November 2024. Ministry of Information and Broadcasting said the achievement marks a significant step in the growth of country's public digital media ecosystem. The ministry said this reflects the increasing adoption of indigenous digital platforms offering trusted, inclusive and diverse content to audiences in India and across the world. 8 people died in a tragic accident at Surat in Gujarat. The accident occurred when 2 Maharashtra State Road Transport Corporation buses collided near Bardoli town. Prime Minister Narendra Modi has expressed grief at the loss of lives in the accident at Surat. Mr. Modi also announced an ex gratia of 2 lakh rupees from the Prime Minister's National Relief Fund to the next of the kin of each deceased. The injured would be given 50,000 rupees. Russia launched a large-scale overnight attack targeting multiple Ukrainian cities in which at least 21 people, including 2 children, were killed and over 100 others were injured. This marks one of Moscow's largest assaults in recent months. President Volodymyr Zelensky said civilian infrastructure and energy facilities had been targeted across the country. Russia's defense ministry said the strikes had been a response to previous Ukrainian attacks. And in women's cricket, the 3rd and final T20 international of the series between India and hosts England will be played at Taunton tonight. The match will begin at 11 p.m. Indian time. The series is levelled at 1-1. Unified Payments Interface UPI has achieved 23.2 billion transaction counts in the last month. In a social media post, the Department of Financial Services thanked the citizens for embracing digital payments. UPI has emerged as world's largest real-time payments platform, anchoring country's digital economy. The India Meteorological Department or IMD has issued an orange alert predicting thunderstorm conditions over Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh tomorrow. The weather agency has predicted heavy to very heavy rainfall over Andaman Nicobar Islands, Kerala, Mahe, Karnataka, Lakshadweep, Tamil Nadu, Puducherry and Karaikal till Saturday. And now before we end the bulletin, the headlines once again. Government forms panel to probe into procurement of services for on-screen marking system by CBSE, appoints Lokhande Prashant Sitaram as CBSE chairperson. India rejects third-party involvement in resolving boundary matters with Nepal. India successfully flight tests indigenous Rudram 2 air-to-surface missile. Prasar Bharati's Waves OTT crosses 1 crore users within 2 years of launch. 21 people killed in Russian strikes across Ukraine. And in women's cricket, India to take on hosts England in 3rd and final T20 international at Taunton tonight. That is all in the news at 9. Good night.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு சிறப்பு மயில் இருக்கு. விண்டேஜ் ராஜா, இளையராஜா இசையமைத்த 70களின் பாடல்களை தான் கேட்க போறோம். ஒரு இசை மேதையின் மேதமையை விளக்க இந்த 45 நிமிஷம் போதுமா? சொல்ல வேண்டிய விஷயங்கள், கொண்டாடப்பட வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்கே. அவரோட கர்நாடக இசை ஞானத்தையா, அவரோட மேற்கத்திய இசை அறிவையா, அல்லது கிராமிய மனம் மாறா பாடல்களையா, எதை சொல்றது, எதை விடுறது? இந்த 45 நிமிஷம் தான் மயிலிறகுக்கான நேரம். ராஜாவின் விண்டேஜ். உங்களுடன் சௌமியா. '1978 வந்த படம் மாரியம்மன் திருவிழா. அந்த படத்துல ஒரு பாட்டு, சிரித்தாள் சிரிப்பேன், அவள ஒரு ராஜகுமாரி. ராஜா சார் மெல்லிசை மன்னரோட ஃபேன் தான். குறிப்பா இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அவரோட ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் வந்து வெளிவரும். அவரோட இசையை போலவே பண்ணணும்னு இவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும் போல இருக்கு. எங்க பார்த்தாலும் அன்னைக்கு இந்த பாட்டு ஒலிச்சது. ஒரு 80 வரைக்குமே சொல்றேன். ஆனா MSP சாரோட பாட்டுன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. அதிகம் கொண்டாடப்படாத பாடலா போச்சு. ரொம்ப எக்ஸ்பிரசிவான ஹைலி எமோட்டிவ் ராகம்னா அது காப்பி. அதுல அந்த பாட்டை பண்ணியிருப்பார் ராஜா சார். ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி அள்ளாள குறையாத பாவங்களை அள்ளித்தரக்கூடிய ராகம். அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ராஜா சார் பாருங்க, அவர் வந்த கொஞ்சம் வருஷம், 2 வருஷத்துல இந்த ராகத்தை அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு.

ஆனா ஒன்னு யோசிக்கணும், அவர் ஆல்ரெடி துணை இருப்பாள் மீனாட்சியில இன்னொரு லெஜெண்ட் சுசீலா அம்மாவை வச்சு சுகமா ஆயிரும், அதுவும் காபிராகத்துல பண்ணியிருப்பார். பட் இதுல ஒரு லெஜெண்டை வச்சு பண்ணணும்னு அவருக்கு தோணியிருக்கு, அதனாலதான் TMS சார வச்சு இந்த பாட்டு பாட வச்சிருப்பாரு. எக்ஸலன்ட் காம்போசிஷன், என்ன ஒத்துமை பாருங்களேன், ரெண்டு லெஜெண்ட்ஸ், ரெண்டு பேருக்கும் காபி ராகத்துல அமைஞ்ச பாடல், ரெண்டுமே கேட்க ரொம்ப சூப்பரா இருக்கும். ராஜா சார் மோதிரக்கை இல்லையா, அப்படிதான் வந்திருக்கும், ரெண்டு பேரும் அப்படி ஜஸ்டிஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் ராஜா சாரோட மியூசிக் அடாடா, அந்த பாட்டு சிரித்தாள் சிரிப்பேன் அவள ஒரு ராஜகுமாரி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது சிறப்பு மயிலேறுக விண்டேஜ் ராஜா. இளையராஜா சார் இசையமைத்த 70களில் வந்த பாடல்கள். ஒரு மேற்கோள் ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது ஒப்பற்ற இசை வந்து நம்ம கிட்ட இருக்கும் போது வலியே உணர மாட்டோமா. உண்மைதானே, நமக்கு எவ்வளவு வலிகள் வந்தாலும் இந்த பாட்டு கேட்கும் போது பறந்து போயிடுதே, கரெக்டு தானே? 70-80களில் பிறந்தவங்களுக்கு விண்டேஜ் ராஜானா எப்பவுமே ஸ்பெஷல் தான். அதனால் வரைக்கும் கிராமத்து ராஜாவா அறியப்பட்ட நம்ம இளையராஜா சார் நகரத்து ராஜாவா ப்ரமோட் ஆன பாட்டுன்னா அது இந்த பாட்டு தான். என்ன பாட்டு? தேவராஜ் மோகன் இயக்கத்துல 1976 ரிலீஸ் ஆன உறவாடும் நெஞ்சம். இந்த படத்துல வந்த ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள், என்ன ஒரு பாட்டு இல்லையா? ஆனா இப்ப அந்த பாட்டு கேட்க போறது இல்ல. இதை யோசிக்கிறாரு, இப்பவே இந்த மாதிரி பணியாச்சு, இன்னும் கொஞ்சம் ஏதாவது புதுமையை புகுத்தணும் அப்படின்னு. எல்லாம் பரிஷார்த்த முறை தான், ட்ரையல் அண்ட் எரர் தான். நான் எரரே வரல, ட்ரையல் அண்ட் சக்சஸ்ன்னு வச்சுக்கலாம். எல்லாமே ஹிட்டு தான். அதாவது முதல் படம் பண்ண உடனே யாரோ ரிஸ்க் எடுப்பாங்களா? 2 வருஷத்துல அவர் இந்த ரிஸ்க் எடுக்கிறாரு. என்ன பாட்டு! அது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா பார்க்காத ஒண்ணு, ஏன் தென்னிந்திய சினிமாவே பார்க்காத ஒரு டெக்னிக். என்ன டெக்னிக்? கவுண்டர் பாயிண்ட் டெக்னிக். எஸ், அந்த பாடல் தான் என் கண்மணி உன் காதலி. ரொம்ப ரொம்ப புதுமை அது. முதல்ல

இல்லை வந்து பாட்டு அதில் டைலாக்ஸ் அப்புறம் தானே பிக்சரைசேஷன். அப்போ வந்து ரெக்கார்டிங் ரொம்ப கஷ்டம், ஏன்னா பஞ்சிங் கிடையாது, சின்ன தப்பு பண்ணால் கூட ஃபர்ஸ்ட்லேருந்து பாடணும், கட் அண்ட் பேஸ்ட் இல்லையே, வாத்திய கருவிகளும் கூட ஃபுல் பாட்டையும் வாசிக்கணும். அப்பேற்பட்ட பாடல் அது, ரெண்டு சிச்சுவேஷன், ரெண்டு டிஸ்டிங் இண்டிபெண்ட் மெலடிஸ், அதில் கிடைச்ச ஒரு அழகான ஹார்மனி, அதுதான் இந்த பாடல் என் கண்மணி உன் காதலி. ஆஹா என்ன மாதிரியான பாட்டு, சிட்டுக்குருவி படத்தில் வந்த அந்த பியூட்டிஃபுல் சாங்.

நாம இன்னைக்கு என்ன கேட்டுட்டு இருக்கோம்? ராஜா ராஜாதான், விண்டேஜ் ராஜா தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சிறப்பு மயிலிறகு. இளையராஜா சார் மேல பித்து பிடிச்சி இருக்கிற ரசிகைகள் மனசை புரிஞ்சுக்கிட்டு ஃபீல்டுக்கு வந்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயே இளையராஜாவின் ரசிகை அப்படிங்கிற தலைப்புல ஒரு படம் பாருங்க. அவருக்கு ரசிகைகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்ற மாதிரி பெண்கள் வேணா காலரை தூக்கி விட்டு பெருமைப்பட்டுக்கலாம். படம் ரிலீஸ் ஆல. ஆனா இந்த பாடல் வந்து நேயர்களாகிய உங்களுக்கு புதுசு இல்ல, ஏன்னா நம்ம வந்து என்றோ கேட்டதில்ல, 12 மணிக்கு ஏற்கனவே போட்டாச்சு. இன்னைக்கு இதை போடாட்டி எப்படி? அகைன் ஃபேமஸ் ஜோடி தேவராஜ் மோகன், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி பாருங்க. பின்னால இதை விட பெரிய வெறித்தனமான ரசிகர்கள் ராஜா சார்க்கு இருக்க போறாங்கன்னு அன்னைக்கே தெரிஞ்சு போய் இந்த பேர்ல ஒரு படத்தை எடுத்துட்டாங்க. சரி, ரசிகையை மட்டும் ஏன் சொல்றீங்க? அப்ப ரசிகனுக்கு பாட்டே இல்லையே அப்படின்னு நம்ம ரசிகர்களாகிய ஆண்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும். ச்சே,

0: நம்மளை இப்படி விட்டுட்டாரே, இல்லை விடவே இல்லை. உடனே ஒரு பாட்டு பண்ணுறார், ரசிகனே வா அப்படின்னு. அதில் எல்லாம் வரும், ஸ்வரங்களின் ராஜா எல்லாம் வரும், ரசிகன் பக்கத்துலேயே நான் இருப்பேன்னு வரும், மணிப்பூர் மாமியார் அந்த படத்தில் அந்த பாட்டும் வந்துருச்சு. ஸோ ஆனால் நம்ம இப்போ கேட்க போகிற பாட்டு என்னது, மாலை செவ்வானம். ராஜா சார் பாடின ஒரு டூயட் சாங், இளையராஜாவும் சொர்ணலதாவும் பாடின பாட்டு மாலை செவ்வானம். ஆமாம், இந்த சொர்ணலதா வந்து ஆரம்ப காலத்தில் பாடினாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வர்ணா இருந்தாங்க, இன்னொரு சொர்ணலதான்னு மட்டும் மூணு பேர் வந்திருக்காங்க ஃபிலிமில் பாருங்களேன், நமக்கு தெரியவே இல்லை. அந்த ஆரம்ப கால சொர்ணலதாவோட இளையராஜா பாடின டூயட் பாட்டு மாலை செவ்வானம், இளையராஜாவின் ரசிகை. அந்த படத்துல இருந்தா இப்ப கேட்க போறோம்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேர்களை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாள் நிகழ்ச்சி நாளை காலை 10:00 மணிக்கு ஒளிபரப்பாகும்.

0: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மன்னர்கள் ஸ்டைல் ஆஃப் சாங் தான். ஆர்கெஸ்ட்ரேஷன் பாருங்களேன், இவ்வளோ கிளாரிட்டி, ரிச்சாகவும் இருக்கும். டிஎம்எஸ் சார் எப்படி பாடுவார், ஒரு த்ரோவோட தான் என்ட்ரி அவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்தமாக ஃபுல் த்ரோட்டட் சிங்கிங் தான் ட்ரெண்டு, அப்படி தான் எல்லாருமே பாடியிருக்காங்க. ஆனால் அதை மாற்றினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி கே வெங்கடேஷ், விஜயபாஸ்கர், வி குமார் இவங்களாம் தான் மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜா சார் அதே பாணியில் இப்படியும் மியூசிக் பண்ணிட்டார், அப்படியும் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே 1951 சம்சாரம்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்தோட கதை தான் துணை இருப்பாள் மீனாட்சி. நல்ல ஹிட், 1977 வருது, பாட்டெல்லாம் செம்ம ஹிட்டாக போச்சு. என்ன பாட்டு கேட்க போகிறோம், சேற்றில் ஒரு செங்கழி, சூப்பர் பாட்டு. ராஜா சார் இசையில் வந்த பாட்டு, 1977 துணை இருப்பாள் மீனாட்சி அந்த படத்தில் வந்த பாட்டு.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது சிறப்பு மயிலிறகு விண்டேஜ் ராஜா, இளையராஜா சாரோட 70களின் பாடல்கள். என்ன சொன்னேன் போன பாடல்ல, இந்த ஃபுல் த்ரோட்டட் சிங்கிங் பத்தி சொன்னேன் இல்லையா, அடித்தொண்டையிலேருந்து பாடுவது. சில பாடல்களுக்கு அது பொருத்தமா இருக்கும், ஆனா அதை எப்படி பாடலாம்னு யோசிச்சு கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி அந்த டைனமிக்ஸை மாத்தி ஒரு பரிசாத்த முயற்சி தான். அப்படி யோசிச்சுதான் அவர் மலேசியா பாஸ் தேவனை வந்து பாட வச்சாரு. கொஞ்சம் சாஃப்ட் சிங்கிங்கும் இருக்கணும், அழுத்தமும் இருக்கணும், அந்த த்ரோவும் இருக்கணும். அது எப்படி சாத்தியம்? மெலடி கெட்டக்கூடாது இல்லையா, அதான் சொல்றேனே, எல்லாமே ட்ரையல் தான். அவரு ட்ரையல் அண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு, கச்சிதமா உட்கார்ந்தது. அப்படி ஒரு பாடல், என்ன பாடல்னா ஆசை நெஞ்சின் கனவுகள் வளர்ப்பிற. என்ன ஒரு சாங்ல, என்ன ஒரு பாடல். ஐயோ, நமக்கு 70கள்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு பித்து பிடிச்சு போற மாதிரி பாடல்கள் தான். மலேசியா வாசுதேவன் பி சுஷீலா எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்ல எப்படி பாட வச்சிருக்காரு அவருன்னு அடுத்த லைன்ல ஸ்லாகிப்போம். அதாவது இந்த பாட்டை கேட்டீங்கன்னா 80க்குள்ள என்ட்ரி ஆகிற புதுமையும் இருக்கும். வயலின் இன்னா போடு போடுது பாருன்னு வயலின் வந்து ஜெகஜாலம் பண்ணியிருக்கோம் இந்த பாட்டுல. அப்பா, அப்படி ஒரு காம்போசிஷன் இந்த பாட்டு. என்ன பாட்டு? முகத்தில் முகம் பார்க்கலாம். இந்த படத்துல இருந்து ஆசை நெஞ்சின் கனவுகள்.

நம்ம நினைப்போம், நம்ம கஷ்டப்பட்ட போது எனக்காக என் கூட யாருமே இல்லையேன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இசை இருந்தது, அதனால தான் அதுலேருந்து மீண்டு வர நம்மளால முடிஞ்சது. கரெக்ட் தானே? இப்ப கேட்க போற பாட்டு துர்கா தேவி, அந்த படத்திலேருந்து தேவி உன் சிந்தூர கோலம். இந்த பாட்டு நமக்கு எல்லாம் ரொம்ப பரிச்சயமான பாட்டு, எஸ்பெஷலி நம்ம லிசனர்ஸ்க்கு. ஏன்னா ஈவினிங் 6:40 கேட்டு கேட்டு பழகிய பாட்டு உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி என்ரோ கேட்டதுல வந்த பாட்டு, 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க கேட்டுட்டீங்க இதெல்லாம். இப்ப ரெகுலரா 6:40 கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி தெரியும் இல்லையா, அந்த பாட்டோட கதை. அதாவது 16 வயதிலேக்கு 3 டியூன் கொடுக்குறாரு. சிந்தூர பூவே பாட்டு ஒன்று, தேவி உன் சிந்தூர கோலம், அப்புறம் இன்னொரு பாட்டு. நம்ம ராஜா சாரே இந்த ட்ரிவியா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கங்கையமரன் சார் சொல்லியிருக்காரு இந்த கதையை எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம கேட்டது தான். ஆனால் சிந்தூர பூவே பாடல் செலக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பாட்டு வந்து துர்கா தேவிங்கிற படத்தில் அந்த சிந்தூர பூவேல ஒரு ஃப்ளூட் வரும்ல ஓப்பனிங்ல, அந்த டியூன்லேயே இந்த பாட்டு ஆரம்பிக்கும். பாருங்க, அந்த 3 டியூனும் 3 பாடலாக ஆகுது, எல்லாமே ஹிட் ஆகுது. இந்த பாட்டு மட்டும் லெசர் நோன் ஃபிலிம்ல அதை வச்சிடுறாரு. ஒரு அருமையான மெலடி, மனசை வருடக்கூடிய மெலடி, ரொம்ப ஸ்லோ சாங், நிறுத்தி நிதானமா ஒரு டியூட். ஆனா அந்த டியூட்ல ஒரு வித்தியாசம் என்னன்னா, அன்பு வரும், காதல் வரும், சோகம் எல்லாம் ஒரே பாடல்ல வரும். அதுல செந்தூர பூவேவா, இதுல செந்தூர தேவியா, மொத்தத்தில் செந்தூர வார்த்தை அவருக்கு ஹிட் ஃபார்முலா ஆயிடுச்சு.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
1: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சிறப்பு மயிலிறகு. விண்டேஜ் ராஜா, இளையராஜாவின் இசையில 70களில் வந்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். உங்களுடன் சௌமியா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று சொல்லணும், இந்த மௌனமான நேரம் மாதிரி பாட்டிலெல்லாம் அவர் ஒரு சைலன்ஸ் வச்சிருப்பார் பார்த்தீங்களா. அது எதுக்கு அப்படின்னு நமக்கு தோணும், பாட்டுக்கு தேவையில்லையா, அதுக்கு அடுத்ததை அப்படியே பாடிடலாமே. நிறைய பாடல்களில் ஒரு சைலன்ஸ் இருக்கும், அதாவது இசையில சொல்ல முடியாத உணர்வுகளை சொல்லும் வகையில் தான் அந்த சைலன்ஸ், அந்த மௌனமா. ஆஹா, என்ன மாதிரி யோசிக்கிறார் பாருங்க. கோடி இன்பம் மீனி இங்கும், என்ன பாட்டு, நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டுல நெஞ்சிலாடும் பூ ஒன்று. எஸ், அந்த படத்துல வந்த பாடல். எஸ்பிபி சாரும் எஸ் ஜானகிமா ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு பல்லவி முடிஞ்ச அப்புறம் எப்படி இருக்கும், சோலோ வயலின் அப்படியே இந்த பாட்டில் பொழியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சரணம் முடிஞ்ச அப்புறம் வீணை, அப்புறம் மூணாவதுல ஃப்ளூட்டு. இந்த மாதிரி ப்ரீ ஆர்கெஸ்ட்ரேஷனல் அரேஞ்ச்மெண்ட் இது. ஜாலமே பண்ணியிருப்பார். ஈ காயத்ரி இருக்காங்க இல்லையா, வீணை காயத்ரின்னு சொல்லுவாங்க. தெலுங்குல பெரிய மியூசிக் டைரக்டர் அஸ்வத்தம்மாவோட பெண் வீணை மேதே, அவங்க தான் இதுக்கு வீணை வாசிச்சிருப்பாங்க. பல பாடலுக்கு ராஜா சாருக்கு வாசிச்சிருக்காங்க. சரி, இந்த பாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். நான் சொல்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பாட்டு கோடி இன்பம் மேனியங்கும், இந்த பாட்டு வந்து மலையமாருதம் ராகத்துல பண்ணியிருப்பார் ராஜா சார். இது வந்து மனச மயக்கிற ராகம். இந்த மாதிரி ஏதோ பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்க. தென்றல் என்னை முத்தமிட்டதோ, அதுல எப்படி பாருங்களேன், ரெண்டும் ஒரே ராகத்துல தான் பண்ணியிருப்பார். அது ஒரே அமக்களம் தான், தாவிலோட தெரிக்கிற மாதிரி அந்த பாட்டு, ஒரு கடல் மாதிரி ஆரவாரமா ஆர்ப்பாட்டமான பாட்டு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா ஒரு நதி போல, ஆர்ப்பாட்டமே இல்லாம அதே நேரத்துல காதல் பாவத்தை அப்படி கொட்டுற பாடல். இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி பார்த்தா நமக்கு தோணும், இப்படி இப்படி பண்ணியிருக்க ஒரே ராகத்தை இப்படி காட்ட முடியுமா அப்படின்னு. ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு தெண்டல் என்னை மொத்தமிட்டதோ, அதை ஒரு தடவை போட்டு கேட்டுட்டு இந்த பாட்டி கேட்டு பாருங்களேன், ஒரே ராகத்தை எப்படி இப்படி மாத்தி பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தோணும். இளையராஜா சாரோட ஜாலம், இசை ஜாலம். இந்த பாட்டை கேட்டா நமக்கு எப்படி இருக்கும், கோடி இன்பம் நம் மேனி எங்கும் பாயும்.

விண்டேஜ் ராஜா. இது எப்படி இருக்கு? அந்த டவுட்டே வேணாம், எப்பவும் நல்லா தான் இருக்கும். இப்படி கேட்ட ஒரு படம் அது. அதுல என்ன பாட்டு? எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சுகமோ, இயற்கையோடு காதலை விவரிக்கும் பாடல். அந்த ப்ளூம் பாத்தீங்கன்னா பாட்டே அப்படிதான் இருக்கும், அந்த இளமையோடு ஒரு ஹை ரேஞ்சுக்கு போகும். வித்தியாசமான பாட்டு எப்படி இருக்கும்னா, பொதுவா பல்லவி வந்து மத்தியமத்துல இருக்கும், சரணம் தான் ஹை ரேஞ்சுக்கு போகும். இதுல உள்டா, பல்லவி எடுத்தோடனே ஹை ரேஞ்ச், அப்புறம் என்ன ஆகும்னா வெண்பனி போல் ஒரு மேகம்ங்கிற இடத்துல வந்து மத்தியமத்துக்கு வந்துடும். நார்மல் ஸ்ருதியில வந்து நார்மலா போகும், போயிட்டு திருப்பியும் பல்லவிக்கு வந்து ஹை ரேஞ்சில போய் பாட்டு முடியும். 70களிலேயே அவர் யோசிச்சுட்டாரு பாருங்க இந்த மாதிரி.

வித்தியாசமான டெக்னிக். கே ஜே யேசுதாஸும் எஸ் ஜானகி அம்மாவும் அப்பா வேலு வேலுன்னு வெளுத்து கட்டியிருப்பாங்க இந்த பாட்டை. அத்திய அற்புதமான பாட்டு. நமக்கு இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கு, நம்ம திருப்பியும் 6:40 போயிட்டோமோ, பொன்மாலை பொழுதுதானோ, இது மயிலிறகு இல்லையோன்னு தோணும். ஏன்னா அப்படி ஒரு பாடல்களை நம்ம இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். ரசமான பாடல்கள், ரசனையான பாடல்கள், நம்ம மனச அமைதியாக்குற பாடல்கள், சந்தோஷமான பாடல்கள், குதூகலமான பாடல்கள். இதுக்கு எத்தனை அடைமொழி வேணும்னாலும் போடலாம். சரி, இப்ப அந்த பாட்டு கேட்போமா?

0: இன்னைக்கு இடம்பெற்ற பாடல்கள் நம்ம நேயர்களுக்கு புதுசு இல்ல என்றோ கேட்டது. அப்புறம் தினந்தனம் 6:40 இந்த இசை ஜாலத்தை வந்து டெய்லி கேட்டுட்டு இருக்கோம். ஒரே ஒரு வாழ்த்து தான் நம்ம சொல்லணும், இந்த இசை ஜாலத்துக்கு சொந்தக்காரர் இளையராஜா சார் என்றும் சிரஞ்சீவியா இருக்கணும், 100 ஆண்டு காலம் வாழணும் அப்படின்னு எப்பவும் நம்ம கூடவே இருக்கணும்னு ஆண்டவன் கிட்ட உங்க சார்பா நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மயிலிறகு நிகழ்ச்சி எப்படி இருந்தது? உடனே உங்க மொபைல் எடுங்க, ஒரு மெசேஜை தட்டி விடுங்க 9585800103. ஞாபகம் வச்சுப்பீங்களா? உடனே மெசேஜ் அனுப்பி வைங்களேன். இந்த சிறப்பு மயிலிறகு நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுவது சௌமியா. மீண்டும் சனிக்கிழமை 12 மணிக்கு சந்திப்போமா.
1: நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.
0: விண்டேஜ் ராஜா, சிறப்பு மயிலிறகு, இளையராஜா சார் இசையமைத்த 70களில் வந்த பாடல்கள்.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: இந்த ரெண்டு எண்ணுக்குமே நீங்க அடைக்கும் பொழுது 0422 நம்ம கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பை நினைச்சு கால் பண்ணுங்க. இந்த ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்குங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு. உங்க பேரு, ஊரோட, உங்களுடைய விருப்பமான பாடல் எது, அது இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் என்னங்கிறதோட சேர்த்து உங்க பேரையும் ஊரையும் அனுப்புங்க. நேயர்களை நீங்க கேட்கக்கூடிய உங்களுக்கு விருப்பமான பாடல்கள், அதுவும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நேயர்கள் எப்படி கேட்க போறீங்க அப்படின்னா, 1981 முதல் 1992 வரையில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து பாட்டு கேளுங்க. சில நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது ஆர்ஜே பத்மினி. ரைட், நிகழ்ச்சியில முதல் அழைப்பாளர் யார், எங்கிருந்து பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ,
7: வணக்கம்மா.
6: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
7: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசில இருந்து இளங்க பேசுறேம்மா.
6: சொல்லுங்க இளங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
7: இப்ப மயிலிறகு கேட்ட நல்லா இருந்துச்சு, இளையராஜா பாடல அப்படியே தட்டி விடுன்னு. நான் இப்ப நேரடியாவும் சொல்றேன், அருமையான பாடல், நல்ல பாடலா தேர்வு செஞ்ச சௌமியா அவர்களுக்கு நன்றி வாழ சொல்லிட்டு.
6: நன்றி.
7: இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களுக்கும் மணிரத்னம் அவர்களுக்கும் பிறந்தநாள். அதனால மௌன ராகம் படத்துல இருந்து அவர் இசையமைச்ச படத்துல இருந்தும், இப்ப மணிரத்னம் இயக்கிய படத்துல இருந்து இந்த பாடல் ஒண்ணு சின்ன குயில் பாடல் கொடுத்துருங்கம்மா அனைத்து நேர்களுக்காகவும்.
6: பாட்டு வருது கேளுங்க.

0: செம்ம சூப்பரான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய செம்ம பாட்டு மெலடி மெட்டிகலஸ்ன சாய்ஸ்ல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ரைட், இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் அவங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா. அடுத்த பாட்டு, ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துல நின்று பேசுங்க.
1: என்ன
0: படத்துல இருந்து
1: என்ன பாட்டு
0: வேணும்?

10:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மெலடி மெட்டிக்கல் சின சாய்ஸ் நேயர்களினுடைய விருப்பமான பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களே, உங்க விருப்ப பாடல் நம்ம மெலடி மெட்டிக்கல் சின சாய்ஸ்ல இடம்பெறணும். அதுவும் இன்று ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் விருப்ப பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 2316312 இந்த எண்ணுக்கு அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். இந்த ரெண்டு எண்ணுக்குமே நீங்க அழைக்கும் பொழுது 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பை நினைச்சு கால் பண்ணுங்க. ரைட், ரெண்டு நம்பரும் யூஸியா இருக்குங்கிற பட்சத்துல வாட்ஸ்அப் பண்ணலாம். 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு. அந்த மாதிரி இப்போ வாட்ஸ்அப்ல விருப்பம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நண்பர் யாருன்னா பாலுசாமி கொளத்தன் வளசி ஈரோடு மாவட்டத்தில இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கள்ளுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து பாட்டு வேணும்னு. ஸ்டேடியூன் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: 10:21 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மெலடி மெட்டிக்கல் லிசனர் சாய்ஸ். ஹலோ ஹலோ,
1: இனிய இரவு. வணக்கங்க.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தாசப்ப கவுண்டன் புதூர்ல இருந்து ஜனார்த்தன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஜனார்த்தன். நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: வேதம் புதிது படத்துல இருந்து புத்தம் புது ஓலை வரும்
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.

0: 6:26 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மெலடி மெடிக்கல் லிசனர் சாய்ஸ் க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாடல்கள்லாம் லிசனர் சாய்ஸ் நேயர்களினுடைய விருப்பமா நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்று ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்ப பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கணேஷ்குமார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: கௌரி மனோகரிலிருந்து பார்த்து பார்வையில்.
0: பாட்டு வருது கேளுங்க.
1: ஓகே.

0: மெலடி மெட்டிக்கல் சின சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாக வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா ஜி சண்முகம், விஜயமங்கலம் ஈரோடு மாவட்டத்தில இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. குணா திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்னு.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

0: சூப்பரான க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய செம்ம பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். 10:38 ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்பமான பாடல்கள் நாம் கேட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அடுத்த விருப்ப பாட்டு யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ,
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு முத்தம்பாளையம் பகுதி 4 இருந்து சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: படம் உன்னை தேடி வருவேன்.

31631 இந்த எண்ணுக்கு அல்லது 23170460 இந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலும் நம்ம கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பு என்னென்ன 0422 இந்த எண்ணை நினச்சி கால் பண்ணுங்கள். ரெண்டு நம்பர் மீபிசியாக இருக்குங்க, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்கள் பேர் ஊரோட மறக்காமல் 1981 முதல் 1992 வரையில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்லேருந்து நீங்கள் பாட்டு கேட்கலாம். ரைட், அடுத்ததான் யாருடைய விருப்ப பாட்டுனா வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காரு மகேஷ் ஈரோடிலிருந்து. இவங்களுக்காக பாடல் வருது, நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து.

10:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டிக்கல் லெசன் சாய்ஸ். நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாட்டு இன்னும் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறல, அச்சச்சோ நாங்க என்னங்க பண்றதுன்னு கேக்குறீங்களா?

மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்பமான பாடல்களெல்லாம் கேட்டு சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த பாட்டு யாருக்கு அப்படின்னா ரவிக்குமார், கற்பகவள்ளி இவங்க எல்லாருமே ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையம்ல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கரகாட்டக்காரன் திரைப்படத்துல இருந்து பாட்டு வேணும்னு. ஸ்டீடியோன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.5 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டிக்கல் லிசனர் சாய்ஸ். நேயர்களுடைய விருப்பமான பாட்டு இன்று ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் பங்குபெற்று அவர்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டாங்க. நாளை இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டிக்கல்ல திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் பங்குபெற்று விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. நன்றி நேயர்களே. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.5 நேயர்கள் இனி கேட்கலாம் நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேயர்களே, நாளை காலை 6:02 காலை தென்றல் முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளி உரையுடன். குரல் எண் 36 அதிகாரம் அரண் வலியுறுத்தல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். தொடர்ந்து வி ஸ்ரீபதி, எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன், எஸ் எம் அபுல் பரகத், பி சுசீலா ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் காலை தென்றலில் இடம்பெறும். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இதில் அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று. 7:30 கொஞ்சம் கிளி, இதில் பிரதக்ஷனா பிபி. 7:40 நம்மை சுற்றி, இதில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். 8:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 10:00 இது உங்கள் சாய்ஸ். 11:02 இன்றைய நேயர். 11:30 வண்ணப்பூக்கள், இதில் இலக்கிய சோலை. ஆற்றல் மிகு அற்புத திருவந்தாதி உரை வழங்குபவர் முனைவர் கு செல்வி அவர்கள். பகல் 12:00 வசந்த இல்லம், இதில் சிங்க பெண்ணை இவரை சந்திப்போம் பரதநாட்டிய கலைஞர் பிருந்தா ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். பகல் 12:50 பூந்தென்றல். 1:00 மணி 1 மலர் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். 2:30 ஊர்ப்புறத்திலே, இதில் தென்னை அவச்சா இளநீர். தென்னை தொழில் செய்து வரும் முதுகலை பட்டதாரியான கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் கரையாம்பாளையம் எஸ் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம். 3:02 டீ டைம். 4:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 5:02 சித்திர செவ்வானம், இதில் இயற்கை ஆர்வலரும் தொல்லியல் ஆய்வாளருமான மேகாசக்தி பாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மாலை 6:00 பொன் மாலை

0: இப்பொழுது திரையில் பக்தி இசை, உடன் பிறப்பு, திருவரட் செல்வர், மேட்டுக்குடி, மீரா, ஆயிரம் கண்ணுடையால், ஆழ்வார் ஆகிய திரைப்படங்களில் இருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:40 பொன்மாலை பொழுது தொடர்ந்து கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் குறித்து பேராசிரியர் முனைவர் கே ராஜமாணிக்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:05 இதம் பிரீதம், 9:15 மயிலரகு, 10 மரடி மட்டுக்கள் நெயிர்விருப்பம். நேயர்கள் இதுவரை கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: நேரலை மத்திய 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை இன்றைய நிகழ்ச்சிகள் லாபம் இடையே நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த விளைவிருப்பு நாளை காலை 5:51 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.

0: கே ராஜமாணிக்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:05 இதம் பிரீதம், 9:15 மயிலரகு, 10 மணிக்கு மரடி மெட்டுக்கள் நேயர் விருப்பம். நேயர்கள் இதுவரை கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: நேரலை மத்திய 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை இன்றைய நிகழ்ச்சிகள் லாபம் மனிதை நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த விளைவிப்பு நாளை காலை 5:51 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.